வடைமாலை என்ற படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் விஜயரமணி குழுவினர் பாடியிருப்பது.

நேரம் 5:36 45 நொடி. சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து சேவா சதனம் என்ற படத்திற்காக ஒலிக்கிறது MS சுப்புலட்சுமியின் குரல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரப்பிரத மாதம் 11 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 16 தேதி, 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

தன் நெஞ்சத்தளவிலும் பொறாமை குணம் இல்லாதவனாக இருக்கும் இயல்பினை தன்னுடைய ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும். குறள் எண் 161, அதிகாரம் அழுக்காராமை.

ஒருவன் தன் நெஞ்சத்தளவிலும் பொறாமை குணம் இல்லாதவனாக இருக்கும் இயல்பினை தன்னுடைய ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும். குறள் எண் 161 அதிகாரம் அழுக்காராமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் IMF நிர்வாக இயக்குநரை சந்தித்தபோது இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது.

ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டிகள் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் சரத்குமார் வரவேற்றார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். நேர்களே, இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு குடும்பத்தில் அன்பை எவ்விதம் வெளிப்படுத்துவது சிறந்தது, வார்த்தைகளாலா அல்லது செயல்களினாலா? காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு ப்ராஜெக்ட் குஷா, குஷா திட்டம் பத்தி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு பெண்களின் தலைமை பண்பு குடும்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்புல சிநேகிதிகள் பேச இருக்கிறீங்க. பிற்பகல் 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து எலும்பொட்டி இழையின் மருத்துவ பயன்கள் பற்றி கேட்கலாம்.

பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:02 துறை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும். நேர்முகம் பங்கேற்பவர் சித்த மருத்துவர் மதன் அவர்கள்.

மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள். இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமழை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு திருக்குறளும் சிலப்பதிகாரமும் சொல்லும் அறநெறி. இரவு 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர்களே, இன்றைய தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132 அல்லது 2561133, இணைப்பெண்ணாக 0462. குக்கு நிகழ்ச்சிகளுக்கு குறுஞ்செய்தி அளிப்ப தொலைபேசி எண் 9443360794. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: காலம் பொன் போன்றது என்று சொல்வதுண்டு. காலம் மட்டும்தான் பொன் போன்றதா என்றால், காலத்தை காட்டிலும் மதிப்பு மிக்கவை பல உண்டு. காலத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது காலம் என்பார்கள். ஆம், யாவருக்கும் 24 மணி நேரம் பொதுவானதாகவே இருந்தாலும் எல்லோரும் அதை ஒரே மாதிரி பயன்படுத்துவதில்லை. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு கல்வியின் மதிப்பை, வாழ்க்கையின் மதிப்பை, உழைப்பின் மதிப்பை

நேரத்தின் மதிப்பை, பணத்தின் மதிப்பை, இப்படி பல்வேறு மதிப்புகளையும் உணர்த்துகிறார்கள். பெற்றோர்களே எல்லா மதிப்புகளையும் உணர்த்த முடியாது என்பதால் தான் கல்வி நிலையங்களில் மேலும் இம்மதிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. பெற்றோரிடமும் கல்வி நிலையங்களிலும் இம்மதிப்பை உணராதவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் வழியாக இம்மதிப்பை உணர்கிறார்கள். ஆனால்

0: மதிப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சங்க காலத்தில் யவனர்கள் பெரிய மரக்கலங்கள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிவிட்டு அதற்கு இணையாக நம் நாட்டில் விளைந்த மிளகை அள்ளிச் சென்றமையை அகநானூறு வழியாக அறிய முடிகிறது. தங்கத்தை விட மிளகு மதிப்பு மிக்கது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. முல்லை நிலத்து ஆயர் குலப்பெண் தான் விற்கும் நெய்யின் விலையாக கட்டி தங்கத்தை கொடுத்தாலும் பெறாமல் அவர்களிடமே சேமித்து வைத்து நல்ல பால் தரும் எருமையையே வாங்கினாள் என்பதை பெரும்பான்மையான படை குறிப்பிடுகிறது. யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பது பழமொழி. மதிப்புடன் திகழ்வதையே யாவரும் விரும்புவோம். பேச்சின் ஒலி அளவை அதிகரிப்பதை விட பேச்சின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் பேச்சின் மதிப்பு உயரும். பயனில்லாத சொல் பேசுவோரை மக்கட்பதடி என உரைத்த வள்ளுவர் ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றை ஒன்று வெல்வதாக பேசு என்றார். அவ்வாறு பேசும்போது சொல் மதிப்பு பெறுகிறது என்றார். மேலானவர் கீழானவர் என்பது பண்பாலேயே மதிப்பிடப்படுகிறது. சிறியோரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வதே பெரியவர்களின் மீது மதிப்பை உருவாக்குகிறது. எளிமையும் இன்சொல்லும் கொண்ட அரசனால் பதவி மதிப்பு பெறுகிறது. தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் உழைத்து உண்பதே இனிது. அவ்வாறு உழைத்து உண்ணும்போது உழைப்பு மதிப்பு பெறுகிறது. உதவியின் அளவு பெற்றவரின் மனநிலை சார்ந்தது. சிறு உதவியையும் பேருதவியாக கருதுவோருக்கு உதவும் போது உதவி மதிப்பு பெறுகிறது. நல்லவனிடம் செல்வம் சேருவது பயன் தரும் பழமரம் ஊர் நடுவில் பழுத்தது போன்றது. அப்போதுதான் செல்வம் மதிப்பு பெறுகிறது. அறிவானது நீரைப் போல சேரும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பு. நல்ல நட்பால் அறிவின் மதிப்பு உயரும். மதிப்பு நாம் ஈட்டும் பொருள், தோற்றம், பதவிகளால் மட்டும் கிடைப்பதில்லை. கல்வி, பண்பு, இனிய சொல், சரியான கால மேலாண்மை, நற்செயல்களாலும் கிடைக்கும். வேடிக்கை மனிதரைப் போல வாழக்கூடாது, அது மதிப்பு இல்லை என்று உணர்ந்த மகாகவி பாரதி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் எறிவதுண்டோ என்று பாடினார். ஒரு வீணை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருந்தாலும் அது மீட்டப்பட்டால்தான் அதற்கு மதிப்பு. அது புழுதியில் எரியப்பட்டால் பயன்படாது. அதுபோல ஒரு மனிதன் எவ்வளவு தகுதியுடையவனாக இருந்தாலும் சுயநலமுடன் வாழ்ந்தால் மதிப்பில்லை. மண் பயனுற வாழ்ந்தால் மதிப்பை அவன் தேட வேண்டியதில்லை, மதிப்பு அவனை தேடி வரும் என்பதே சான்றோர் வாக்கு.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.

நேர்களே, இந்த உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

நேர்களேதுங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக 6:28. உள்ளன்பு ஒன்றே நமது முகத்திற்கு அழகு சேர்க்குமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. ஆசைகளுக்கு சிறகு முளைத்தால் பிரபஞ்சத்தின் அனைத்து கோள்களிலும் குடியிருக்கலாம்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 6:40. தீவிரமான ஆசையை பக்கபலமாக கொண்ட சிந்தனை செயலாக மாறியே தீருமாம்.

0: நேர்களை, தொங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:45. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: சென்னை தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: இன்றைய காலத்தில் விவசாயம், மண் சிதைவு, நீர் பற்றாக்குறை, காலநிலை மாற்றம், உற்பத்தி செலவு அதிகரிப்பு போன்ற பல சவால்களை எதிர்கொள்கிறது. இந்த சவால்களை சமாளிக்கவும் நிலையான விளைச்சலை பெறவும் பசுமை தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பசுமை தொழில்நுட்பங்கள் என்பது இயற்கைக்கு சேதமில்லாமல் சுற்றுச்சூழலை காக்கும், அதே சமயம் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் தரும் நவீன முறைகளை பின்பற்றும் கண்டுபிடிப்புகள் ஆகும். முக்கியமான பசுமை தொழில்நுட்பங்கள் ஆவன சோலார் பம்புகள் மூலம் நீர்ப்பாசனம், சூரிய உலர் இயந்திரங்கள் மூலம் காய்கறி

0: காய்கறி மற்றும் பழங்களை உலர்த்துதல், நீர் சேமிக்கும் தொழில்நுட்பங்களான துளை பாசனம், மழைநீர் சேகரிப்பு, மைக்ரோ ஸ்பிரிங்க்ளர் பாசனம், உயிர் உரங்கள் மற்றும் நுண்ணுயிர் தொழில்நுட்பங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா போன்ற உயிர் உரங்கள், பஞ்சகவ்யம், ஜீவாமிருதம், பசுமை சக்தி இயந்திரங்களான மின்சாரம் மற்றும் பயோகேஸ் இயங்கும் உழவு கருவிகள், கார்பன் உமிழ்வு குறைவான இயந்திரங்கள், தகவல் தொழில்நுட்பங்களான மொபைல் ஆப்ஸ் மூலம் வானிலை தகவல்கள், ட்ரோன் மூலம் பூச்சி கண்காணிப்பு, உரம் மற்றும் பூச்சி மருந்து தெளித்தல், பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களான இயற்கை பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துதல் போன்றவையாகும். பசுமை தொழில்நுட்பத்தின் நன்மைகளாவன: மண் நீர் காற்று மாசுபடாது, விவசாய செலவு குறையும், உற்பத்தி நிலைத்தன்மை அதிகரிக்கும், மனிதர்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கும், காலநிலை மாற்றத்திற்கு எதிரான பாதுகாப்பு கிடைக்கும், சுற்றுச்சூழலையும் காக்கும், விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்தும், மனிதனுக்கு நல்ல உணவையும் தரும். இத்தகைய தொழில்நுட்பங்கள் தான் நாளைய தலைமுறைக்கு அவசியமான பாதை. விவசாயிகள் மண் மாதிரிகள் எடுக்கும்போது மண் மாதிரி எடுக்கும் பகுதி முழுவதையும் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து அப்பகுதியில் காணப்படும் நிலச்சரிவு, நிறம், நயம், மேலாண்மை முறை, பயிர் சுழற்சி இவற்றிற்கு ஏற்றாற்போல பல பகுதிகளாக பிரித்து தனித்தனியாக மண் மாதிரிகள் சேகரிக்க வேண்டும். பரப்பு, வாய்க்கால்கள், மரத்தடி நிழல் பகுதிகள் மற்றும் கிணற்றுக்கு அருகிலும் மக்கு, குப்பை உரங்கள், பூஞ்சான் மற்றும் பூச்சி மருந்து இடப்பட்ட பகுதிகளில் மண் மாதிரி எடுக்கக்கூடாது. அதிகபட்சமாக 5 hectare ஒரு மாதிரியும், குறைந்தபட்சம் 1/2 hectare ஒரு மாதிரியும் சேகரிக்க வேண்டும். நிலம் தரிசாக இருக்கும் காலத்தில் மண் மாதிரிகள் எடுக்க வேண்டும். உரமிட்டவுடன் எடுக்கக்கூடாது. குறைந்தது 3 மாத இடைவெளி தேவை. பயிர்கள் உள்ள நிலங்களில் மண் மாதிரிகள் எடுக்கக்கூடாது. மண் மாதிரிகள் எடுக்க வேண்டிய இடத்தில் உள்ள இலை, சருகு, புல், செடி ஆகியவற்றை கையினால் மேல் மண்ணை நீக்காமல் அப்புறப்படுத்த வேண்டும். மாதிரி எடுக்கும்போது ஆங்கில எழுத்து வி போல் மண்வெட்டியால் இருபுறமும் வெட்டி அந்த மண்ணை நீக்கிவிட வேண்டும். பிறகு நிலத்தின் மேல்மட்ட பகுதியிலிருந்து கொழு ஆழம் வரை, அதாவது 2.5 cm பருமனில் மாதிரி சேகரிக்க வேண்டும். இவ்வாறாக குறைந்தபட்சம் 1 hectare 10 to 20 இடங்களில் மாதிரிகள் சேகரிக்க வேண்டும். மண் மாதிரிகள் ஈரமாக இருந்தால் முதலில் அதனை நிழலில் உலர்த்த வேண்டும். பிளாஸ்டிக் பக்கெட்டில் மண் மாதிரியை சேகரிக்க வேண்டும். பின்பு சேகரித்த மாதிரிகளை ஒரு பிளாஸ்டிக் வாளியில் போட்டு நன்றாக கலக்கி அதிலிருந்து ஆய்வுக்கு 1/2 kg மண் மாதிரியை கால் குறைப்பு முறையில் எடுக்க வேண்டும். வாளியில் சேகரித்த மண் மாதிரியை சுத்தமான சாக்கு அல்லது பாலித்தீன் தாள் மீது பரப்பி அதனை நான்காக பிரித்து எதிர்முனைகளில் காணப்படும் 2 pieces கழித்துவிட வேண்டும். தேவைப்படும் 1/2 kg அளவு வரை இம்முறையை திரும்ப திரும்ப கையாள வேண்டும். சேகரித்த மண் மாதிரியை சுத்தமான ஒரு துணிப்பை அல்லது பாலித்தீன் பையில் போட்டு அதன் மீது மாதிரியை பற்றிய விவரங்களை குறிப்பிட வேண்டும். உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் வைக்கப்பட்டிருந்த சாக்குகளை அல்லது பைகளை மண் மாதிரிகள் அனுப்ப உபயோகிக்க கூடாது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட மண் மாதிரியை அருகிலுள்ள விவசாய அலுவலகம் அல்லது மண் ஆய்வகத்தில் சமர்ப்பித்து மண்ணின் தன்மையை மண் அட்டையின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். மண்வள அட்டை என்பது விவசாயிகளுக்கு தங்களது மண்ணின் நிலையை அறிந்து சரியான அளவிலான இடுபொருட்களை அளிப்பதன் மூலம் மண்வளத்தை பராமரிக்க உதவுகிறது. இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி விவசாயிகள் அதிக விளைச்சலை உற்பத்தி செய்து நீண்ட காலம் நிலத்தை பாதுகாக்க முடியும். இது சிறந்த விவசாயத்திற்கு ஒரு முக்கிய படியாகும்.
1: கரும்பு பயிரை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க நடவு செய்வதற்கு முன் விதைக்கரணைகளை 0.1% ப்ரொபிகோனசோல் 25% இசி 1 ml மற்றும் இமிட்டோக்ளோபிரிட் 70 WS 1 ml 1 L நீரில் கலந்து 20 நிமிடங்கள் நனைத்து கரணை நேர்த்தி செய்வதன் மூலம் முன்கூட்டியே நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். ஒவ்வொரு நடவு மற்றும் மருதாம்பின் போதும் மண் அணைக்கும் போதும் பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கரும்பு பயிர்களுக்கு அளிக்க வேண்டும்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 feet நேற்றைய நீர்மட்டம் 71 feet. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 feet நேற்றைய நீர்மட்டம் 61 feet.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும்

0: தெரிஞ்சா போதுமா, நம்ம ஊர்ல உரமெல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
1: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 29% முதல் 58% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேரம் சரியாக 6:55 நேயர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மு நாசிகா லட்சுமி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். சிறுதானியங்கள் நமது பாரம்பரிய உணவு முறையில் மிக முக்கிய இடம் வகித்தவை. கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, சோளம் போன்றவை முக்கிய சிறுதானிய வகைகள். இவை அரிசி மற்றும் கோதுமையை விட ஊட்டச்சத்து மிகுந்தவை. குறைந்த நீர், குறைந்த வளங்களில் எளிதில் விளையக்கூடியவை. இன்றைய நவீன உணவு பழக்கத்தில் மீண்டும் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. ஏனெனில் இவை சர்க்கரை நோய், உடல் பருமன், இதய நோய் போன்ற நவீன நோய்களை தடுப்பதில் மிகச்சிறந்தவை. அதிக நார்ச்சத்து, நிறைந்த புரதம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் அதிகம். வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்தது. ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு ஏற்றது.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் மு நாசிகா லட்சுமி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.
3: அன்பான நேயர்களுக்கு இனிய சூழல் வணக்கங்கள். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்த ஒரு பழைய திரைப்படத்தின் மறக்க முடியாத ஒரு சூழல் காட்சியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஒரு அழகான கிராமம். அங்கே நிழல் தரும் வண்ணம் அடர் மரங்கள் கிளை பரப்பி அமைந்த இடத்தில் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவரும் தாய் தந்தை இழந்தவர்கள். ஆசிரமத்தில் சிறுவயது முதலே வளர்க்கப்படுபவர்கள். அந்த பள்ளியின் ஆசிரியை மரியா அன்று தனது வகுப்பறையில் உள்ள குழந்தைகளை வகுப்பறைக்கு வெளியே அழைத்து வந்து அனைவரையும் ஒரு மரத்தடியில் அமர வைக்கின்றார். அந்த குழந்தைகளிடம் அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, நான் இன்று உங்களுக்கு பாடம் நடத்தப் போவதில்லை. எனவே நீங்கள் இன்று பாடத்தை தவிர வேற எந்த கேள்வி வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம், நான் பதில் சொல்லுகிறேன் என்கிறார். குழந்தைகள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கின்றனர். சில நிமிட அமைதிகளுக்கு பிறகு ஒரு மாணவியின் கை

0: உயர்கிறது. அந்த மாணவி தயங்கியபடியே தனது முதல் கேள்வியை அந்த டீச்சரிடம் வைக்கிறார். எங்க அப்பா யாரு டீச்சர்? ஆசிரியையின் திகைப்பு அடங்கும் முன் இன்னொரு மாணவன் கையும் உயர்கிறது. நீயும் கேள், முதல் கேள்விக்கு விடை சொல்லாமலே அவனிடம் கேட்கிறார் டீச்சர். மெதுவாக மாணவன் கேட்கிறான், எங்க அம்மா யாரு டீச்சர்? அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து இரண்டு குழந்தைகளின் கேள்விகள், எங்க சொந்தக்காரங்க யாரு டீச்சர்? எங்க வீடு எங்க இருக்கு டீச்சர்? உறவுகளற்ற அந்த பிஞ்சு உள்ளத்தில் எழுந்த பூதாகரமான நான்கு கேள்விகள் அப்பாவி குழந்தைகளின் அடிமனத்திலிருந்து வந்த ஆழமான கேள்விகள். ஆனால் அந்த ஆசிரியை மிகுந்த புத்திசாலி. சற்று திகைத்து, நான் பாடுகிறேன், பதிலாக எல்லோரும் என்னுடன் சேர்ந்து பாடுங்கள் என பாட துவங்குகிறார். உடன் குழந்தைகளும் பாடுகின்றன. அந்த பொருள் நிறைந்த நாலு வரிகள் என்ன தெரியுமா? வானம் நமது தந்தை, பூமி நமது அன்னை, உயிர்கள் நமது உறவு, உலகம் நமது வீடு. ஆம், இந்த உலகில் மழை நீரை பொழிந்து பசிபோக்கும் உணவை விவசாயத்தை காக்கும் பரந்த வானம்தான் நம் தந்தை. நம்மை வயிற்றில் சுமர்ந்த தாய்போல் நம் அனைவரையும் தன்மேல் தாங்கி பிடித்து பாதுகாக்கும் பூமிதான் நமது அன்னை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றானே பாரதி, அதுபோல் உலகின் அனைத்து உயிர்களும் நம் உறவினர்கள். இவர்கள் அனைவருடனும் ஒன்றுபட்டு இணக்கத்துடன் நாம் வாழ்கின்ற இந்த உலகம்தான் நமது வீடு என்றார் அந்த ஆசிரியை. இந்த தெளிவான சிந்தனையும் பரந்துபட்ட பார்வையும் தான் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு தேவையான சூழல் தத்துவம். இயற்கையை விட பெரிது எதுவுமே இல்லை. இயற்கைதான் தெய்வம், இயற்கைதான் எல்லாம். ஆம், இயற்கை சூழல் காப்போம். ஆம், சூழல் மிகப்பெரியது. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் அரும்புகள் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் வரணே நிகழ்ச்சி நேர்களே. இந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். எப்போவுமே பொதுவாக நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் பின்தங்கி இருந்திருக்கோமோ, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் நல்லா இருந்திருக்கோமோ, நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் லேட் ஆகிடுச்சோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் மாற்றினா கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை நம்ம பார்க்க முடியும். அதனால் கடந்து போயிடுச்சுன்னு யோசிக்காம இன்னிலேருந்து என்ன ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வாழ்க்கை பல அற்புதங்களை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற சிந்தனையோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம் வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: நம்முடைய தமிழ்நாடு பல ஆண்டுகள் வரலாறு உடையது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே மண்பாண்டங்களை உருவாக்கி அதிலே சமையல் செய்து சாப்பிட்டிருக்கிறார்கள். வர வர மண்பாண்டங்கள் தயாரிக்கப்பட்டு அதிலே செடிகள், பூச்செடிகள், காய்கறி செடிகளை வளர்க்கக்கூடிய நிலைமை, அழகிய பல வகை பொருட்களை அதில் தயாரித்து அதை கைவினைப் பொருட்களாக வீட்டிலே காட்சிக்கு வைக்கக்கூடிய பொருட்களையும் மண்பாண்டத்தின் மண்கள், மண், களிமண் போன்றவற்றை கலந்து தயாரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல லட்சம் மண்பாண்ட தொழிலாளர்கள், அதை வாங்கி விற்பவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மண்பாண்ட தொழில்

0: தொழிலாளர்கள் அதை வாங்கி விற்பவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் நல வாரியத்தை உருவாக்கியது. பாரம்பரிய மண்பாண்ட தொழில் செய்யும் குடும்பங்களின் மேம்பாட்டுக்காக, அவருடைய சமூக பாதுகாப்புக்காக, அவருடைய தொழில் வளர்ச்சிக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த வாரியத்தை உருவாக்கியது. இதில் 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் உறுப்பினராகலாம். இத்தொழிலை மட்டுமே முதன்மையாக கொண்டிருப்பவர்கள் மட்டுமே அதில் உறுப்பினராக ஆக வேண்டும். உறுப்பினர்களுக்கு மழைக்காலம் வந்துவிட்டால் மண்பாண்டங்கள் செய்ய முடியாது. எப்படி மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்திலே பண உதவி செய்வது போல மாதத்துக்கு 5000 ரூபாயை இந்த மண்பாண்ட வாரிய உறுப்பினர்களுக்கு அரசு வழங்குகிறது. அதுபோல் அவர்களுடைய குழந்தைகள் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி போன்ற இடங்களிலே படிப்பதற்கு மாதந்தோறும் ஒரு உதவித்தொகையை வயதிற்கு ஏற்றாற்போல், படிப்புக்கு ஏற்றாற்போல் நம் வாரியம் வழங்குகிறது. அதுபோல் அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு பண உதவி கொடுத்து உதவி செய்கிறார்கள். அவருடைய மனைவிக்கு மகப்பேறு காலத்திற்கு நிதி உதவி வழங்குகிறார்கள். அதேபோல் 60 வயது முடிந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வயதை பொறுத்து மாத ஓய்வூதியமும், அவர் இறந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதியமும் வழங்குகிறார்கள். கிராமங்களிலே இப்போது பெரிய அளவில் சூளைகள் போட்டு மண்பாண்டங்களை லாரி லாரி லோடாக தயாரித்து வட மாநிலங்களுக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூளை ஒருவர் உருவாக்குகிறார் என்றால் அதற்கு 2 மடங்கு கட்டணம், அதாவது கமர்ஷியல் என்று சொல்வார்கள், கமர்ஷியல் டேரிஃப் என்று. அதை தமிழ்நாடு அரசு கருணையோடு பரிசீலித்து அந்த இலவச மின்சாரம் கொடுத்து அவர்களுக்கு மின்சார கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு கொடுத்துள்ளது. அது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இந்த உதவிகளை, இந்த கருவிகள் வாங்குவதற்கு, மின்சார மோட்டார் வாங்குவதற்கு கொடுக்கின்ற உதவிகளை எல்லாம் எப்படி பெறலாம்? உங்கள் அருகில் உள்ள மாவட்ட தொழிலாளர் நல அலுவலகத்தை அணுக வேண்டும். கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் கிராம விஓஓ மூலமோ கூட்டுறவு சங்கத்தின் மூலமோ சான்றிதழ் பெற வேண்டும். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வயது சான்று, பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்களை கொடுத்து உறுப்பினர் ஆகிக்கொள்ளலாம். இப்படி உறுப்பினர் ஆனவுடன் அவர்களுக்கு குடும்ப உதவி, மாத பண உதவி, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி, திருமணத்திற்கு உதவி, கருவிகள் வாங்குவதற்கு கடனுதவி, மானியம், இதை விற்பனை செய்வதற்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனைக்கு உதவி என்று பல்வேறு உதவிகளை நம்முடைய தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் வாரியம் கொடுத்து வருகிறது. இப்படி 30-40க்கு மேற்பட்ட தொழிலாளர் நல வாரியங்களை தமிழ்நாடு அரசு கருணையோடு உருவாக்கி கோவில்களிலே பூசாரிகளாக இருப்பவர்களே தொடங்கி கிறிஸ்தவ கோயில்களிலே பாஸ்டருக்கு உதவியாக பிரசங்கியார்கள் என்று இருப்பார்கள், உதவியாளர்கள் இருப்பார்கள், சர்ச் உதவியாளர் என்று, அவர்களுக்கு கூட இன்னைக்கு ஒரு தொழிலாளர் நல வாரியத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு உருவாக்கி உள்ளது. முஸ்லிம்களுடைய மசூதிகளிலே பணிபுரியும் உலமாக்கள், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மாற்று திருநங்கைகளுக்கு உதவி, அவர்கள் பெரிய கடனுதவிகளை வாங்கி தொழில் தொடங்குவதற்கு உதவி என்று நிறைய உதவிகளை செய்து வருகிறார்கள். எனவே அந்தந்த துறையினர், தையல் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள், வீட்டிலே தையல் மிஷின் போட்டு தைத்து கொண்டிருக்கிறீர்களா, உடனே தையல் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராகுங்கள். எதுவுமே படிக்கவில்லை, ஏதாவது ஒரு வயதான பெற்றோர் தாய்மார் பக்கத்தில் உள்ள பெரிய பணக்கார வீடுகளில் அல்லது ஒரு கடைகளில் அல்லது குழந்தைகள் நல காப்பகங்களிலே போய் சமையல்காரராக வீட்டை பெருக்கி சுத்தமாக பண்ணக்கூடிய பணிப்பெண்ணாக இருந்தால் கூட தமிழ்நாடு பணிப்பெண்கள் நல வாரியம் என்று வந்துவிட்டது. இப்படி ஒவ்வொரு துறைக்கும், வாகனங்கள் ஓட்டுவோர், டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்தந்த துறை சார்ந்த தொழிலாளர் நல வாரியங்களை அரசு உருவாக்கி உள்ளது. மிக சிறப்பாக இந்தியாவில், தமிழ்நாட்டில்தான் இந்த நலவாரியங்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு அரசு வேலை பெறாத தொழிலாளர்கள் அந்தந்த தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராகி அரசாங்கத்தின் கடனுதவியை பெற்று முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம்.

இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:06. நிகழ்ச்சியில் அடுத்து 7 அறிவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். கார்த்திக் மேகா பாடியிருக்காங்க, நா முத்துக்குமார் வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பர்ணை நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 7:13 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதே. நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று பா இளங்கோ அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: பழம் தமிழனின் பண்பாட்டு வாழ்வியல் நெறியில் விருந்து அளித்து இல்லாதவரை உபசரிப்பது தலையாய இல்லறத்தானினுடைய கடமையாக போற்றப்பட்டு வந்த பண்பினை பறைசாத்தி நிற்கிறது தமிழனின் இலக்கியம். கம்பனிலே ஒரு காட்சி, ஒரு உயர்ந்தோங்கிய மரம், அங்கே இரண்டு இணைப்புறாக்கள் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு ஆண்புறா, ஒரு பெண்புறா. ஒரு நாள் அந்த ஆண்புறா திடீரென சுகவீனம் கண்டது. அந்த ஆண்புறாவின் உடல் வருத்தத்தை கண்ட பெண்புறா வருந்தியது. காரணம், இறை எடுக்க போகாமையால் ஆண்புறா பசியால் வாடிய நிலையை பொறுத்து கொள்ள முடியாத பெண்புறா வருந்தியது. தன்னுடைய ஆண்புறாவினுடைய அறிவுரையை கேட்டு அந்த பெண்புறாவானது ஆண்புறாவுக்கு இறை தேடி கொண்டு வர முயன்றது. ஆண்புறாவோ தடுத்தது. மனிதர்கள் பொல்லாதவர்கள், வஞ்சகர்கள், வலை வீசி உன்னை பிடித்து விடுவார்கள், எனவே போக வேண்டாம் என்று தடுத்தது ஆண்புறா. ஆனாலும் பெண்புறா கேட்கவில்லை. காரணம், இணைப்புறாவினுடைய தனியாத பசியை தனித்தாக வேண்டியது தன்னுடைய கடமை என்று எண்ணியது. எனவே விடாப்பிடியுடன் முயற்சி செய்து பறந்து சென்று தன்னுடைய துணைப்பறவைக்கு தேவையான இறையை எடுத்து கொண்டு மேழுகையில் வஞ்சக வேடன் விரித்த வலையில் சிக்கி கொன்றான். வேடனானவன் அந்த பெட்டை புறாவை தன்னுடைய கூடையில் அடைத்து கொண்டு வருகிறான். எந்த புறா குடியிருக்கிறதோ அந்த புறா இருக்கக்கூடிய மரத்தின் அருகே வருகிறான். மழை பிடித்து கொண்டது. மழைக்காக அந்த மாலை நேரத்தில் அந்த மரத்தடியில் ஒதுங்குகிறான். பசி வேறு வாட்டுகிறது. இதை பார்க்கிறது அன்புரா. தன்னுடைய பெட்டைப்புறாவின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்த அன்புராவிற்கு தன்னுடைய மரத்தின் அடியில் ஓர் விருந்தினன் வந்திருக்கிறான். அந்த அதிதியினுடைய பசி ஆற்றுவது நமது கடமை. அவன் பசியில் இருக்கிறான் மட்டுமல்ல, மழையில் நனைந்ததலால் நடுங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்து தன்னுடைய இயலாமை நேரத்திலும் கூட தன் உடலில் உள்ள ஒட்டுமொத்த சக்திகளையும் ஒன்றிணைத்து எங்கோ பறந்து சென்று இங்கே விறகுகள் எல்லாம் ஈரமாக இருக்கின்ற காரணத்தினாலே அங்குள்ள விறகுகளை, காய்ந்த விறகுகளை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய வாயிலே அலகிலே ஒரு கொல்லிக்குச்சையும் எடுத்துக்கொண்டு வந்து நெருப்பினை மூட்டி அந்த நெருப்பினுள் தன் உடலத்தை போட்டு, ஏ வேடனே, உன்னுடைய பசியையும் குளிரையும் என்னுடைய சதையை சாப்பிட்டு நீ போக்கிக் கொள் என்றதாம். இதை பார்த்தது பெண்புறா. அந்த பெண்புறாவானது தன்னுடைய, நான் நினைக்கிறது தன் ஆண்புறாவினுடைய உடல் மட்டுமே.

0: இந்த வேடனினுடைய பசியை போக்குவதற்கு காணாதே, எனவே என்னுடைய உடலையும் கொடுப்பேன் என்று அந்த கூண்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி வந்து அந்த நெருப்பிலே தானும் விழுந்து அந்த வேடனுக்கு என்னுடைய மாமிசத்தையும் புசித்து உன் பசியை போக்கிக் கொள் என்று சொன்னதாம். பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி பாடுறு பசியை நோக்கி தன் உடல் கொடுத்த பைம்புள் வீடு பெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழுமியது அன்றோ. இந்த அளவிற்கு விருந்தினனை தன்னுடைய வீட்டிற்கு வருபவனை உபசரிப்பது அகிரினை உயிராக சொல்லப்படுகின்ற புறாக்கள் கூட தன்னுடைய கடமையாக கொண்டு வாழ்ந்ததாம். அக்காலத்திலே வீட்டிற்கு விருந்தினன் வந்துவிட்டால் தலைவாளை இலை எடுத்து குறுக்கே போட்டு கரகம் பிடித்து கைக்கு நீர் வார்த்து பிரம்பு பெட்டி கூடையிலே அன்னம் எடுத்து வந்து படைத்து குத்து பருப்பு மிட்டு குடத்துடன் நெய் சொரிந்து 16 வகை கறியும் பாங்குடனே பரிமாறி பழத்தொடு வெற்றிலையும் பாக்கும் கொடுத்தனுப்பும் பழக்கம் தமிழனுடையதாக இருந்தது. செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு என்பார் வள்ளுவர். செல்விருந்து என்றால் துறவிகள் நம் வீட்டிற்கு வரமாட்டார்கள், சென்று கொண்டிருப்பார்கள். அவர்களை நாம் போய் அழைத்தால் வருவார்கள், இல்லையென்றால் அவர்கள் போட்டு போய்கொண்டிருப்பார்கள். வருவிருந்து என்றால் நம்மை தேடி வருகின்ற விருந்தினன். விருந்தினன் என்ற சொல்லுக்கு புதுமை என்பார் தொல்காப்பியர். விருந்தினன் என்பவன் நமக்கு உறவினனோ நண்பனோ அல்ல, மாறாக வழிப்போக்கன். அவன் நமக்கு யாரென்றே தெரியாதவன், முகம் தெரியாதவன், முகவரி தெரியாதவன். அவனை அழைத்து சாப்பாடு குடிக்கின்ற முறைமை தமிழ் மக்களுக்குரிய கடமையாக இருந்தது. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி என்பார் பட்டினத்தார். ஆம், துறவிகள் எப்பொழுதுமே நம்மை தேடி வரமாட்டார்கள், நாம் தான் துறவிகளை தேடி செல்ல வேண்டும். அப்படி கூட அவர்களை தேடிச் சென்றும் வந்தவர்களை உபசரித்தும் இல்லாதவருக்கு கொடுத்தும் வாழ்கின்ற வாழ்க்கையை தங்களுடைய தலையாய இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட தமிழர்களின் வாழ்வியல் நெறி உலக மக்களுக்கோர் எடுத்துக்காட்டாகும். நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்து மெர்சல் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். கைலாஷ், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. விவேக் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க ஏ அழகுமான் இசையில். நேரம் சரியாக காலை 7:20 ஆக இருக்கு.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக 7:25 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.
4: எல்லோருக்கும் காலை வணக்கம். அறிவோம் ஆங்கிலம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிறது, ஒரு மொழி படிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன படிப்போம்? தமிழ் எப்படி படித்தோம் யோசிச்சு பாருங்கள். தமிழ் என்ன படித்தோம் அப்படின்னா முதல்ல ஆனா ஆவண்ணா எழுத்துக்கள் முதல்ல படிப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் வார்த்தைகள், அப்புறம் அந்த வார்த்தைகளை சேர்த்து இதை எப்படி ஒரு வாக்கியமாக்கலாம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருப்போம். ஆனால் இது ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான். ஆனால் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், முதலையும் வார்த்தைகள். முதல் வார்த்தை அம்மா, சில குழந்தைகள் அப்பான்னு சொல்லலாம், சில அப்புறம் மாமா தாத்தா, அதுக்கப்புறம் வந்து தாத்தா வந்தேன் தப்பு தப்பாக பேசுவோம், அந்த தப்பெல்லாம் மெல்ல மெல்ல கரெக்ட் பண்ணுவாங்க. தாத்தா வந்தார், நான் நாளைக்கு வந்தேன், இல்லை நான் நாளைக்கு வருவேன், மெல்ல மெல்ல

கரெக்ஷன். இது வந்து லாங் டேர்ம் எடுக்கும். நீங்கள் லாங் டேர்மாக படித்தால் மட்டும்தான் லாங்குவேஜ் படிக்க முடியும். மெல்ல மெல்ல கரெக்ஷன் ஒன்று போடுவாங்க, அதனால் இங்கே படிக்கிறது வேறு. ஆனால் இங்கிலீஷ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சவுண்ட்ஸ் மாறும். சில சவுண்ட்ஸு தமிழ்லேயே கிடையாது. இப்போ சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ZOO. இதை நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் டீச்சர்ஸ் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கும்போதே இதை இசட், XYZ, அது இசட் இல்லை, ஒன்று ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது அமெரிக்கன் இங்கிலீஷாக இருந்தால் ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த ஜெட் அப்படிங்கிற எழுத்து தமிழில் இல்லை. அப்போ இங்கிலீஷில் மட்டும் இருக்கிற சில சவுண்ட்ஸ் இருக்குது, அந்த சவுண்ட்ஸை நம்ம முதல்ல பழகணும். இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அதுதான். அப்போ ஜூ, இதை நம்ம ஊரில் வாசிக்க சொன்னோம் அப்படின்னா ஜூ அப்படின்னு வாசிடக்கூடாது, இது வந்து ஜூ. ஜீல், ஜீப்ரா. அப்போ முதல்ல இதில் இல்லாத வார்த்தைகளை நம்ம படிக்காரம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரம் அந்த எழுத்து இருக்காது ஆனால் அந்த சவுண்டு இருக்கும். இப்போ EASY, இதை நம்ம ஊர் பூரா வந்து ஈசி அப்படின்னு வாசிப்போம், ஆனால் இங்கிலீஷ்காரன் ப்ரொனன்சியேஷனில் அது ஈஸி, ஈஸி. நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நிறைய சினிமா பாடல்களே நம்ம வந்து இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஊர்வசி, ஊர்வசி, டேக் இட் ஈஸி, ஊர்வசி, ஈஸி அப்படிங்கிறது வரும். இப்போ இது மாதிரி இன்னும் சில விஷயங்கள், ஏ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நம்ம வாசிக்கிறது. அப்போ இங்கிலீஷில் வந்து ஏ அப்படிங்கிற எழுத்தே இங்கிலீஷில் கிடையாது. ஏங்கிற எழுத்து கிடையாதுன்னா அப்போ ஏப்ரல்னு சொல்கிறோமே, அது எப்படி சொல்கிறோம் அது பார்த்தீங்கன்னா, அப்போ ஏ அப்படிங்கிற எழுத்து கிடையாது. அந்த ஏங்கிற எழுத்துக்கு பதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இஐ இருந்தால் எப்படி வாசிப்பீங்க, எய் அப்படின்னு. நம்ம ஏப்ரல், நம்ம ஏப்ரல்மோ அவன் ஏப்ரல். நம்ம ஏபிஇ அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏப்னு சொல்லுவோம். ஏடிஇ ப்ரெசண்டில் ஈட், பாஸ்டில் வந்து நம்ம ஊரில் ஏட் அப்படிமோ, இங்கிலீஷ்கார அதை வந்து எயிட் அப்படிங்க. EIGHT, எட்டுங்கிற நம்பரை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம். அப்போ இந்த சவுண்ட்ஸ் வந்து முதல்ல படிக்கிறது முக்கியம். தமிழ் மாதிரி இங்கிலீஷை வந்து வாசிடக்கூடாது, சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் நமக்கு ஸ்கூலில் நம்ம படிக்காத சில விஷயங்கள், இங்கிலீஷ் இல்லாத ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, VW, ரெண்டு எழுத்து இருக்குது. இந்த ரெண்டு எழுத்தும் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான். இப்போ வந்து வெட், வெட், VET, வெட். வெட்டுன்னு சொன்னோம் அப்படின்னா வெட்டினரி டாக்டருக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் அது. WET அப்படின்னா வெட், வெட் அப்படிங்கிறது ஈரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வெட் அப்படின்னு சொன்னாலும் WET-யும் வெட்டு தான், நம்ம டீச்சருக்கு VET-யும் வெட்டு தான். இது ரெண்டும் வெட்டு வெட்டு. அப்புறம் விக்கும் டபிள்யூக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் தான் நானும் காலேஜ் முடிச்சு வந்தேன். அப்போ முடிச்சு வரும்போது அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோங்கன்னா, இப்போ வி அப்படிங்கிறது நம்ம தமிழில் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். கீழ்பல்கள், கீழ்பல் வந்து மேல் உதடல படணும். வி, வ, வடிவேல். சொல்லி பாருங்க, வ, அந்த வ சொல்லும்போது கீழ்பல்லு வந்து மேல் உதடல படும். ஆனால் டபிள்யூ சொல்லும்போது அப்படி இல்லை. நீங்கள் யாராவது அடுப்பு ஊதி பார்த்து, அடுப்பு ஊதுறது அல்லது சும்மா ஒரு கற்பனையாக ஒரு சிகரெட்டை பிடிச்சி ஊதுற மாதிரி வைங்க, அந்த உதடுகள் வந்து அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதை அப்படி வச்சுக்கிட்டு எட்டுன்னு சொன்னால் போதும். வெட், வெட், வெட், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக தமிழில் ஒரு, இப்போ இங்கிலீஷில் ஒருத்தர் பேரை கேட்கணும், உங்கள் பேர் என்னன்னு இங்கிலீஷ் வைக்கணும், வாட் இஸ், நம்ம வி போடுறோம், அது வி இல்லை, வாட். ஸோ வாட்ஸ், வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது. அப்போ வாட், வே, நம்ம வேறுமோ, வேர் இஸ் அப்படின்னு. இப்போ வேர் இல்லை. அப்போ சில வார்த்தைகள் வந்து டபிள்யூவில் வரக்கூடிய முக்கியமான அஞ்சு இதை பார்த்தீங்கன்னா, வாட், வென், நம்ம வென்னுமோ, வென் இஸ் யுவர் பர்த்டே. அப்போ அது அந்த இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்ற முடியாத விஷயம் இல்லை. இதை கிளியராக வந்து எல்லாராலையும் மாற்ற முடியும், மாற்றி நம்மளால் பேச முடியும். வென், வென் இஸ் யுவர் பர்த்டே, வென் இஸ் யுவர் பர்த்டே. இதை பார்த்தீங்கன்னா வென் இஸ் இல்லை, இஸ் தான் இங்கிலீஷில். இது நம்ம இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன். ஒரு 40 வார்த்தைகள் நம்ம தனியாக கொஞ்சம் வித்தியாசமாக வாசம் அப்படின்னாலே நம்மளோட இங்கிலீஷ் வந்து ஸ்டைலாக இருக்கும், சரியா? அப்போ வெட், வெட், வே, வென், விச், நம்ம விச்இஸ், விச் இஸ் யுவர் பென் சொல்லுவோம், அது இல்லை, விச், விச், விச் இஸ் யுவர் பென், வே, வாய், நம்ம ஒய், நம்ம ஐ வந்து கொஞ்சம் சத்தம் அவ்வளவு நீட்டி முழக்க மாட்டோம், ஆனால் இங்கிலீஷில் வாய், வாய் ஆர் யூ ஹியர் அப்படின்னு வந்துடும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம இங்கிலீஷை ரொம்ப ஸ்டைலாக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து, இதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்டு, டெஸ்ட். டெஸ்ட்டுங்கிறது சிங்குலர், இதுக்கு ப்ளூரல் உண்டா? நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 இயர்ஸாக இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன். இந்த டெஸ்ட்டுக்கு ப்ளூரல் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்த பாய்ஸ் இருக்காங்க. இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு ப்ளூரல் இருக்குது, ஒரு எஸ் சேர்க்கணும். இந்த டெஸ்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி வாசிக்கலாம்? இதை நம்ம ஊரில் வாசிக்கிட்டோம்னா, ஐ ஹாவ் 2 டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுன்னு வரும் தவிர டெஸ்ட்ஸ், இந்த காம்பினேஷன் நீங்கள் தமிழில் எழுதினாலும் வாசிக்க முடியாது. அப்போ இது மாதிரி காம்பினேஷன்ஸ் எப்படி வாசிக்க முடியும்னா, நீங்கள் சிறு வயசுலேருந்தே இங்கிலீஷை சத்தம் போட்டு வாசிக்க வாசிக்க நமக்கு வந்து இந்த விஷயம் ஈஸியாகும். டெஸ்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் தான், ஷி ஹேஸ் 2 டெஸ்ட்ஸ் அப்படின்னா அதில் வந்து டெஸ்ட்ஸ்

0: ஷி ஹஸ் டூ டெஸ்ட் அப்படின்னு வாசிக்க சொன்னால் என் கிளாஸில் வரவங்க வாசிப்பாங்க, எல்லாம் அடல்ட்ஸ் நான் சொல்கிறது, எல்லாம் பெரிய ஆட்கள் வாசிக்கிறது. ஷி ஹஸ் டூ டெஸ்டிஸ்ன்றவாங்க, அது டெஸ்டிஸ் இல்லை டெஸ்ட்ஸ். ஷி ஹஸ் டூ டெஸ்டிஸ்னா அது மெடிக்கல் மிராக்கிள் ஆகிரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சவுண்டு நம்ம தப்பாக பேசணும் அப்படின்னா மீனிங்கே மாறிடலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தடுத்த விஷயம் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல் அடுத்த வல்லவன் திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்கிறோம். விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க, வாலி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில். நேரம் சரியாக காலை 7:32 ஆயிட்டிருக்கு.

நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்கலாம். தக்காளி 28 ரூபாயில் இருக்கு, கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 28, புடலங்காய் 25, சுரைக்காய் 12, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 12 ரூபாயில் இருக்கு, தடியங்காய் 16, அவரைக்காய் 40 ரூபாயில் இருக்கு, கொத்தவரங்காய் 18, பாகற்காய் சிறியது 50 ரூபாயில் இருக்கு, பெரியது 45, பச்சை மிளகாய் 32, முருங்கைக்காய் 36, பெரிய வெங்காயம் 58, சின்ன வெங்காயம் 78, காராமணி 20, கோவைக்காய் 35, தேங்காய் பெரியது 60 ரூபாயில் இருக்கு, சிறியது 56 ரூபாயில் இருக்கு, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 30, கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாயில் இருக்கு, மல்லி இலை 40, புதினா 55, காலிஃபிளவர் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை 30 ரூபாயில் இருக்கு, வெள்ளரிக்காய் 10 ரூபாய், இஞ்சி 160 ரூபாயில் இருக்கு, மாங்காய் 70 ரூபாய், நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 28, கேரட் 54 ரூபாயில் இருக்கு, ரிங் பீன்ஸ் 96, சௌச்சௌ 38, முட்டைகோஸ் 32, பீட்ரூட் 36, காலிஃபிளவர் 50, குடமிளகாய் 55, பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 55 ரூபாயில் இருக்கு, வெள்ளை பூண்டு 240 ரூபாயில் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 140, சோயா பீன்ஸ் 130, பச்சை பட்டாணி 180, சேம்பு 40 ரூபாய், சேனைக்கிழங்கு 45, சீனிக்கிழங்கு 55, பனங்கிழங்கு 60 ரூபாய். பழவகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில் இருக்கு, ஏலக்கி 90, மட்டு 80, நேந்திரம் 80 ரூபாயில் இருக்கு, கற்பூரவள்ளி 60 ரூபாயில் இருக்கு, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில் இருக்கு, எலுமிச்சை 160, ஆப்பிள் 200, அன்னாச்சி பழம் 70, மாதுளை 200, சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40, நெல்லிக்காய் 50, திராட்சை 120, சாத்துக்குடி 70, கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, தர்பூசணி 30. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து பூஜை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். நிவாஸ் பாடியிருக்காங்க, யுவன் சங்கராஜா இசையில நா முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:40.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சரியாக காலை 7:44 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு. இன்னைக்குனா இன்னைக்கு தான் 2/9/2026 காலை 10:30 தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வச்சு நடைபெற இருக்கு. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தவர்கள் வந்து கலந்து கொண்டு குறைகளை தெரிவித்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மனுக்கள் கொண்டு வரதா இருந்தால் அதை ரெண்டாக கொண்டு வரணும். ரெண்டு மனுக்கள்லையுமே உங்களோட பெயர் மற்றும் முக்கியமாக உங்களோட தொலைபேசி எண்ணை நீங்கள் பதிவிடணும், அதில் கண்டிப்பாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் 10:30 நடைபெற இருக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நிகழ்ச்சியில் அடுத்து சத்யா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். நசீன் நாயர் பாடியிருக்காங்க, அதேமாதிரி கல்யாணி நாயர் சேர்ந்து பாடியிருக்காங்க. மதன் கார்கி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க சைமான் கே கிங் இசையில். நேரம் சரியாக காலை 7:45 ஆயிற்று.

நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சுற்றுலா பயணிகளை மேற்கொண்டு அவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் வகையில் என்னெல்லாம் செய்கிறீங்க, இப்போ ஒரு சுற்றுலா தலம் இருக்குது அப்படின்னா இந்த சுற்றுலா தலம் இங்கே இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ்லாம் என்ன, அதோடய சிறப்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு சுற்றுலாவை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பத்திரமா அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களை கொண்டு போய் சேர்க்கிற விதமாக இருந்தாலும் சரி, இல்லை வரவங்களுக்கு சிறந்த தங்கும் இடம் உணவு வசதி கொடுக்கின்ற ஹோட்டல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுற்றுலா சார்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுற்றுலா பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டூர் ஆப்ரேட்டர் அப்படின்னு அவங்களாக இருக்கலாம், இல்லைனா உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டெல்லாம் இருக்கலாம். இப்போ உங்கள் உள்ளூரில் எதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்து அனுப்புகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், ட்ராவல்ஸ் வச்சுருக்கலாம், இல்லைனா கிளீனஸ்ட் டூரிசம் டெஸ்டினேஷனாக இருக்கலாம். சுற்றுலாவே சுத்தமாக வச்சுருக்க என்னெல்லாம் பண்ணுவோம், இல்லை கிளீனாக இருக்கிற சுற்றுலா தலத்துக்கு கூட்டு போகிறவங்களாம் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த விருதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/9/2026 நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கான வெப்சைட் என்னென்னா www.tntourismawards.com அப்படிங்கிறதான், www.tntourismawards.com அப்படிங்கிற இணையதள முகவரியில் இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கூட கேட்டு நீங்கள் கிளியர் ஆகிருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து அஞ்சான் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கறக்கிறோம். ரஞ்சித் அவர்கள் பாடியிருக்காங்க. நேரம் சரியாக 7:51 ஆயிட்டுருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வணக்கம். பரணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியாக காலை 7:55 ஆயிட்டு இருக்கு. நிறைவான தகவல் என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற சனிக்கிழமை அதாவது 5/9/2026 அன்று பாத்தீங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலனா இசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு மேல்நிலை பள்ளியில வச்சு நடைபெற இருக்கு. இந்த முகாமில் வந்து 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்க இருக்காங்க. இதில் மொத்தம் 2000 பேர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மறந்துடாதீங்க, இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தென்காசி மாவட்டத்தில் 5ஆம் தேதி இசி ஈஸ்வரன் பள்ளி அரசு மேல்நிலை ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற இருக்கு இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம். கபாலி திரைப்படத்திற்காக அனந்து சந்தோஷ் நாராயணன் கானா பாலா பாடியிருக்காங்க. கபிலன் பாடலை எழுதியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் IMF நிர்வாக இயக்குநரை சந்தித்தபோது இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வெஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர்

மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. தொடர்வது வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகளை தடுக்கும் சட்டத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடை மற்றும் தீர்வு சட்டம் என்பதை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம் 2013 ஆண்டு முதல் அமலுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் சம்பவத்தின் தீவிரத்தை பொறுத்து பாலியல் துன்புறுத்தலுக்கான தண்டனைகள் குற்றவாளியை கண்டிப்பது முதல் பணியில் இருந்து நீக்குவது வரை மாறுபடலாம். ஏற்கனவே நேற்று முழுமையாக இந்த சங்கதிகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இருந்தாலும் ஒரு பணியிடத்தில் வேலை செய்யும் ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டால் அந்த குற்றவாளிக்கு தண்டிப்பது முதல், அதாவது அந்த குற்றவாளியை தண்டிக்கலாம், கண்டிக்கலாம், அல்லது பணியிலிருந்து நீக்குவது வரை அவர் தன் குற்றத்தின் தன்மையை பொறுத்து மாறுபடலாம். மறுபுறம் குற்றவியல் திருத்த சட்டத்தின் கீழ் பாலியல் துன்புறுத்தலுக்கான தண்டனை 1 முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையாக விதிக்கப்படுகிறது இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது. முக்கியமாக பாலியல் துன்புறுத்தல் குறித்து ஒரு பொய்யான புகாரை அளிப்பது, அதாவது அந்த நேரத்தில் அந்த புகார் அளிக்கும் நேரத்தில் அது பொய்யானது என்று தெரிந்திருந்தும், அல்லது பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான புகாரில் பொய்யான சாட்சியங்களை அளிப்பது ஆகியவை பாலியல் துன்புறுத்தலுக்கே விதிக்கப்படும் அதே தண்டனைகளுக்கும் உட்பட்டவை. ஆகவே பொய்யான புகார், அதாவது சில சூழ்நிலைகளில் சிலரை ஏதாவது பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, அல்லது தான் கேட்டு ஒரு செயலை ஒருவர் செய்யவில்லை என்பதற்காக அவர் மீது பொய்யாக பாலியல் துன்புறுத்தல் செய்துவிட்டார் என்று அவர் மீது பொய்யாக ஒரு புகாரை அந்த கமிட்டியில் கொடுக்கும் பொழுது விசாரணையின் போது அது உண்மை என்று அறியப்பட்டால் குற்றம் செய்தவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை எதுவோ அதே தண்டனை இந்த பொய் புகார் கொடுத்தவர்கள் மீதும் கொடுக்கப்படலாம் என்று இந்த சட்டம் சொல்கிறது. ஒவ்வொரு உள் விசாரணை குழுவும், அந்த உள் விசாரணை குழுங்கிறது அந்த நிறுவனத்தில் உள்ளே அமைக்கப்பட்ட குழு, இப்போ இந்த விசாகா கமிட்டி என்று சொல்வார்கள். இந்த விசாகா கமிட்டி என்பது நாம் நேற்று பார்த்தது சங்கதிகளை விடப்போ என்று அந்த விசாகா பாலியல் துன்புறுத்தலிருந்து பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளுக்காக ஒரு விசாரணை கமிட்டி அமைப்பது. இந்த உள் விசாரணை குழுவும் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை விசாரிக்க நன்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். புகார்களை விசாரிக்காமல் தள்ளுபடி செய்யும் அதிகாரத்தை சட்டம் இந்த குழுவுக்கு வழங்கவில்லை. ஒருவேளை விசாரணையின் போது புகார் நல்லெண்ணத்துடன் அளிக்கப்பட்டிருந்தாலும் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பாலியல் துன்புறுத்தல் ஆகாது என்று ஒரு குழு கண்டறிந்தால் அது விசாரணையை முடித்து கொண்டு புகார் அளிக்கப்பட்ட நபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று பரிந்துரைக்கலாம். 1949 தொழில்துறை வேலைவாய்ப்பு, அதாவது நிலையான உத்தரவுகள் சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ள உரிய அதிகாரியிடம் ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அல்லது லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டியின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யலாம் என்று கூறுகிறது. இந்த சட்டம் அனைத்து கல்வி நிறுவனங்கள், அதாவது அவற்றில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. மருத்துவமனைகள், அரசு துறைகள் மற்றும் அதிகார அமைப்புகள், மேலும் விளையாட்டு அரங்கங்கள் ஆகியவற்றுக்கும் பொருந்தும். இந்த பணியிடத்தில்

0: பாலியல் தொல்லைக்கு ஆளாகினால் நிறுவனத்தில் உள்ள புகார் குழுவிடம் அல்லது மாவட்ட அளவிலான உள்ளூர் குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக பாதிக்கப்பட்டவர் புகார் அளிக்கலாம். இந்த சட்டம், அதாவது போஸ்ட்னு சொல்லலாம், POSH போஸ்ட் சட்டம் 2013, 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட ஒவ்வொரு நிறுவனமும் உள் புகார் குழுவிடம் அமைப்பது கட்டாயமாகும். 10 மேற்பட்ட பெண்களை கொண்டு ஒரு பணியாளர்களை கொண்ட ஒரு நிறுவனம் இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். சம்பவம் நடந்த நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் புகார் அளிக்க வேண்டும். அதை தாண்டி புகார் அளித்தால் செல்லுந்தன்மை இருக்காது. ஆனால் அந்த காலதாமதத்திற்கு சரியான காரணம் கூறும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த புகார் என்பதை தொல்லை பற்றிய விவரங்கள், தேதிகள் மற்றும் சாட்சிகளுடன் எழுத்துப்பூர்வமாக உள்ளூர் புகார் குழு தலைவருக்கு வழங்க வேண்டும். ஆன்லைன் முறையிலும் இருக்கிறது. அரசு துறைகள் மற்றும் பல நிறுவனங்கள் ஆன்லைன் மூலமாகவும் புகார் அளிக்கும் வசதியை வழங்குகின்றன. இந்த உள்ளூர் குழு என்பது நிறுவனத்தில் உள்ள உள்கட்டமைப்பில் இருக்கும் புகார் குழு. அந்த குழு இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளூர் குழுவை அணுகலாம். அப்ப நாம் பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்றும் பொழுது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த லோக்கல் கமிட்டியில் உள்ளூர் குழுவில் போய் புகார் செய்யலாம். இந்த புகார் வந்து சம்பவம் நடைபெற்றதிலிருந்து 3 மாதங்களுக்குள் புகார் அளிக்க வேண்டும். புகார் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். அந்த எழுத்தில் யார் இந்த அத்துமீறலை செய்தார்கள் என்ற முழு விவரமும் இருக்க வேண்டும். அந்த விவரத்தின் அடிப்படையில் விசாரணை செய்து இதில் உண்மைத்தன்மை என்பதை கண்டறிந்து உண்மையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருந்தால் அந்த குற்றம் செய்தவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் தண்டனையை கொடுக்கும். அதேபோன்று கொடுக்கக்கூடிய புகார் வந்து பொய்யானது, பழிவாங்கும் நோக்கத்தில் இருக்கிறது, போலியான புகார் என்றும் பொழுது அந்த போலியான புகார் கொடுத்தவர் மீதும் நடவடிக்கை எடுத்து அவரை சிறை தண்டனையை அவர் உள்ளாக்கலாம். ஆகவே பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது, இந்திய அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பணி செய்யும் பெண்கள் தாங்கள் பணி செய்யும் இடங்களில் அல்லது வாடிக்கையாளராக செல்லக்கூடிய இடங்களில் அல்லது பெண்களாக ஒரு குழுவாக ஒரு இடத்தில் ஒரு தொழிலை செய்து வரும் சூழ்நிலையில் அவர்களுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொடுதல்கள் போன்ற குற்றங்களை செய்பவர்கள் மீது தக்க நடவடிக்கை உரிய நேரத்தில் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.
1: பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகளை தடுக்கும் சட்டத்தின் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சி ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் தர்மதுரை திரைப்படத்தில் இருந்து செந்தில்தாஸ் மற்றும் சுருமிகை குரல பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 8:15. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: ஆகாரிய வினயத்தில் நவரசங்களில் ஒன்றான ரௌத்ர ரசத்தை மகாபாரதத்தில் காந்தாரியின் சினத்தை சஞ்சாரியாக கையாள முடியும். பாண்டவர்கள் கண்ணபிரானுடன் காந்தாரி தேவியிடம் சென்றார்கள். காந்தாரியின் சினத்தை ஞான கண்ணால் அறிந்த வியாச முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். அம்மா காந்தாரி, இது கோபத்திற்கு ஏற்ற சமயம் அன்று. பாண்டவர்களிடம் சினம் கொள்ளாதே, சாந்தி அடைவாயாக. போர் தொடங்கும் போது துரியோதரன் உன்னை பணிந்து அம்மா எனக்கு வெற்றி கிடைக்குமாறு அருள் செய் என்று வேண்டிக் கொண்டபோது நீ தர்மம் உள்ள இடத்தில் ஜெயம் வரும் என்று கூறினாய். அந்த உரைப்படி இப்போது நடைபெற்றது. உன் சொல் பொய்க்கவில்லை. பாண்டவர்கள் சாதுக்கள். அவர்கள் பால் தர்மம் நிலை பெற்றுள்ளது. வெற்றி பெற்றார்கள். அவர்களை வாழ்த்து என்றார். காந்தாரி, பகவானே, நான் இவர்கள் அழிய வேண்டும் என்று விரும்பவில்லை. இவர்களுக்கு குந்தி எப்படியோ அப்படி நானும் அன்னைதான். நான் இவர்களை காக்க வேண்டியவள். கர்ணன், சகுனி, துரியோதரன் என்ற இவர்களின் குற்றத்தால் குருகுலம் அழிந்தது. அர்ஜுனனும் பீமனும் குற்றமுடையவரல்லர். அப்படியே தர்மனும் நகுல சகாதேவர்களும் குற்றமற்றவர்கள். ஆனால் பீமன் போரின் நெறி தவறி நாபிற்கு கீழே துரியோதரனை அடித்தானே, அதுதான் எனக்கு சீற்றத்தை வளர்க்கிறது என்றாள். பீமன், பெரியம்மா, நீர் என்னை மன்னித்தருளும். நான் செய்தது குற்றமாக இருப்பினும் நீர் பொறுத்து கொள்ளும். பல பல தீங்குகள் துரியோதனன் எங்களுக்கு செய்தான். திரௌபதிக்கு அரசபையில் தன் தொடையை காட்டினான். திரௌபதி தொடை முறிந்து அதன் வழியே உயிர் பிரிய கடவது என்று சபித்தாள். ஆதலால் இது அப்படியே நேர்ந்தது. முன்பு பெரும் கொடுமை செய்த புதல்வனை அடக்காமல்

0: இப்போது எங்கள் மீது கோபிப்பது நன்றன்று என்றான். பீமா, 100 புதல்வர்களில் விகர்ணனையாவது கொல்லாமல் விடக்கூடாதா என்று கேட்டாள். காந்தாரி, தர்மன் எங்கே என்றாள். தர்மர் நடுக்கமுற்று கரங்களை குவித்து கொண்டு காந்தாரியின் முன் வந்தார். அம்மா, உன் புதல்வர்களை கொன்றவனும் சாபத்திற்கு உரியவனுமான தர்மனாகிய அடியன் வாழ விரும்பவில்லை. என்னை சபித்து எரித்துவிடு என்று இனிய சொற்களை சொன்னான். காந்தாரி அப்போது பெருமூச்சு விட்டு கொண்டு வணங்கி நின்ற தர்மரை கால் விரல்களை கண்களில் கட்டியிருக்கும் பட்டுத்துணியின் இடைவெளியில் கண்டாள். உடனே கால் விரலின் நகங்கள் கருத்து விகாரமாயின. அர்ஜுனன் அஞ்சி கண்ணபிரானுடைய பின்புறத்தை அடைந்தான். காந்தாரி சீற்றம் தணிந்து கருணை செய்தாள். பாண்டவர்கள் குந்தி தேவியிடம் போய் தொழுதார்கள். 13 ஆண்டுகளுக்கு பின் தன் புதல்வர்களை பார்த்து துணியினால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். ஒவ்வொருவரையும் தொட்டு அழுதாள். மர்மகளை தழுவி அழுதாள். திரௌபதி, அபிமன்யு முதலிய பௌத்திரர்கள் அனைவரும் ஆண்டு போனார்கள். புத்திரர்களை இழந்த எனக்கு இனி இந்த அரசாட்சியில் என்ன பயன் என்று கூறி அழுதாள். குந்தியும் காந்தாரியும் திரௌபதிக்கு தேர்தல் கூறினார்கள். காந்தாரி கண்களை கட்டி கொண்டு இருந்தாளாயினும் வியாசருடைய வரதானத்தால் ஞான கண் பெற்று போர்க்களம் முழுவதும் பார்த்து துயரமுற்றாள். இருந்த இடத்திலிருந்தே தொலைவில் உள்ள அந்தந்த களம் சமீபத்தில் இருப்பது போல் பார்த்தாள். பெண்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் கணவனின் உடம்பை தழுவி கொண்டு அழுதார்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் ரம்மி திரைப்படத்திலிருந்து வி.வி. பிரசன்னா மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசியிருக்க போகிறோம் தெரியுமா? குடும்பத்தில் அன்பை எவ்விதம் வெளிப்படுத்துறது, வார்த்தைகளினாலா இல்லை செயல்களினாலா அப்படின்னு தான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறீங்க. நேரம் 8:30 தொடர்வது.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், ஏதோ எனக்கு ஸ்பெஷல் விருந்து தயாராகி இருக்கிறது என்று ராஜமாதா கூறி சென்றார். இன்று என்ன மந்திரியாரே விசேஷம்?
1: அதை தாங்களே உணவு மேஜைக்கு வந்து நேரடியாக தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும்.
2: அப்படியா, என்ன மந்திரியார் சஸ்பென்ஸ் வைக்கிறார்? சரி, சென்று பார்த்து விடுவோம். அடடா, மேஜை நிறைய உணவுகளை அடுக்கி வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே, இது என்ன வெள்ளை வெளிர் என்றிருக்கிறது?
1: இது நாரியல் சட்னி.
2: அப்படி என்றால்
1: தேங்காயை தான் ஹிந்தியில் நாரியல் என்று கூறுகிறார்கள்.
2: ஓஹோ, அப்படி. அடடே, இதை நான் கவனிக்கவே இல்லையே. இது இனிப்பு தானே? நல்ல பிரவுன் கலரில் இருக்கிறது.
1: ஆம், இது இனிப்பு தான். இது கோகோ பர்ஃபி.
2: ஓஹோ, கோகோவினால் செய்யப்படுகிறதோ?
1: இல்லை மன்னா, தேங்காய் பர்ஃபி. இத்தாலி, ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் தேங்காயை கோகோ என்றுதான் அழைக்கிறார்கள். அதைத்தான் அப்படி கூறினேன்.
2: அப்போ இது என்ன?
1: ஜூஸ் அல்ஹிந்த் பாயாசம்.
2: இது எதிலிருந்து தயாரிக்கப்படும் பாயாசம்?
1: தேங்காய் பாலில் தயாரிக்கப்பட்ட பாயாசம். உருது மொழியில் தேங்காயை இப்படித்தான் சொல்லுவார்களா?
2: மந்திரியாரி, நானும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன், நீரும் ஓவராகத்தான் போய் கொண்டிருக்கிறீர்.
1: நான் எங்கம்மண்ணா போகிறேன்? நான் இங்கேதானே நின்று கொண்டிருக்கிறேன்.
2: இல்லை இல்லை இல்லை, உமது உத்தேசம் எனக்கு புரிந்து விட்டது. உமக்கு இத்தனை மொழிகள் தெரியும் என்பதை எனக்கு நீர் தெரிய படுத்துகிறீரா? இல்லை, எனக்கு இத்தனை மொழிகள் தெரியாது என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறீரா? சொல்லாமல் சொல்லி காட்டி மட்டம் தட்டுகிறீரா?
1: தங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனோ? தாங்கள் நாடாளும் மன்னர், நானோ ஏதோ சாதாரண மந்திரியார்.
2: அது நினைவில் இருக்கட்டும். ஆமாம், தேங்காய் சாதம், தேங்காய் அரைத்த குழம்புகள், தேங்காய் பொடி என்று இன்று உணவு வகைகள் எல்லாம் ஒரே தேங்காய் மயமாக இருக்கிறது. என்ன விஷயம்? இவை அனைத்தும் நமது தோப்பு தென்னை மரங்களிலிருந்து பெறப்பட்ட தேங்காய்களா?
1: இல்லை இல்லை மன்னா, இது வீரபாகுவின் தோப்பிலிருந்து எடுக்கப்பட்டது.
2: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? அது எப்போது கை மாறியது?
1: தாங்கள் வாடகை தரவில்லை என்று அவர் தான் எடுத்துக்கொண்டார் மன்னா.
2: சரி சரி, போகட்டும், எடுத்துக் கொள்ளட்டும், நான் அவனை மன்னித்து விடுகிறேன்.
1: ஆமாம், இது மன்னரின் வழக்கமான பாணிகளில் ஒன்றுதானே மன்னா. இன்று உலக தேங்காய் தினம், அதனால் தான் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
2: உலக தேங்காய் தினமா? ஏன் மந்திரியாய், கத்தரிக்காய், மாங்காய், வெண்டைக்காய், சுரைக்காய் என்று எத்தனையோ காய்கள் இருக்க, ஒரு காய்க்கெல்லாம் ஒரு

0: கொண்டாட வேண்டுமா? அப்படி என்னதான் இருக்கிறது இந்த தேங்காயில்?
1: நமது உணவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் தேங்காய் அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது. மன்னா, உலக அளவில் வெப்பமண்டல பகுதிகளில் அதிக வருவாய் ஈட்டி கொடுப்பதில் தேங்காய் தான் மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. தேங்காய்களின் முக்கியத்துவம், அவற்றால் நமக்கு கிடைக்கும் பலன்களை நினைவு கூறவே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
0: ஆமா மந்திரியாரே, கலப்படம் நிறைந்த இந்த உணவு உலகில் எவ்வித கலப்புமின்றி சுத்தமான மற்றும் சத்துக்கள் அதிகம் நிறைந்த நீராகாரமாக தேங்காய் விளங்குகின்றன என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை.
1: ஆமண்ணா, தேங்காயில் ஏராளமான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார் சத்து அதிக அளவு நிறைந்துள்ளது. உடலில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல கொழுப்புகள் தேங்காயில் உள்ளன. எலக்ட்ரோலைட் நிறைந்த இயற்கை பானமாக தேங்காய் நீர் விளங்குகிறது.
0: ஆஹா, அற்புதம்! அப்படியெனில் நான் டயட்டில் இருக்கும் போது தேங்காய் நீரை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் போல் இருக்கிறது.
1: ஆமண்ணா, தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். தேங்காய் எண்ணெய் மிகவும் பிரபலமான இயற்கை மாய்ஸ்சரைசர் மற்றும் ஹேர் கண்டிஷனர் என்று கூறலாம். தேங்காயில் ஏகப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்வதை ஊக்குவிக்கவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: அது மட்டுமல்ல மந்திரியாரே, கலாச்சாரம், ஊட்டச்சத்து மற்றும் பொருளாதார மேம்பாடு என தேங்காய் பற்றிய விழிப்புணர்வை உலக தேங்காய் தினத்தில் ஏற்படுத்துவோம். இந்நாளில் தென்னை விவசாய விளைச்சலில் நிலையான நடைமுறைகளை வலியுறுத்துவோம்.
1: மன்னா, நான் பேசிக் கொண்டிருந்தது ராஜமாதா தங்களிடம் ஒரு விஷயத்தை தெரிவிக்க சொன்னார். நான் தான் அதை மறந்துவிட்டேன்.
0: என்னது?
1: தாங்கள் காலை உணவை முடித்துவிட்டு ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா? அங்கு தங்களது நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தித்து விட்டு தங்கள் பேரில் 108 தேங்காய்களை உடைக்க போகிறாரா ராஜமாதா?
0: அவர் தரையில் தானே போட்டு உடைக்க போகிறார், அதற்கு நான் எதற்கு செல்ல வேண்டும்?
1: எப்போதும் தேங்காய் உடைக்கும் போது அதில் தெரித்து விடும் தேங்காய் சில்லுகளை தாங்கள் தான் முதலில் எடுக்க வேண்டும் என்று கூறுவீர்களாமே. அதற்கு தான் தங்களை மறக்காமல் அழைத்து வருமாறு ராஜமாதா கூறினார்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் இருந்த யோகபாரதி வரிகளுக்கு. விஜய் ஏசுதாஸ் மற்றும் ஏவி பூஜா குரல்ல டீமான் இசையில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

நேருமிட்டு மணி 40 நிமிடம். நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார் வரிகளுக்கு கார்த்திக் மற்றும் சின்மையை குரல்ல செல்வகணேசி செயல் பாடலதோ.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: அடுத்த பாடல் சண்டக்குழி திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகள், விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல யுவன் இசையில் பாடல். நேரம் 8:50. தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
3: வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை, ஆனா அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது. இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அங்க அவனுக்கு யாரையும் தெரியாது. அவங்க என்ன மொழியில பேசிக்கிறாங்க அப்படிங்கறது கூட புரியல. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறான். எதிர ஒரு பெரிய கட்டிடம், நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இவனும் அவங்க பின்னாடியே உள்ள போனான். ஒரு பெரிய அறை, அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு நல்ல பசி, அதனால இவனும் உட்காந்தான். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டான். அன்பான உபசரிப்பு. இவன் மனசு உள்ள நினைச்சுக்கிட்டான், இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது, நல்ல வேளை நம்ம பசியும் தீர்ந்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோட முதுக வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். இவனும் எழுந்திரிச்சு நின்று முதுக வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். ரொம்ப நன்றின்னா அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான். இவன் அதை வாங்கி பார்க்குறான், என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா. ஆனால் அவன் காசை கொடுங்கன்னா, ஏன்னா அது ஒரு ஹோட்டல், இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது. இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்டை பையில பத்திரமா வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே, எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா. இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல. இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான். நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு, அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்குறாரு. பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன். அவர் பார்த்தார், இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார். இவன் என்ன நினைச்சு

0: நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க போல இருக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினைச்சுக்கிறான். நீதிபதி சொன்னார், சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார். ராஜாவே நமக்கு நன்றி சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான் இவன். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா, அவரு பார்த்தார் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே தீர்ப்பு எழுதினார், இவனை கழுதையில பின்புறமா உட்கார வைங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டுங்க, அப்புறம் அந்த கழுதையை ஊரு பூரா விரட்டுங்க அப்படின்னார். இவனுக்கு தான் மொழி புரியலையே, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுத மேல உட்கார வச்சாங்க. ஓஹோ, நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான் இவன். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது, எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போறான். கூட்டத்துல திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது, அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன். அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம். நம்ம ஊருக்கு போனதும் இங்க நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவனை பார்த்து கத்தனான், நல்லா பாத்துக்க, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமா போட்டுது, தலையை குனிஞ்சுக்கிட்டே நழுவி போட்டான். இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல, ஆகா அவனுக்கு நம்ம மேலே பொறாம போல இருக்கு, அதனால தான் காணாமல் போட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்றது உண்டு. கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா, அந்த கழுத மேலே உட்காந்துருக்கிறானே அது மாதிரி தான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுத மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோமா, நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில் தான் இருக்கிறோமா, என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்லை. அகங்காரத்தில் பேசுறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாமல் பேசுறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்றை வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார், என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். கழுதைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்கே கழுதைகளே காணுமே அப்படின்னாராம் அவரு. அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னானா இவன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:55. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. இப்படி சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரத்தம் உள்ளத்தனைய துயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு குளத்தில் தண்ணி எவ்வளோ ஆழமாக இருக்குதோ அந்த உயரத்துக்கு தாமர மலரோட தண்டு நீண்டு வளர்ந்து தண்ணீருக்கு மேலே வந்து பூ பூக்கும். தண்ணீரோட அளவு தான் அந்த பூவோட உயரத்தை தீர்மானிக்குது. அதே மாதிரி தான் ஒரு மனுஷனோட மனசில் எவ்வளவு தூரம் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் உயர்ந்த எண்ணங்களும் இருக்குதோ அந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கை உயரும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க, உங்களை நம்புங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். விளம்பரத்தை தொடர்ந்து ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் வெற்றிகரமாக பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக முப்பெரும் விழாவையொட்டி அக்கட்சி சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான உடனீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 எட்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. ஒரு சின்ன வீட்டில் அம்மாவும் பையனும் வாழ்ந்துட்டுருக்காங்க. டெய்லி அந்த பையன் அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்லுவான், எம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அன்றைக்கும் மகன் வழக்கம் போல் வரான், அம்மா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறான். ஆனால் அடுத்த நாள் அந்த வார்த்தையை அவன் சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக அம்மாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான், கூடவே இருந்து கவனிச்சுக்கிறான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான், மருந்து வாங்கி கொடுக்குறான், பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறான். அப்போ அம்மா சிரிச்சிட்டே சொன்னாங்க, நேற்றுக்கு வரைக்கும் நீ வந்து எப்போ பாரு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், இன்றைக்கி ஏன் நீ சொல்லலை அப்படின்னு. அப்போ வந்து அவன் சொல்கிறான், இம்மா அன்புங்கிறது வார்த்தைகளால் வெளிப்படுத்தணும்னு இல்லை, செயல்னால் வெளிப்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு தெரியல அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரியல. நீங்கள் சொல்ல போகிறீங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துறது சிறந்தது, வார்த்தைகள்னாலேயா இல்லை செயல்கள்னாலேயா? ஒரு பார்வையில் அந்த அன்பு அப்படிங்கிறது பேசப்பட முடியுமா, இல்லை செயல்களில் காட்டப்பட வேண்டியதா? நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது முக்கியமா, இல்லை சொல்லாமல் செயலில் காட்டுறது தான் உண்மையான அன்பா? உங்கள் பார்வையில் அன்பை உணர்த்துவதற்கு வார்த்தைகள் போதுமா செயல்கள் தான் அவசியமா? நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நாளைக்கெல்லாம் 04226251332 மற்றும் ஒரு எண் 04226251332 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் முதல் அன்பு உள்ளம் யார் எங்கேருந்து வணக்கம் வணக்கம் யார் எங்கிருந்து வணக்கம் யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம் யார் எங்கிருந்து ஐயா?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அன்பு வெளிப்படுத்துவது செயல்ல தான் காட்டணும். ஆமா, சில பேர் சொல்லிட்டு அப்படி போயிருவாங்க, அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சொல்லி.
1: அன்பு வந்து
2: அதாவது வெளிக்காட்ட முடியல, அன்பா நடந்துக்கணும்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வாகை சுடவாத்திரை படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு சின்மையை குரல் பாடல் இதோ

0: அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பெல்லாம் தாழ்பால் போட்டு அடைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு அன்பானவர்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கண்ணீர் அந்த அன்பால் வெளிக்கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோடய குடும்பத்தில் அன்பை எந்த மாதிரி வெளிப்படுத்தணும், வார்த்தைகள்னாலேயா இல்லை செயல்களினாலா அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கேருந்து, வணக்கம். நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் லைன் சரியா கிடைக்கல, கொஞ்சம் கையே அல்லது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. சொல்லுங்க. புரியல, மறுபடியும் சொல்லுங்க.
1: முதல்ல வந்து அந்த பேச்சு தான், செயல்பாடுகள் வந்து அதுக்கு
0: பின்னாடி தான், வார்த்தைகள் தான் முக்கியம்.
1: ஆமா, வார்த்தைகள் தான் முக்கியம்.
2: என்ன பொறுத்த வரைக்கும் செயல்கள் அப்படிங்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம், அந்த வெளிப்படுத்துறதுல. ஏன்னா உணர்வு பூர்வமாக வார்த்தைகளை விட செயல்கள் மூலியமாக தான் இந்த காலத்துல நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படிங்கறத மத்தவங்க உணர்றாங்க.
0: உதாரணத்துக்கு
2: நீங்க அருமையில சொன்னீங்க பார்த்தீங்களா, கதையில அத நான் செய்யறேன் அப்படிங்கறத விட அவங்க அம்மாவுக்கு அந்த குட்டி பையன் வாங்கி வந்துட்டோம்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படிங்கறது இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, வெறும் வாயால சொல்லறது

0: விட அதை செயலால காண்பிக்கும் பொழுது உண்மையாலுமே நம்ம மேல அன்பா இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டுன்னு ஜஸ்ட் விஷ் பண்றது அன்பு காமிச்சாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணி அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணி அதை செயல் மூலியமாக கேக் கட் பண்ண வச்சு இது மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண வைக்கும் பொழுது அவங்க உண்மையாலுமே நம்ம மேல எவ்வளவு ஆழமான அன்பு அப்படிங்கறத வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வரும். பெரியவங்கள் முதல் சிறியவர்கள் வரை அன்பாக இருக்கிறோம் அப்படிங்கறத செயல்கள்ல நம்ம வெளிப்படுத்தினோம்னா உணர்வு பூர்வமா உணர்ந்து இன்னும் நம்ம ரெண்டு பேருக்குரிய அந்த பாண்ட் அப்படிங்கறத அதிகரிச்சு அந்த உலகம் அப்படிங்கறது ரொம்ப ஹாப்பியான ஒரு உலகமா இருக்கும் மேம் அவங்களுக்கு.
1: கண்டிப்பா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. அதாவது பரமசிவன் தான் ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு நமக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்பாக பேசல அப்படின்னா அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: நாளைக்கு இல்லை, இன்றைக்கே பேசலாம், சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுகிறேம்மா.
1: நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நலமா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும்.
2: நல்ல நல்ல கதைகள்லாம் சொன்னீங்க. ஆனா அது நான் நீங்க தான் சொல்லிட்டீங்களா, அந்த பையன் வந்து சொல்லல காட்டாம அடுத்த நாளும் செயல்ல காட்டினான்னு சொன்னீங்களா?
3: அத மாதிரி செயல்ல காட்டுறதுதான் அனுபவமா, சொல்லுல காட்டி சொல்றதுதான் எல்லாம் சொல்றது எல்லாமே சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிட்டு போலாம். செயல்ல காட்டுறதுதான் சரியா? இது இதுக்கு என்ன கேட்டா ரெண்டு கல்வியே கிடையாது, சொல்லா செயலாங்கிறது, செயல் மட்டுமேங்கிறது கூட என்ன ஆணித்தரமா.
1: அதாவது ஆழ்வ பரமசிவானந்தன் சார் ஒன்னு சொன்னாங்க, அதாவது செயல்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக நமக்கு நல்ல நல்ல டிஷ்லாம் பண்ணி வச்சுட்டு வார்த்தையினால பேசவே இல்லைன்னா அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டது சரிதான்,
2: ஆனா வார்த்தையினாலையும் நல்லா அவங்களுக்கு ஒரு அன்பா பேசி ஆகணும்.
1: அப்ப எது சிறந்தது நினைக்கிறீங்க?
2: எல்லாமே வாங்கி கொடுத்து வல்கராவே பேசிக்கிட்டு இருந்தா அது வந்து நல்லா இல்லதான். கரெக்ட் சார், எனக்கு இந்த வானொலி பெட்டி கேட்க முடியல, அவர் சொன்னதை நான் கவனிக்க முடியல, அதனால நான் அவர் சொன்னதை கவனிக்கல. அது சொல்லவும் செய்யணும், ஆனா சொல்ல விட ரொம்ப அதிகம் செயல்தாம்மா, சொல்லாமலும் இருக்க கூடாதுதான். ஏன்னா சொல்லாம இருந்துகிட்டு பாக்குற நேரம்லாம் திட்டிக்கிட்டு ஆனா அவங்களுக்கு நல்ல விதம் விதமான பரிசு பொருட்களையும் ஆடைகளையும் அது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பாக்குறது திட்டிக்கிட்டு இருந்தா அது நல்லா ஒண்ணுல்ல.
1: சொல்லுங்க எது சிறந்ததுன்னு. செயல்தானா?
2: செயல் அதிகம், செயல் 51 சொல்வா, 49
1: அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு ஜித்தன் திரைப்படத்துல இருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:21. கேட்கும் போது கிடைக்காத அன்பு தேடும் போது கிடைக்கிறதில்ல. எதிர்பாராமல் காட்டும்போது தான் அன்போட மதிப்பு புரியுது. பொருட்கள்னால் கொடுக்கறது மட்டும் அன்பு கிடையாதுங்க, மனசால் கொடுக்கறது உண்மையான அன்பு தானே. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462-2561-3 மற்றும் 3-3 என்ற எண்கள். குடும்பத்தில் அன்பை எப்படிலாம் வெளிப்படுத்துறது, வார்த்தைகள்னாலேயா செயல்கள்னாலேயா? நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மேடம்
1: ஆ சொல்லுங்க.
2: மனதால் உடலால் பொருளால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு உதவிகள். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக கருத்து காரணமா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சொல்லாலையும் சொல்லலாம் செயலாலையும் செய்து காமிக்கலாம் என்கிறது என்னுடைய கருத்து மேடம்.
1: ரெண்டுமே வேணும்னு சொல்றீங்க. நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்க இருந்து? அவங்களோட இணைப்பு வந்து கட் ஆயிருச்சு. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: பேட்டையில இருந்து சாலியா.
1: சொல்லுங்கம்மா.
3: வார்த்தைகள் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம்தான் செயல் வரும். நீங்க சொன்னா கதையா தானே?
1: அப்படியா? சொல்லுங்க.
3: ஆமா, வார்த்தைகள் தான் முதல்ல அன்புக்கு.
1: அன்புக்கு வார்த்தைகள்,
3: அதுக்கப்புறம் செயல்.
1: அதுக்கப்புறம் செயல்.
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி அருமை. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து?
4: வணக்கம். வாழ்க வளமுடன்.
1: சாந்திமா சொல்லுங்க.
4: இந்த வணக்கம் நம்ம சொல்றோம், கையெழுத்த கும்பிடலாம், அப்படி பண்ணலாம். அதாவது வார்த்தையிலும் சொல்லலாம், செயல்பாடுலையும் காட்டலாம், செய்கை மூலமும் சொல்லலாம், எழுதி காட்டவும் செய்யலாம்.
1: எது சிறந்ததுன்னு சொல்ல முடியல.

0: ரெண்டும் ஈக்குவல்.
1: ஆமா எல்லாம்
0: நன்றி நன்றி நன்றி சந்திமா, நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி.
0: அதாவது
1: வாழ்க வளமுடன்.
0: எல்லாரும் வந்து இப்போ வந்து ரெண்டுமே சமம் தான் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் எது ஜெயிக்குது, யார் வந்து அதிகமாக எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, ஜே ஜே திரைப்படத்துலேருந்து.

0: வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் குடும்பத்தில் அன்பை எப்படி வெளிப்படுத்துறது? வார்த்தைகள்னாலேயா, செயல்கள்னாலேயா? அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கலில் ரமன் சகோதரி, எல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கு.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: குடும்பத்தில் அன்பு அன்பை எவ்வளவு வெளிப்படுத்துவது சிறந்தது? வார்த்தைகள் இல்லையா, செயல்கள் இல்லையா? ஆமா, உண்மையிலேயே ஒரு குடும்பத்துல அன்பு வெளிப்படுத்தணும்னா வார்த்தைகள்ல தான் செயல்படுத்தணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு விருந்துக்காரங்க நம்ம ஊர் வீட்டுக்கு தேடி வர்றாங்க, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பா உபசரம் சாட்சி விட்டுமானா, அவங்களுக்கு எல்லாமே சரியாகாது. நம்மளுடைய இதில் அவ்வளவுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதாவது நம்ம பொதுவாகவே வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வும் கனிவும் நெளிவும் சொல்லிவு எல்லாமே இருக்குதுமா. ஒரு அன்பான வார்த்தையில யாருமே நம்ம ஒரு மகிழ்விக்கலாம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அன்பு அன்பை வெளிப்படுத்துற வார்த்தைகள்ல தான் நம்ம செயல்படுத்தணும். நெல்ல ரெண்டாகாம தேவை வார்த்தை தான்ங்கிறதுடைய கருத்து வாய்ப்பளித்த நெல்லர் என்பது நன்றியாமா. நன்றி
0: நன்றி நன்றி. அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிறது?
2: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
2: அதாவது வார்த்தைகள் அன்பை வழிகாட்டணும்னா வார்த்தைகளால வந்து நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிங்கன்னா சில சமயத்துல தவறி போயிடும். அதை செயல்ல காட்டினாக்கா நான் இன்னும் சந்தோஷமா சந்தோஷப்படுவாங்க. குடும்பத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அன்பா நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நான் செய்யறேன், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சில சமயத்துல நம்ம சூழ்நிலை காரணமா வந்து செய்ய முடியாம போயிரும். வார்த்தையை காப்பாற்ற முடியாது. அதனால வந்து செயல்ல வந்து ஒரு ஒரு இது வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னாக்கா செயல்ல காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி செயல்லதான் எல்லாரும் காட்டணுங்கிறது என்னோட கருத்து மேடம். நன்றி மேடம்.
0: அருமை அருமை. செயல்லதான் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நீர் என்ன சொல்றாங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி
0: பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப சௌக்கியமா இருக்கோம்.
0: சொல்லுங்க.
3: ஒரு வரையும் இல்ல.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: அதாவது நம்ம வந்து அன்பை வந்து எந்த நேரமுமே முகத்துல வந்து வெளிக்காட்டிக்கிட்டே இருக்க முடியாது அம்மா, வீட்லயும் சரி வெளியிலயும் சரி. சில நேரங்கள்ல கோபம் வரலாம், சில நேரம் ஏதாவது பிள்ளைங்க தவறு செஞ்சா கண்டிக்கலாம், அந்த நேரம் வந்து அன்பு வெளிக்காட்ட முடியாது. ஆனா நம்ம செயல்பாடுகள்ல எப்பவுமே அன்பு வெளிக்காட்ட முடியும் அம்மா. ஏன்னா நான் எப்பவுமே செயல்பாடுகள்ல தான் அதிகமா அன்பு வெளிக்காட்டுவேன். எப்படின்னா என்னோட வீட்டுக்காரவங்க என்னோட பிள்ளைங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு ரொம்ப அக்கறையோட சமையல்லாம் பண்ணுவேன். சமையல் பண்ணும்போது பாத்து பாத்து பண்ணுவேன், இது எதுவும் தீர எதுவும் உள்ள போக தீர கூடாதுன்னு வீட்டுலதான் மசாலா எல்லாம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன்.
0: நீங்க வந்து பேசினாதான் தெரியும் நினைக்கிறீங்களா, இல்ல செயல்கள்னாலதான் தெரியும் நினைக்கிறீங்களா அன்பு வெளிப்படும்?
3: இல்ல இல்ல, அதாவது பேசுறது எதுன்னா எந்த நேரமும் வந்து அன்பு அதை வெளிக்க பேசுறது வந்து வெளிக்காட்ட முடியாது. ஆனா உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காரணும் பாத்தீங்களா, அது செயல்கள் தானே, நம்மளோட செயல்கள் தானே
0: அப்படின்னு சொல்றீங்க. நன்றிமா, நன்றி நன்றி.
3: டிவியை பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் நல்லது கேட்டது? அதனால செயல்கள் மூலமா அன்பு வெளிக்காட்டுறீங்க.
0: நன்றி நன்றி நன்றி. போட்டி பலமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பையா திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார் அவர்களுக்கு பண்ணிதையர் குரல்ல இவனோட அட்டகாசமான இசையில் பாடல் இதோ

0: ஆயிரம் உறவுகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு துளி அன்புக்கு தான் இயங்குது இந்த மனசு. காரணம் தேடி வரக்கூடிய அன்பு காலப்போக்கில் மறைஞ்சு போகலாம், ஆனால் காரணமே இல்லாமல் வரக்கூடிய அன்பு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கோம்ல. இப்போ ஏன் அன்பை பற்றி இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, குடும்பத்தில் பொறுத்த அளவில் அன்பை எப்படி வெளிப்படுத்துறது சிறந்தது, வார்த்தைகள்னால சொல்லணுமா இல்லை செயல்களினால சொல்லணுமா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்
1: சோனா மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலையப்பட்டி மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா
1: மேடம்? நீங்க வரும்போதே நல்லமா விசாரிச்சு, அந்த குரலை கேட்டாலே எங்களுக்கு நல்ல விசாரிச்ச மாதிரிதான் மேடம்.
0: அப்படியா?
1: அன்பு உள்ளங்களே போது மேடம், அன்புதான் மேடம் வெளிப்படுத்தும். குடும்பத்துல இருக்கா உடம்பு சரியா இருப்பாங்க, சந்தோஷம். ஒரு வேலைக்கு போறோம்னு காலையில போமா சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு அந்த அன்பு வெளிப்படுத்துது. செயல் நம்ம உள்ள போலதான் நம்ம செயல்,
0: அன்பு
1: வந்து நம்ம குடும்ப. ஆமா கண்டிப்பா மேடம், ஒரு வார்த்தைக்கு என்ன அன்பு உள்ளங்கும் போது வர எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது வந்து அன்புதான் எனக்கு வழிகாட்டு. செயல் வந்து ரெண்டாவது என்ன பிள்ளைகள் பிறக்கும்

0: வந்து செயல பறக்கிறது இல்ல, அன்புலதான் பறக்க தங்குவாங்க வாமா அப்படிங்கும் போது ஓடி செயலை நம்ம வழிகாட்டுதோம்.
1: வார்த்தைகளை வார்த்தைகளை வச்சு நான் நல்லா அன்பா பேசிட்டே மட்டும் போதுமா? என் பேரை பேத்தில வருவாங்க, நான் அன்பா தான் பேசி பாக்குறேன். இருந்தாலும் அவங்க கேட்கற விளையாட்டு பொருளோ ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்தாதான் தாத்தா அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்கறாங்க. ஆமா வந்து நாம நல்லா பேசுவேன் எல்லாம் பேசினாலும் அது செய்யறத செய்யணுமா? செஞ்சாதான் சும்மா வார்த்தைகளை பேசுறதுங்கிறது சும்மா அது நாம உறவுகளுக்கு ஆகாத நண்பர்கள் வேற வெட்டத்துல அதை ஒத்துக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே தேவைப்படுதுமா? ஒரு மனசு அவங்களுக்கு ஆறுதல்னா உடம்பு சரியில்லாதவங்களை போய் பார்த்துட்டு இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு ஆறுதலா வார்த்தைகளால் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தேவைகள் அந்த இடத்துல நீங்க வந்து அவங்ககிட்ட போய் நீ இப்படி இருந்துக்கலாம், நீ அப்படி இருந்துக்கலாம், தேவையில்லாம செலவு பண்ணிட்டு அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மட்டு சண்டைக்கு வந்துருவாங்க. அந்த அங்க வந்து வார்த்தைகள் ஏற்படாது, நீங்க செய்யக்கூடிய உதவிகள் தான் அந்த இடத்துல ஏற்படும்.
2: அதனால
3: சொல்லிருங்க
2: நேர்களுக்கு தெரியாதுல.
3: காரு குறிச்சி குடுக்கறீங்க, கலகா பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: அன்பு, அன்பு வந்து எவ்வளவுதான் பாசமா பேசினாலும் வாங்கியதெல்லாம் நீ எல்லாம் ஒரு அப்பாவான்னு கேட்டு போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் நாங்க திருநெல்வேலி கூட்டிட்டு
2: போயிருப்போம்
3: பிள்ளைகள ஃப்ரெண்ட்ஸுகளோட போறப்போ ஒரு டைம் பையன் பிறந்ததுல இருந்து நீ குடிச்சு வந்திருக்கியான்னு
2: கேட்டான்.
3: அது போல எவ்வளவுதான் வார்த்தைகளும் இருக்கணும் செயலும் இருக்கணுமா? என்ன பொறுத்தவரை ரெண்டுமே சேம் தான். சும்மா அன்பான வார்த்தைகள் மட்டும் இருந்தா பத்தாது,
2: செயல்கள் முக்கியம்.
3: ஆமா, ரெண்டுமே முக்கியம்,
2: ரெண்டுமே முக்கியம். அருமை அருமை அருமை அருமையான பதிவு. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துறதுக்கு சூப்பராக பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். இப்போ நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் குரல் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 9:46. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகேஷன் ஆனந்த பூங்காற்றி. குடும்பத்தில் அன்பை எப்படி வெளிப்படுத்துறது சிறந்தது, வார்த்தைகள்னாலே இல்லை செயல்கள்னாலேயா அப்படின்னா பேசியிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
2: திருச்சி மாவட்டம் லால்குடி.
1: யாரு சார்? லால்குடியில இருந்து.
2: திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன்.
1: வெங்கடேசன் சார், சொல்லுங்க.
2: அன்பை வெளிப்படுத்துறது சொல்றீங்க, குடும்ப உறவுகள் கிட்ட. வள்ளுவன் வள்ளுவன் சொன்ன அந்த முக்கோண கருத்தை பார்த்தோம்னாலே தெரியும் எதன் வழியில அவங்களுக்கு செயல்படுத்தலாம். குடும்ப உறவினர்கள்ட்ட எப்படி பரிமாற்றணும் அப்படிங்கிறதுக்கு சுற்றம் தாழ்ந்தன்னு ஒரு அதிகாரம் போட்டு அந்த அதிகாரத்துல அற்புதமான குரல் சொல், குறுத்தலும் இன்சொல் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூறப்படும் குறை. அதாவது அடுக்கிய சுற்றத்தார்னா தொடர்ந்து தொடர்ந்து அவங்களுக்கு மேல மேல சுற்றங்கள் வந்து அவங்களுக்கு சூழ்ந்தே இருக்குமா. என்ன வரவங்கள்ட்ட இன்சொல் ஆட்டணும், அப்புறமா தான் பணம் பொருள். குடும்பத்தவங்க உள்ள வந்துட்டாங்க, உறவுகள் உள்ள வந்துட்டாலே அவங்களை அமர வச்சு உட்கார வச்சு கொஞ்சோண்டு ஆசுவாசமாக வார்த்தைக்கு தண்ணி கொடுத்து ஒரு இத்தரை மோரை கொடுத்து, நீங்க வந்தீங்களே வயலை வழிப்பயணம் எப்படி இருந்துச்சு, போனீங்களா வந்தீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தைகளை பேசி அதுக்கப்புறம் தான் அந்த பொருள் உதவி கொடுக்கறது மற்ற விஷயங்கள்லாம் பேசும்போது இது வந்து அடுக்க ஆரம்பிச்சிடுமா. இவங்க போய் 10 பேர்ட்ட சொல்லுவாங்களாம், அங்க போயாச்சுன்னா அந்த அம்மாட்ட பேசினா அந்த மாதிரி விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு அன்பு செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் பொருளாதார சூழ்நிலைக்கு தக்குவாரு நம்மள கவனிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த வாழ்க்கைக்கு அவசிய தேவைன்னா கொடுத்தலும் இன்சொல் ஆற்றின், கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்சொல் ஆற்றுறது மிக முக்கியம்னு சொல்லி அன்பான வார்த்தைகளை பேசி உறவுகளை தக்க வச்சுக்கணும். அதுலதான் அந்த உறவுகள் மேம்படுன்னு சொல்லி ஒரு அதிகாரம் போட்டு அந்த அதிகாரத்தின்படி விளக்குறாரு. ஆனா மனித வாழ்க்கையில நாம என்ன செய்யறோம்னா வள்ளுவனுக்கே அந்த ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. 1330 குறள் எழுதிட்டவங்கப்பா, இதன்படி நான் நடக்க முடியுமா, நடப்பாங்களா?

0: கேட்டு ஒரு குரல் போடுறாரு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவையாம் சொல்லிய வண்ணம் செயல்னு கொண்டாங்க அனுப்பிடுறாரு. அப்போ ஒரு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது மாடிப்படிக்கு ஏறினா முதல் படி சின்னது, ரெண்டாவது ஒரு தளம் இருக்கும், மூன்றாவது ஒரு ஒரு பெரிய ஏரியா இருக்கு பாருங்க. இது எதுல நீங்க எதை படின்னு சொல்லுவீங்க? எல்லாமே ஒண்ணுதான், சின்ன சின்ன படி அன்பை செலுத்தி செலுத்தி அந்த தளமானப்பட்ட பெரிய இடத்துல போகும்போது அது செயலா மாத்திக்கும். அப்போ அந்த படியின் வழி வாழ்க்கைய அன்பை செலுத்தி செயலின் படி அன்பை தளமாக்கிட்டோம்னா சுற்றங்கள் சூழ்ந்திருக்குங்கிற நல்ல கருத்து சொல்லி விடைபெறுகிற வாய்ப்பு.
1: அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது? அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: உங்க மகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் ஈடுபட்டு இருந்த சையத்தேசர்மா.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேம்மா.
1: சொல்லுங்க.
2: இப்ப இதுவே போதுமா? இந்த நலமா இருக்கீங்களா கேட்டுங்க. இந்த ஒரு சொல்லே போதுமு? சரி, நான் விஷயத்துக்கு வருமா தலைப்புக்கு. அன்பை வெளிப்படுத்துவோ ஜாதியோ மதமோ இனமோ தேவையில்ல, அதனுடைய அடிப்படை தத்துவமே வேற, அதுக்கு உருவமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்றோம். எனக்கு இப்ப வயசு கிட்டத்தட்ட ஆகுது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலேயே வைக்க வந்து கால் இடது கால் வந்து அந்த மூட்டு எலும்பு உடஞ்சி போய், அப்ப வந்து கொரோனா பீரியடு, என்னுடைய மகன் கொண்டு போய் ஏதோ கஷ்டப்பட்டு கடவுள் வந்து போய் சேர்த்து ஆபரேஷன் பண்ணியாச்சு. அந்த டயத்துல எங்க வீட்டுல வந்து வேலைக்காரன், அவன் வேலைக்காரன்னு சொல்ல முடியாது, அது தவறு, பட்டேலின் பையன் தான், சுத்தமான பையன் அவன் தான், மலம் எல்லாமே என்னை வந்து சுத்தம் பண்ணவன் அவன் தான். அந்த என்னுடைய யாருமே வரல, ஆனா அவனுக்கு நான் வெளிப்பட்ட அன்பு எப்படி செய்யுமா? இன்றைக்கும் அவனுக்கு ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டுச்சுன்னா என்னுடைய சதைய எங்க போனாலும் காரில், மூணாறு போனாலும் சரி, கொடைக்கானல் போனேன், எங்க போனாலும் அவனை கூட்டு தாழ்த்து நான் போவேன், நாகூர் போவேன், தர்காவுக்கு போய் எல்லாருக்கும் போயிருக்கேன். அப்ப இவருடைய வெளிப்பாடு என்ன? என்ன யாரையாவே அவன் மேல பார்க்க மாட்டது, சுத்தமானவன், அருமையானவன். ஏன் கூட பாராட்டேன்னா, உறவுகள் கூட தூரம்தான் பாத்துட்டு போறாங்க. இப்ப நான் தெளிவா இருக்கேன், எல்லாமே இருக்குமா? ஆமா, அந்த காலகட்டத்துல செஞ்ச அந்த அந்த வெளிப்பட்டு அது வார்த்தையே இல்லாம கண்ணீர்லாம வருது. பல பேருக்கு நான் சொல்லியே இருக்கேன், ஆள்படியாது கூட தெரியுது, பேசினார தம்பி அவருக்கு அந்த செய்தி தெரியும்.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி நிகழ்ச்சி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நன்றி நன்றி நன்றி. நேரம் தாமதமாகுது. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? நிறைவான நேயர் வணக்கம், உங்களோட இனிப்பு வந்து கட்டாயிருச்சு. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம்,
1: நடராஜன் சார், ரொம்ப நாள் ஆச்சு, நல்லமா இருக்கீங்களா? சொல்லுங்க
3: மேடம். மேடம், செயல தாங்க, செயல வந்து அன்பை வெளிப்படுத்துறத வந்து சூப்பர் மேடம். அதாவது நம்ம வந்து உடம்பு சரியில்லாதவங்களோட வந்து நல்ல உடம்பு, அப்ப வந்து நம்ம அக்கறையா கவனிச்சுக்கிறது மேடம். இந்த மாதிரி நம்ம போன், அதாவது மொபைல் போனை தவிர்த்துட்டு குடும்பத்தரோட வந்து ஒரு குவாலிட்டி டயத்தை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றது மேடம். அப்பாவோட அப்பாவோட வந்து பிள்ளைகிட்ட வந்து அன்பை வெளிப்படுத்துறாங்க. அப்ப அப்பா வந்து என்னதான் ப்ரீவியஸ் டே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி அடிச்சு அடிச்சு கண்டு அடிச்சிருந்தாலும் அயர்ந்து தூங்கும் போது வந்து போர் போர்வை போத்தி விடுறது வர்றது, இதெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்படுத்தான மேடம்.
1: கண்டிப்பா, அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில் கலந்துருக்கு நன்றி. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

நேரம் 9:57 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு குடும்பத்தில் அன்பை எப்படி வெளிப்படுத்துறது, வார்த்தைகள்னாலேயா செயல்கள்னாலேயா எது சிறந்தது அப்படின்னு தான் கேட்டோம். ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்தை சொன்னாங்க. நிறைய நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரிய விளக்கம்லாம் தேவையே இல்லைங்க. சில நேரங்களில் ஒரே ஒரு வார்த்தை போதும், சில நேரங்களில் ஒரே ஒரு சின்ன செயல் போதுமானது இருக்குது. நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அழகு, ஆனால் சொல்லாமலே நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு உணர்த்துறது அதை விட பேரழகு அப்படின்னு சொல்லலாம். வார்த்தைகள் அன்பை வெளிப்படுத்தும், செயல்கள் அந்த அன்பை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அன்பை வார்த்தைகளில் மட்டும் வச்சிடாமல் நம்மளோட செயல்கள்லேயும் காட்டுவோம். ஏன் அப்படின்னா, காதல்

கேட்கக்கூடிய அன்பை விட இதயத்தால் உணரக்கூடிய அன்பு தான் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைவா இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி, உடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை மறுபடியும் அதே அழகோடு ஒட்ட வைக்கிறது அப்படிங்கிறது கடினம். அதனால் அன்பு அப்படிங்கிற விஷயத்த கவனமாக கையாளுங்க. யாராவது உங்களை நேசித்தாங்க அப்படின்னா அவங்கள காயப்படுத்தி மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் வெற்றிகரமாக பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4,21,00,000 ரூபாய் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மன விரும்புதே நிகழ்ச்சி நேர்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561133, அப்படி இல்லைனா 2561132, இணைப்பெண்ணாக 0462 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வினா விடை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எந்த மாதிரியான கேள்வி பதில்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, வாட்ச், பட்டன், அந்த மாதிரி நம்ம தினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு

0: அதனாலதான் இப்படி கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கூடவே உங்களுக்கு பிடித்த பாடலும் வலம் வர இருக்கு. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. முதல் நேயர் யார் இங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க? நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: தென்காசி மாவட்டம் புலாமரத்துல சுப்பிரமணி பேசுறேன் மேடம்.
0: சுப்பிரமணி சார் சொல்லுங்க.
1: அழகிய தமிழ்மொழி மதுரைக்கு போகாதடி. என்ன
0: பண்ண மதுரைக்கு போகாதடி. ஓகே, கொடுத்தலாம். அழகிய தம்பிக்கு நன்றி. நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில கற்ற கடிகாரம் இருக்குல்ல, வாட்ச், முதல் முதலில் யாருக்காக தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறது தான் கேள்வி. வாட்ச் இப்ப நம்ம எல்லாரும் கட்டிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் இப்ப ஸ்மார்ட் வாட்ச் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆனா இந்த வாட்ச் முதன் முதலா யாருக்காக தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறது தான் முதல் கேள்வி. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரகுமான் இசையில தர்ஷா பெனிடயால் பாடின பாடல். நேரம் சரியாக காலை 10:05.

0: நேர்களை உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரும் கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடியில இருந்து கவிதா சீனிவாசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து கோலம் போட வாசல் உள்ள

0: தந்தது இந்த பாடல் வலுவரத்துங்க.
1: ரொம்ப உணர்வு பூர்வமா பாடுறீங்களே, எப்படி?
0: அவன் எனக்கு அந்த பாடல் பிடிக்குதுன்னா அந்த நடு வரியில எனக்கு ரொம்ப பிடிக்க மேடம் சில
1: சரி
0: வரிகள்.
1: சரி ஓகே, அந்த பாடம் உங்களுக்காக கொடுத்துடலாம். கேள்வி பதில் போலாமா?
0: சொல்லுங்க.
1: உலகத்துக்கே நேரத்தை காட்டுற கை கடிகாரம் இருக்குல்ல, ரிஸ்ட் வாட்ச், கையில கட்டுவோமே, முதன் முதலில் யாருக்காக தயாரிக்கப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன், பெண்களுக்கு நகையாக. இன்னொரு ஆப்ஷன், கடலில் பயணம் செய்த மாலுமிகளுக்காக.
0: பெண்களுக்கு நகையாக தான் அவங்க முதலில் கண்டுபிடிச்சாங்க மேடம்.
1: அப்படிங்கிறது மிகச்சரியான பதில், அழகாக சொல்லிட்டீங்க. அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி மேடம்,
1: நன்றி. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் எல்லாம் அந்த பேக்கெட் வாட்ச் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரிஸ்ட் வாட்சாக இல்லாமல் சின்னதாக இருக்கும், அதை தான் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் 1868 தான் ஹிங்கேரிய இளவரசிக்கு நகையாக முதல் முதலாக இந்த ரிஸ்ட் வாட்ச், எப்படி நம்ம வளையல், பிரேஸ்லெட்டு, நெக்லஸ் அப்படின்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த இளவரசிக்கு ஒரு நகையாக ரெடி பண்ண தான் ரிஸ்ட் வாட்ச். அதுக்கப்புறம் இப்போ வாட்ச் வந்து எந்த லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முதன் முதலாக ஒரு பெண்ணுக்கு வந்து நகையா ரெடி பண்ணதான் ரிஸ்ட் வாட்ச். அதுக்கப்புறம் ஆண்களுக்கும் ரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு தனியாக ஆண்களுக்கும் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட்ச் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நகையா வந்து அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப அத்தியாவசிய பொருளாகவே அது மாறிடுச்சுன்னு சொல்லலாம். சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கண்ணாடியில் முகம் பார்க்கும் வழக்கம் இல்லாத காலத்தில் மனிதர்கள் எதை கண்ணாடியாக பயன்படுத்தினார்கள், அதுதான் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக தேவன் சுஜாதா பாடியிருக்காங்க. இளையராஜா இசையில் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில். நேரம் சரியாக காலை 10:12.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் வருமுதே நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? முருகன், சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கான கேள்விக்கு வரலாமா? இப்ப நம்ம கண்ணாடியில முகம் பாக்குறோம்ல, இந்த வழக்கம் இல்லாத காலத்துல மனிதர்கள் எதை கண்ணாடியாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கறதுதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் மெருகூட்டப்பட்ட எரிமலை பாறை, இன்னொன்னு பளபளப்பான இலைகள்.
2: பாறை
1: அப்படிங்கிற சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப 1000 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி இல்லாத காலகட்டத்தில் இந்த எரிமலையிலருந்து வெளிவர லாவா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதாவது நெருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து சீக்கிரமே குளிர்ந்துருமா. குளிர்ந்த உடனே வந்து ஒப்டிசன் பாறைகள்லாம் அது மாறிடுமா. அதுக்கப்புறம் அதை மெருகூட்டப்பட்டுச்சுன்னா அது கண்ணாடியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி மாதிரி தெரியுமா, முகம் பார்க்கும், எல்லாமே பண்ணலாம் அதில். ஸோ நம்ம இப்போ கண்ணாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எரிமலையிலேருந்து வந்த லாவா இருக்குல்ல, அதை கொஞ்சம் மெருகூட்டப்பட்டு தான் கண்ணாடியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உணவகங்கள் இருக்குல்ல, ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கே மெனு கார்டு பார்த்து தான் நம்ம எதையுமே ஆர்டர் பண்ணுவோம். அந்த மெனு கார்டு முதல் முதலில் எதற்காக உருவாக்கப்பட்டது? இப்போ எந்த கடைகள் போகணுன்னாலும் என்னென்ன உணவு இருக்கு, அதோட விலை பட்டியல் என்னென்ன இருக்கும்ல, மெனு கார்டு, அது முதன் முதலில் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஜில்லா திரைப்படத்திற்காக டி இமான் அவர்களே இசையமைத்து பாடியிருக்காங்க. பார்வதி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 10:20 ஆக

0: நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சுதா மேடம், நான் சுதா பேசுறேன் வடையாமில இருந்து.
0: நல்லா இருக்கீங்களா சுதா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு

பன்னாரஸ் பட்டுக்கட்டி. ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? உணவகங்கள்ல ரெஸ்டாரண்ட்ல மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்றோம்ல, அந்த மெனு கார்டு முதன் முதலில் எதற்காக உருவாக்கப்பட்டது, எந்த ரீசன்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன், சமையல் செய்யறவங்களுக்கு என்ன சமையல் செய்யணும் அப்படின்னு ஞாபகப்படுத்த, இன்னொன்னு விளம்பரத்துக்காக. ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம மெனு கார்டு பார்க்குறோம், அதில் வந்து ஒரு பக்கம் என்னென்ன ஃபுட் இருக்குது, உணவு வகைகள் இருக்குன்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் அதோடய விலைகள் போட்டிருப்பாங்க இல்லையா. இது வந்து இப்போ விளம்பரத்துக்காக இல்லை அந்த ஹோட்டலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வரவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக, கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறதுக்காக. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் ஃப்ரான்ஸ் நாட்டில் ராஜாக்களோட சமையல் அறையில் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷலான உணவுகள் செய்யணும் அப்படின்னு சமையல்காரங்களுக்கு மறந்துடாமல் இருக்க ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் மெனு கார்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கடைகள் வரைக்கும் அந்த மெனு கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமையல் செய்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ராஜாக்கள் சொல்லுவாங்கள்ல, அதை எழுதி அந்த சமையல் அறையில் ஒட்டுறதுக்கு தான் முதல் முதல்ல மெனு கார்டு அப்படின்னே வந்திருந்திருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நினைத்தாலே இன்றைக்கும் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி அவர்களை இசையமைத்து பாடியிருக்காங்க, கூட அண்ணாமலை அவர்களும் பாடியிருக்காங்க, அண்ணாமலை பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 10:25 ஆயிட்டிருக்கு. You know, ladies,

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? முருகன் சார். என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல்? கண்ணு ரெண்டேல் மோதி. ஓகே, கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? நாம தினமும் யூஸ் பண்ற அந்த பென்சில் இருக்குல்ல, பென்சிலுக்கு பின்னாடி ரப்பர் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அது வந்து முதன் முதலில் மாற்று யோசித்து கண்டுபிடித்த நாடு எது அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு அமெரிக்கா இல்லைனா ஜெர்மனி. அமெரிக்கா அப்படிங்கிறது சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. நம்ம நிறைய சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல சில விஷயங்கள், அதெல்லாம் பின்னாடி எப்படி கண்டுபிடிச்சாங்க, எந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதான். ரொம்ப ஒரு சாதாரண விஷயம்தான், பென்சில் ரப்பர் அப்படிங்கிறது தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் வந்து, ஒரு அமெரிக்கர் வந்து இந்த மாதிரி பென்சில் எழுதிட்டு இருக்கும்போது ரப்பரை காணும் அப்படின்னு டென்ஷன் ஆகி, எதுக்கு பென்சிலையும் ரப்பரையும் தனித்தனியாக வைக்கணும், சேர்த்து வச்சுட்டா என்ன அப்படின்னு ஒரு ஐடியாவில் கிரியேட் பண்ணதான் இந்த பென்சில் வித் எரேசர். அதாவது ரப்பர் வச்ச பென்சில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு அமெரிக்கர் தான். அவர் பேர் என்னன்னா ஹைமன் எல் லிப்மேன், அதான் அவங்களோட பேரு. 1858 இந்த பென்சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும் போது ரப்பரை காணுமே அப்படின்னு டென்ஷன் ஆகி, எதுக்கு ரப்பர் தனியா இருக்கணும், பென்சிலோட இருந்தா என்ன அப்படின்னு முடிவு பண்ணி பென்சில் வித் ரப்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்கால 1858. இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி இசையில். நேரம் சரியாக 10:31 ஆயிட்டு இருக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கேட்டுட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சரியா காலை 10:36 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: என்ன
2: பாடல்
3: இன்னைக்கு
2: கண்டிப்பா குடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? நம்ம பயன்படுத்துற கொடை இருக்குல்ல, அது மழையில இருந்து தப்பிக்க வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு முதன் முதலா மாற்றிய நாடு எது? ஒண்ணு சீனா, இல்லனா பிரான்ஸ். ஆமா, சீனாவா இருக்குமா? சீனா தான் கரெக்டான பதில். கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
3: நன்றி
2: நன்றி. இப்போ நம்ம கொடை இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ வந்து கொடை அப்படின்னாலே என்ன யோசிப்போம், மழை காலத்து தான் ஃபஸ்ட்டு யோசிப்போம். மழை காலத்தில் கொடை நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு கொடை மழைக்காக அவங்க தயாரிக்கப்படவில்லை, ஃபஸ்ட்டு வெயிலுக்காகத்தான் கொடை அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப்லாம் பண்ணி மழை காலத்துலேயும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மழைக்கு அம்ப்ரல்லா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சாதா கொடை வந்து மழை காலத்துலேயும் பயன்படுத்தலாம் அப்படின்னு மாற்றினது சீனா. சீனா நாடு தான் மாத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். கனா திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயன், வைகம், ஆதார் நாங்க பாடியிருக்காங்க. திபு நினான், நினன் தாமஸ் இசையில் GKP எழுதியிருக்காங்க பாடலை. நேரம் சரியாக காலை 10:38 ஆயிட்டுருக்கு.

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். குறும்புலா பெரிய தந்திரங்களா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கு.
0: ரொம்ப ஜாலியா உற்சாகம் வந்திருக்கீங்களே, என்ன பாட்டி
1: இன்னைக்கு? லைனே கிடைச்சிருங்க, 18 நாள் ஆகுதுங்க, அப்புறம் இன்னைக்குதான் லைன் கிடைச்சிருக்கு.
0: ஓ, 18 நாள் முயற்சிக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு. சூப்பர்.
1: எனக்கு நண்பன் படத்துல அஸ்கு அஸ்கு அந்த
0: பாட்டு, அஸ்கு பாடல் கண்டிப்பா கொடுத்தலாம். சரி, கேள்வி கேட்கலாமா?
1: இன்று
0: நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு இருக்குல்ல, அது வரலாற்று பக்கங்கள்ல எந்த அளவுக்கு மதிப்பாக கருதப்படுகிறது, கருதப்பட்டது அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன், ரோமானிய வீரர்களுக்கு சம்பளமாக வழங்கும் அளவுக்கு, இன்னொன்னு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது.
1: ரோமானிய வீரர்களுக்கு சம்பளம்,
0: சம்பளம் கரெக்டா சொல்லி, ஆமா கரெக்ட். இந்த மாதிரி எல்லாரும் கரெக்டா சொல்லிடுறீங்க, ஆனா கேக்குறவங்க நீங்க பதில் சொல்லி கொடுக்குறீங்களோ அப்படின்னு கேக்குறாங்க. வீரர்களுக்கு பணத்துக்கு பதிலா உப்பதான் சம்பளமா கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாம லத்தீன் மொழியில உப்புக்கு சால் அப்படிங்கிற பேர் இருக்கு, சால் எஸ்ஏஎல் அப்படின்னு. அதுல இருந்துதான் இன்னைக்கு

நம்ம சொல்கிற சேலரி அப்படிங்கிற ஒரு பெயரும் வார்த்தையும் பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உப்பு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, காதல் அப்படிங்கிறத 16 லாங்குவேஜில் சொன்ன ஒரு பாட்டு தான் நண்பன் திரைப்படத்துலேருந்து கேட்க போகிறோம். விஜய் பிரகாஷ், சிம்மை, சுவி சுரேஷ் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. மதன் கார்கி பாடல் எழுதியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் சரியா காலை 10:50 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேர்கள்லாம் உங்களுக்கு பிடித்தமான பாடல் மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்தனே வணக்கம்
1: அனைவருக்கும். இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். சொல்வது யாரு?
1: நாகர்கோவில் ஸ்ரீநகர் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறத கேள்வி. ஒன்னு துணியை அலங்காரம் செய்ய, இன்னொன்னு துணிகளை இறுக்கமாக
1: கட்ட.
0: இல்ல, தவறான பதில். துணியை அலங்காரம் செய்யறதுக்குதான் முதல் முதலா பட்டன் கண்டுபிடிச்சாங்களாம். சரியா, நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிக காலத்துல இருந்தே இந்த பட்டன் வந்து இருந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து துணியை மாட்ட அதை பயன்படுத்தலை, அது சும்மா ஒரு டிசைன்காக தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சட்டையில் பட்டன் இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப பெரிய ஆள், அந்த அந்தஸ்தை சொல்கிறதும் அந்த பட்டன் வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்டனை வச்சு தான் அந்த அந்தஸ்தையை காட்டுவாங்களாம். அதுக்கு தான் முதல்ல வந்து பட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுகளை கட்டவும் பல விதமாகவும் நம்ம பட்டன்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்காகத்தான் பட்டன் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் கடைகளில் பொருள்கள் வாங்குற போது பில் போடுறதுக்காக ஸ்கேன் பண்ணுற பார் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரிகளை எதை பார்த்து டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் போனோன்னா எந்த பொருள் வாங்கினாலும் பார் கோடை ஸ்கேன் பண்ணி தானே அதுக்கு என்ன விலை அப்படின்னு பில் போட்டு கொடுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு எதை பார்த்து டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. தீபாவளி திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ அவர்களும் அனுராதா ஸ்ரீராம் அவர்களும் பாடியிருக்காங்க. யுக பாரதி பாடல் எழுதியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில்.

நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநாள் வெளிவானொலி என் பண்பலை 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிறைவாக ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் கடைகளில் பொருட்கள் வாங்குறப்போ பில் போடுறதுக்காக ஸ்கேன் செய்யப்படுற இந்த பார் கோட் வரிகளை வந்து எதை பார்த்து டிசைன் பண்ணாங்க அப்படின்னு. இன்றைக்கி கேள்விகள் எல்லாமே நம்ம இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்டுட்ருந்தோம். இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். ஏன்னா நார்மன் ஜோசப் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் வந்து கடல் மணல் இருக்குல்ல அதில் வந்து அவர் இந்த மார்ஸ் கோட் வரிகள் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்படின்னா என்னன்னா, அந்த மார்ஸ் கோட் அப்படிங்கிறது ஒன்று ஒரு புள்ளியாக இருக்கும் இல்லை ஒரு சின்ன கோடாக இருக்கும். இது ஒரு விளையாட்டு மாதிரி அவர் வளைஞ்சிட்டு இருக்கும்போது தான் இதை வந்து ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு பார் கோடாக வச்சா என்ன, ஒரு பொருளுக்கு ஒரு அடையாளமாக இது கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிச்சு தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருள்களுக்கு பின்னாடியும் அந்த பார் கோட் அப்படிங்கிறது வரத்துக்கு காரணம் ஒரு இன்ஜினியரான நார்மன் ஜோசப். அவர் சாதாரணமாக கடல் மண்ணில் விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்த ஐடியா தான் இது. இந்த மாதிரி நம்ம ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி பெரிய சுவாரஸ்யமான விஷயமே இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நேயர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ரொம்ப அழகாக கேட்ட கேள்விகளுக்கு பெரும்பாலும் எல்லா நேயர்களும் சரியான பதில் சொன்னீங்க. எல்லாருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. அலைப்பாய்தியை திரைப்படத்திலிருந்து இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவில் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் 199,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4,21,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,100 தாண்டியுள்ள நிலையில் 4,000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் அந்நாட்டு அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் நேற்றிரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.94 அடியாக உயர்ந்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சீன தைப்பே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, வீழ்வது வெட்கமல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம். 100வது முறை வீழ்ந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதான் பூமி, 99 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. விழுந்தாலும் எழுவோம் விருட்சமாய்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்றைக்கி மணித்திராடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே மணித்திராடு நிகழ்ச்சியில் அழகழகான திட்டங்களை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட பாதுகாப்பில் இந்த வான்வெளி அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதிரி நாட்டிலிருந்து விமானங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் வந்தால் அதை நம்மளோட நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே தடுத்து கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். இந்த நோக்கத்துக்காக இந்தியா உருவாக்கின ஒரு சூப்பரான உள்நாட்டு வான் பாதுகாப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் குஷா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குஷா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய முதல் பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் ஜானகி குரலில் வந்துட்டே இருக்குது. கேட்டு அணிஞ்சிருங்க.

சொல்லுவாங்க, அதாவது குஷா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்க. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய முதல் பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் ஜானகி குரலில் வந்துட்டே இருக்குது. கேட்டு அணிஞ்சிருங்க.

11:10 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி மணித்திராடு நிகழ்ச்சியில் அதாவது குஷா திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இது யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் குஷாவை டிஆர்டிஓ அதாவது நம்மளோட டிஃபென்ஸ் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இது இந்தியாவுக்கான ஒரு தொலைதூர பாதுகாப்பு கேடய மாதிரி செயல்படுது. வானத்தில் இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய எதிரியோட இலக்குகளை கண்டறிஞ்சு அதை நோக்கி ஏவுகணைகளை செலுத்தி அழிக்கிறது தான் இதோட முக்கிய பணியாக இருக்குது. சரிங்களா, இந்த அமைப்பு ஒரே ஒரு வகையான இலக்கை மட்டும் எதிர்கொள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவாக்கப்படலை. எதிரி விமானங்கள், ட்ரோன்கள், குரூஸ் ஏவுகணைகள் இந்த மாதிரி பல்வேறு வான்வெளி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிற வகையில் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவோட வான்வெளி பாதுகாப்பை மேலும் வலுப்படுறதுக்கு மிகப்பெரிய ரோலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குஷா திட்டம் பற்றி தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போவே சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:16. இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.6 மனிதநாடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில் ப்ராஜெக்ட் குஷா பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். இது வந்து ஒரே ஒரு இலக்கை மட்டும் தாக்காது, எல்லா இடத்துல இருக்கக்கூடியதையும் தாக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. அதோட இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, இதோட தூரம் அப்படிங்கிறது தான். நீண்ட தூர தாக்குதல் திறன் கொண்டதாக இருக்குது, சரிங்களா? எதிரி அச்சுறுத்தல் நம்மளோட எல்லைக்கு பக்கத்தில் வந்ததுக்கு பிறகு மட்டுமே தாக்காமல் வெகு தொலைவில் இருக்கும்போதே அதை கண்டறிஞ்சு தடுக்கக்கூடியது தான் இதோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்னும் ப்ராஜெக்ட் குஷா பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, என்ன சி மச்சான் திரைப்படத்திலிருந்து.

11:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் ப்ராஜெக்ட் குஷா பற்றி தகவலை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரே வகையான இலக்கம் மட்டும் இல்லை, எப்படி வந்தாலும் தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எவ்வளவு தூரத்தில் வந்தாலும் அது கண்டுபிடிச்சி தாக்கக்கூடியது அப்படின்னு சொன்னேன். அப்படி தானே, இதை வந்து ஏவுகணைகள் மட்டும் இதில் இருக்கிறது இல்லைங்க, எதிரிகளோட இலக்குகளை கண்டுபிடிக்கக்கூடிய ரேடார்கள், தகவல்களை ஆய்வு செய்யக்கூடிய கட்டுப்பாட்டு அமைப்புகள், சரியான நேரத்தில் ஏவுகணைகளை செலுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, கண் பார்த்து கண்டுபிடிக்கும், மூளை முடிவு பண்ணும், ஏவுகணை நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற முறை கூட இதை புரிஞ்சுக்கலாம். இந்த குஷா திட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான முக்கியத்துவம் இருக்குது. இன்னும் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியா இதுக்கான முக்கியமான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலே உருவாக்குறதுக்காக முயற்சித்தது தான். இதனால் பாதுகாப்பு உபகரணங்களுக்காக நம்ம வெளிநாடுகளை அதிகமாக சார்ந்திருக்கிறத குறைச்சிட்டு இந்தியாவோட சொந்த பாதுகாப்பு திறனை வளர்க்க முடியும் அப்படிங்கிற நோக்கில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படத்துன்னு தெரியுமா? கட்டபொம்மன் திரைப்படத்தில் வந்து எஸ்பிபி குரலில் அந்த அட்டகாசமான பாடல் இதோ.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வளர்ச்சியில சோதனைகள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. என்ன அப்படின்னா, டெஸ்ட் பண்றதுதான். 2026 ஜூலை 23 அன்னைக்கு ஒடிசா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவுல தான் நீண்ட தூர சர்ஃபேஸ் டு ஏர் மிசலோட முதல் வெற்றிகரமான ஃப்ளைட் டெஸ்ட் நடைபெற்றுச்சு. சரிங்களா, இந்த சோதனை அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தோட வளர்ச்சியில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி சில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கிழக்கு வாசல் திரைப்படத்தில் இருந்து சித்ரா குரலில் பாடல் இதோ.

11:34 இணைந்திருக்கிறோம் மனித நாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் ப்ராஜெக்ட் குஷா பற்றி தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிறது இந்தியாவை சுற்றி அமைக்கக்கூடிய ஒரு வான்வெளி பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். எதிரியோட அச்சுறுத்தலை தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு அதை இந்திய எல்லையை அடையிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தக்கூடிய திறனோட உருவாக்குறது

இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. நாட்டோட எல்லைகளை மட்டும் காக்கிறது போதவே போதாது, வான்வெளிகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற இந்தியாவோட பாதுகாப்பு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த குஷா திட்டம். அதோட முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குஷா திட்டத்தை. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரலில் அந்த அட்டகாசமான பாடல் இதோ.

0: 11:40 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராணி நிகழ்ச்சி. மணித்திராணி நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து உள்ளூர் தகவல்களை தர்றதுக்காக யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
1: நான் உங்கள் தொழில் சிந்து சாரா வந்திருக்கேன். இன்றைக்கி உள்ளூர் தகவல்கள்லாம் எல்லாருக்கு பார்த்துடலாமா சொன்னால்?
0: ஆ, சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி 3வது நாளான புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, காலை மேலக்கோவிலிருந்து சுவாமி குமர விடங்க பெருமாள் பூக்கோவில் சப்பரத்திலும் வள்ளியம்மாள் கேடைய சப்பரத்திலும் எழுந்தருளி 8 வீதிகளிலும் உலா வந்து மேல கோயில் சேர்கின்றனர். மாலை பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து சுவாமி தங்க முத்துகிடா வாகனத்திலும் வள்ளியம்மன் வள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவணி திருவிழா நடக்கிறதுனால அந்த இடங்கள் ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். அதனால் மக்கள் வந்து பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையாக போயிட்டுவாங்க
0: அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. அடுத்ததான் நான் என்னென்னா, ஒரு சூப்பரான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, 2026 வரக்கூடிய 29/8/2026 அன்னைக்கு அரசு பொருட்காட்சி தொடங்க இருக்கு. என்னென்னா, தமிழ்நாட்டு அரசோட சார்பில் ஒவ்வொரு வருஷமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருது. அதன்படி இந்த ஆண்டு அரசு பொருட்காட்சி நடைபெற திட்டமிட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை

0: மத்திய சிறைச்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காதுக்கு இல்லாத ஒரு மேல்நிலைப் பள்ளியில் வச்சு தான் இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 29ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. சனிக்கிழமை ஆரம்பித்து இனி எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 45 நாட்கள் நடைபெற இருக்குது. அதனால் ஐயோ நம்மளால் போக முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒழுங்காக போயிடணும் சரிங்களா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது எப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அரசு பொருட்காட்சி தினசரி டெய்லி இருக்கும். எத்தனை மணிக்குன்னா சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்களோட வசதிக்காக பொருட்காட்சியோட துவக்க நாளிலிருந்து நிறைவு நாள் வரைக்கும் பிற்பகல் 3 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் போக்குவரத்து கழகத்தோட சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு பொருட்காட்சி முன்னாடி நின்றுட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ் எல்லாமே அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த அரசு பொருட்காட்சியோட நுழைவு கட்டணமாக பெரியவங்களுக்கு 15 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை கட்டணமாக 5 ரூபாயும் கட்டணையும் நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால் சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் கண்டு கழிச்சுட்டு இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் ராட்டினம் இது எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அரசு பொருட்காட்சியை போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா
1: அடுத்து என்ன தகவல் அப்படின்னா கோவில்களில் அதாவது இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய கோயில்களில் 52 கோயில்களில் செல்போன் உள்ளே கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அது வந்து அமலுக்கு வந்திருக்கு. நம்ம நெல்லையப்பர் கோவிலையும் இந்த அலைபேசிக்கு தடை வந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி 5 ரூபாய் கொடுத்து உங்கள் அந்த பெட்டகத்தில் உங்களோட ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போகணும். ஒருவேளை உங்கள் ஃபோனில் கேமரா இல்லை அப்படின்னா நீங்கள் கொண்டு போகலாம். கேமரா வச்சிருக்கிற ஃபோன் அப்படின்னா முன்னாடியே கொடுத்து அதற்கான ரசீது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்களோட ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம்
0: அப்படின்னு சொல்கிறீங்களா. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ரா குரலில் பாடல் இதோ

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். மாணவர்களுக்கு NMMS தேர்வுக்கு திறம்பட தயாராகக்கூடிய வகையில் NMMS நெல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய மொபைல் செயலி உருவாக்கப்படுகிறது. டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த செயலியின் மூலம் மாணவர்கள் தேர்வு தொடர்பான பாடப்பகுதிகள், பயிற்சி வினாக்கள், மாதிரி தேர்வுகள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்களோட தங்களோட திறனை இன்னும் அதிகமாக மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்வில் வெற்றி பெற்றவங்க 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 4 ஆண்டுகளுக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வீதம், மொத்தம் 48,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை பெறுறாங்க. போன வருஷம் மட்டுமே 659 மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டு 508 மாணவர்கள் வெற்றி பெற்று

0: மாநில அளவில் முதலிடத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பிடிச்சிருக்கு. இந்த மொபைல் செயலினை எப்போ எங்கே வச்சு வெளியிட்டாங்க அப்படின்னா, யார் உருவாக்கினாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பழவூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை மாரியம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த செயலியை உருவாக்கியிருக்காங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அந்த செயலியை, அந்த NMMS நெல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொபைல் செயலியை வந்து உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் பிள்ளைங்களை கண்டிப்பாக படிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொரு ஆண்டும் உதவித்தொகையாக 12,000 நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா,
1: அடுத்து என்ன தகவல்னா, நம்ம நெல்லை தென்காசியில் வந்து மின் நுகர்வோர் குறைத்தீர் கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வள்ளியூர் மின் வாரிய கோட்ட அலுவலகத்தில் நடைபெற இருக்குது. 11ஆம் தேதி நெல்லை கிராமப்புற மின் வாரிய கோட்ட அலுவலகத்தில் நடைபெற இருக்குது. 15ஆம் தேதி சங்கரன் கோவில் கோட்ட அலுவலகத்திலும், 18ஆம் தேதி தென்காசி கோட்ட அலுவலகத்திலும் நடைபெற இருக்குது. அதே போல் வருகின்ற 22ஆம் தேதி கல்லிடைக்குறிச்சி மின் வாரிய கோட்ட அலுவலகத்திலும், 25ஆம் தேதி கடையநல்லூர் கோட்ட அலுவலகத்திலும், 29ஆம் தேதி நெல்லை நகர்ப்புற கோட்ட மின்வாரிய அலுவலகத்திலும் நடைபெற இருக்கு. இந்த குறைதீர் கூட்டம் எல்லாமே முற்பகல் 11 மணிக்கு நடைபெற இருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க.
0: இப்ப நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:56. நேர்ந்திருக்கிறோம் அனைத்து நாடு நிகழ்ச்சியில். அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
2: அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, நம்ம நெல்லை வழியாக இயக்கப்படும் கோவை டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்து நாளைக்கு பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை கோட்டத்தில் நடைபெறும் தண்டவாள பராமரிப்பு காரணமாக இந்த ரயில் பார்த்திங்கன்னா முன்னாடி கரூர், திருச்சி, காரைக்குடி, மானாமதுரை, விருதுநகர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த அறிவிப்பு மாற்றப்பட்டு பொள்ளாச்சி வழியாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வழக்கமான ஈரோடு டு கரூர் வழித்தடத்துக்கு பதிலாக பொள்ளாச்சி வழியாக போகும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து திண்டுக்கல்லே நின்றும், திண்டுக்கல் வரைக்கும் தான் இயக்கப்படும், அங்கிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லாது. ஸோ திண்டுக்கல் டு நாகர்கோவில் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது நாளைக்கு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக என்ன அப்படின்னா, நெல்லை மாவட்டத்தில் 796 ரேஷன் கடைகளில் பல்லாரி விற்பனை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே வந்து பல்லாரி ரேஷன் கடைகளில் கிலோ வந்து 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இதுக்காக வெளிச்சந்தையிலிருந்து பல்லாரிகள் வாங்கப்பட்டு நெல்லைக்கு கொண்டு வரப்படுது. ரேஷன் கடையில் நீங்கள் வந்து என்ன செஞ்சிக்கலாம், பல்லாரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்றைக்கு அப்படின்னா, இன்றைக்கு வந்து நெல்லையில் உள்ள கூட்டுறவு பண்டக சாலையில் பல்லாரி கொண்டு வரப்படும். அங்கேருந்து ஒவ்வொரு ரேஷன் கடைகளும் பிரித்து அனுப்பப்பட்டு நாளை, அதாவது வியாழக்கிழமையிலேருந்து ரேஷன் கடைகளில் பல்லாரி விற்பனைக்கு வருது. நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபால் சேவை நேரம் வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. இப்போ நெல்லை கோட்டத்திற்கு உட்பட்ட KTC நகர் துணை தபால் அலுவலகத்தில் சேவை நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் மாற்றப்பட்டிருக்கு. அதே போல் நெல்லை டவுனில் வந்து மகாராஜா நகர் துணை தபால் அலுவலகங்களில் காலை 9 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் புக்கிங் செய்யும் நேரம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதனால் இந்த டைமை வந்து மக்கள் நோட் பண்ணிக்கலாம். 7 மணி வரைக்கும் நீங்கள் எதுவும் புக்கிங் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததான் என்ன அப்படின்னா, சிறப்பு ரயில்கள் நவம்பர் மாதம் வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நெல்லை டு மேட்டுப்பாளையத்தில் ஏற்கனவே சிறப்பு ரயில்கள் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த ரயிலை வந்து நீடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வண்டியன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 06:06:46 ஞாயிற்றுக்கிழமையும், நெல்லை டு தாம்பரம் சிறப்பு ரயில் 06:16:66 ஞாயிற்றுக்கிழமை தாம்பரம் டு நெல்லை அந்த சிறப்பு ரயில் திங்கக்கிழமை வரும். அதையும் வந்து நெல்லை டு தாம்பரம் 06:07 வியாழக்கிழமையும், நெல்லை டு தாம்பரம் டு நெல்லை சிறப்பு ரயில் 06:09 வெள்ளிக்கிழமை ஆகிய ரயில்கள் நவம்பர் மாதம் வரைக்கும் சேவை நீடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நீடித்தது நெல்லை டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின், அந்த ட்ரெயினை இன்னும் நீடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
2: அப்படி தானே, நவம்பர் மாதம் வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் எதுவும் ஊருக்கு போகணும் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை பயன்படுத்திக்கலாம்
1: அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்ததுனால நிகழ்ச்சி இதோட நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா, என் கூட
2: நான் உங்கள் தொழில் சிந்து சாரா.
1: தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் எப்பவும் கேட்டு சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா இருங்க. தொடர்வது செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும்.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியிலான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காக் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மீஞ்சூரில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 111600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அன்மோல் கார்வா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிமையான நன்மைகள், வணக்கங்கள் நேர்களே. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் இப்போ தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க, இன்று நம்முடைய ஒலிபரப்புல ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பத்தி. நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காற்றல்களில் உங்களோடு ரொம்ப மகிழ்ச்சியா இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்க மீரா. நேர்களை, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் தொடர்ந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேர்களை, இன்று நண்பர்கள் 12:10-12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்களின் தலைமை பண்பு குடும்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். பிற்பகல் 1 மணிக்கு நலம் தான நிகழ்ச்சி. இன்றைய நலம் தான நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். தொடர்ந்து 1:10 நலந்தான நிகழ்ச்சியில் எலும்பொட்டி இலையின் மருத்துவ பயன்களோடு சூப்பரான காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்கள் நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நீர்வேற்பு பாடல்கள், 3:00-2:00 திரையறிவி. பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும்

பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேயர்கள் கேட்கலாம். நேர்களை இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் நேர்முகம். பங்கேற்பவர் சித்த மருத்துவர் மதன் அவர்கள். நேர்களை இன்று மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்கலாம், 8:05 குக்கு நேர்வரப்பு பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கியச்சாரல். நேர்களை இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறளும் சிலப்பதிகாரமும் சொல்லும் அறநெறி அப்படிங்கிற தலைப்புல நிகழ்ச்சி கேட்கிருக்கிறீங்க. 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி நீர்

0: ரகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 12.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி நேர்கள் இதுவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: அச்சச்சோ பொன்னகை, ஆள் தின்னும் பொன்னகை, கைக்குட்டையில் நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன்.

0: அன்பினர்களுக்கு மீண்டும் இனியதொரு நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12:11 மாயாச்சு. நேர்கள் அட்டகாசமா கேட்டு ரசிக்க போறீங்க. இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில உங்க மீரா கூட ஜோரா பேசுறதுக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறாங்க. யாரு?
1: நான் உங்க சுட்டிப்பன் ஜோனா.
0: சுட்டிப்பன் ஜோனா, எப்படி இருக்கீங்க?
1: ஏதோ நல்லா ஜாலியா ஹாப்பியா இருக்கும்.
0: ஜாலியா ஹாப்பியான்னு சொல்லும் போது ஏதோ ஒன்று வர சொல்றீங்க. நான் பார்த்து
1: ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கணும்ல.
0: ஓகே ஓகே, சரி ஜோனா, இன்னைக்கு நம்ம தோழிகள் கிட்ட என்ன விஷயத்த கேட்க போறோம் அப்படின்னா, தலைமை பண்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான் இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல இருந்து தான் தொடங்குது. அப்படி இருக்கும்போது பெண்கள் ஒரு குடும்பத்துல தலைமை பண்பு, தலைமை பொறுப்புல இருக்காங்க. அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? இதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தலைப்பு. ஆமாங்க, நான் தாங்க நீங்கள் குடும்பத்தில் தலையாக இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன், இங்கே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆமாம், நான் என்னோடய தலைமை பண்பு என் குடும்பத்தில் நான் தலைமையாக இருக்குது, இருந்து எல்லா விஷயத்தையும் அதை டீல் பண்ணுறேன், ஆனால் எல்லாருமே அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னும் சில தோழிகள் சொல்லலாம். எதுவானாலும் கால் பண்ணி எங்ககிட்ட சொல்லுங்க. 0462251132 மற்றும் ஒரு எண்
1: 0462251133 என்ற எண்களையும் அழைக்கலாம். இது தோழிகள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சி.
0: ஆமாம், நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இல்லை பேசிடலாம், வந்துட்டாங்க நம்ம தோழி, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், ஜோதி பேசுறேன்.
0: ஜோதிமா சொல்லுங்கம்மா.
1: பெண்களின் தலைமை பண்பு குடும்பங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படிங்கறதா இன்னைக்கு கேள்வி.
2: ஏற்றுக்கொள்றாங்க மேடம், ஒவ்வொரு குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்க. எங்க குடும்பத்து வரைக்கும் நான் தான் எல்லாமே வர செலவு பண்றது. ஏத்துக்கிறாங்க,
0: எல்லா இடத்துலயும் ஏத்துக்கிறாங்களா?
2: சேமிக்கிறோம், பாக்குறாங்களா?
0: ஓகே ஓகே, எல்லா விஷயத்துலயுமே உங்க தலைமை பண்பு இருக்கிறது ஓகே, இது நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்களா?
2: தகுந்தபடி நம்மளும் வரவு செலவு பாக்குறதெல்லாம் கவனிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க.
0: ஓகே, நல்லா தான் பாக்குறாங்க அப்படின்ட்டு. ஓகே, சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நன்றி. ஏத்துக்கிறாங்க, ஏன்னா இவங்க எப்படி வந்து அந்த தலைமை பண்பு எடுத்துக்கிட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு எப்படி குடும்பத்தை கொண்டு போறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து நேரடியாக பாக்குறதுனால ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: மேரா, உங்க குடும்பத்தில் தலைமை பண்பை ஏத்துக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லை எப்படி?
0: கண்டிப்பா கண்டிப்பா, எங்க குடும்பங்கள்ல அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடு கிடையாது. நம்மளால சிறப்பான விஷயத்த யார் செய்ய முடியுமோ தலைமை பண்பு ஏத்துக்கிறது தப்பு இல்லையே. பேசலாமே, அடுத்த தோழி யார் பேச போறாங்க? வணக்கம். வணக்கம்.
2: நாங்களும் சாப்பிட்டோம் நாங்களும் சாப்பாடு விஷயத்துல கண்ணு மாதிரி இருப்போங்க.
0: குடும்பங்கள ஏற்றுக்கொள்ளப்படுதா? சரி, நன்றி. நேரம் 12:15 ஆயிட்டுருக்கு. நேர்களை, நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுக்காகவே தேவா அவங்களுடைய இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க சந்தோஷம் திரைப்படத்திற்காக.

0: தொழில்கள்கிட்ட இன்றைக்கி கேட்டுட்ருக்குறோம். பெண்களின் தலைமை பண்பு அப்படிங்கிறது குடும்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படின்னு தான் பேசிகிட்ருக்குறோம். நம்ம நிகழ்ச்சியில் பேசலாமா ஜோனா அடுத்த தொழில்கிட்ட?
1: ஆ, பேசலாம்
0: பேசலாம் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து?
2: ராமையன்பட்டியிலேருந்து மாரியம்மாள்.
0: ராமையன்பட்டியிலேருந்து?
2: ஆமாம் மேடம்.
0: ஓகே மாரியம்மாள், சொல்லுங்கம்மா.
2: இப்போ ஒரு பாட்டு போட்டிங்களா மேடம்?
0: ஆமாம்.
2: அந்த பாட்டு மாதிரி தான் மேடம் எங்கள் லைஃப்.
0: ஓ அப்படியா?
2: ஆமாம் மேடம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு பாட்டு கேட்டு உங்கள் லைஃப் அப்படியே ஒரு அசையை போட்டு வந்திருக்கீங்க.
2: அவர் தலைமையை நடத்துக்கங்கன்னா நீ நடத்தினா வேண்டி நல்லா இருக்கும்
0: சார். பார்த்தீங்களா, இப்படி எல்லாமே இருக்க வேண்டும். ரொம்ப நல்ல டைப்பா. சூப்பர்மா சூப்பர்மா.
2: அம்மாவே நான் பாத்துக்கிட்டதே நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழகா அந்த பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்து அவ ஒரு டூ வீலர் படிச்சுட்டு கூட்டிட்டு போய் விட்டு கொண்டு வந்து விட. அப்பமும் பினான்சியலா ஏதாவது ப்ராப்ளம்னா அவ ஏதோ ஒரு வேலையை தேடி போய், முன்னாடி எல்லாம் யாரும் என்னமோ சொல்லுவாங்களோன்னு நினைப்பாங்க. இப்ப உள்ள எந்த பெண்களுமே இந்த தரத்துல யாருமே அப்படி நினைக்கிறது இல்ல. நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா ரன் பண்ணணும், மத்தவங்க பார்த்து வியக்கிற வைக்கிற அளவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உண்டான சப்போர்ட் எல்லா இடத்துல இருந்தும் அவங்கள்ட்ட கிடைக்கும். அதனால இன்னைக்கு தலைமை பண்புக்கு எல்லா லேடிஸும் தகுதியானவங்க தான்.
0: சூப்பர் சூப்பர் அருமையா சொன்னீங்க. கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குல்ல. ஓகே, நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளாம் வாழ்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. நன்றிமா. மிஸ் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, இப்போ யூஸ் பண்ணிக்கலாமே. ஓகேம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஜோனா சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ வந்து எல்லா பெண்களுக்கும் அந்த தகுதியும் இருக்குது, அதை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. இதே மகிழ்ச்சியோடு நம்ம போய் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தலாம். பாட்டு வந்துட்டுருக்கு நேர்களே, உன்னை தேடி படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். தேவாவுடைய இசையில் ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்காங்க. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாட்டு கேட்டுட்டு வாங்க.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேரம் 12:30 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பெண்களோட தலைமை பண்பு குடும்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படின்னு கேட்டதுக்கு கோமதியமா சொல்றீங்க. அது என்ன ஏற்றுக்கொள்ளப்படுறது? எங்களுக்கு இல்லாத தகுதியா?
1: அதுக்கு முழு தகுதியும் உள்ளவங்க நம்ம அப்படின்னு
0: அதுக்குன்னே உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு பேசின எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. அதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா
1: இருக்கு. இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறது
0: போது ரொம்பவே பெண்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
1: யார் பேசுறீங்கம்மா?
2: ஜெயா.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: புரியல.
1: ஆமா, உங்க இணைப்பு எங்களுக்கு தெளிவா இல்ல, விட்டு விட்டு கேக்குதே.
0: காத்துதான் ஒரு
2: வீட்டுல
1: எல்லாமே நீங்க தானா?
2: ஓ
1: சரி சரி. மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா உங்களுடைய தலைமை பண்பு அப்படிங்கறது?

0: ஓகேம்மா, ஓகேம்மா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி ஜெயா. அடுத்த தோழி யார் பேசுறாங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: நான் பாளையங்கோட்டில நிஷா பேசுறேன் மேம்.
0: பாளையங்கோட்டையில இருந்து நிஷா?
1: ஆமா,
0: சொல்லுங்கம்மா.
1: ரெண்டு பேரும் நல்லமா இருக்கீங்களா மேம்?
2: சூப்பரா இருக்கும் நிஷா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. ஐயோ, லைன் கிடைக்க மாட்டேங்குது மேம்.
0: லைன் கிடைக்க மாட்டேங்குதா? ஆனாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி முயற்சி பண்ணி பிடிச்சிருக்கீங்கல. ஓகே நிஷா, சொல்லுங்கம்மா.
1: மேம், இவ அதாவது முன்னோடைய காலத்துல இருந்து இப்போ எல்லாருமே வந்து பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க,
0: சரி,
1: நல்ல ரெஸ்பெக்ட் குடுக்கறாங்க. எதுனாலுமே ஷேரிங்
0: தான்.
1: இப்ப எங்க வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருந்தாலும் ஸ்டார்டிங் என்னன்னு இப்ப நம்ம ஒய்ஃப் நான் பண்றாங்கங்கிற ரெஸ்பெக்ட் நான் தான் கொடுப்பாங்க.
0: ஓகே ஓகே.
1: ஆமா, எனக்கு இது இப்போ நிறைய பெண்களுக்கு இது கிடைக்குன்னு நினைக்கிறேன்.
0: எல்லாத்திலயும் பங்கெடுத்துக்கோங்க, நிகழ்ச்சிகளை கேளுங்க, சரிங்களா? நன்றிமா, நன்றி. புதிய தோழிகள்லாம் வந்துட்டு இந்த வாரம் இப்ப நான் சொல்றதுக்கு அப்படின்னு வந்து புதுசா வந்து பேசியிருக்கிறாங்க. சரி, பெண்களுடைய தலைமை பண்பு குடும்பங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? இதுவரைக்கும் பேசின தோழிகள் எல்லாருமே ஆமாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டு வந்தாலும் தென்னவன் படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஏற்பாடல் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில தான் பாடல் வந்துட்டு ஏற்கனவே கேட்கலாம்.

0: நேர்லேயே நேர்மாயாச்சு 12:37. ஜோனா, நம்ம தோழிகள் சூப்பராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தோட தலைமை பெண், பெங்களுடைய தலைமை,
1: அதுவும் நிஷாக்கு ஒரே குஜால் தான். ஏய், என் ஹஸ்பண்ட் ஃபாரில் இருக்காங்க, மொத்த படமும் அப்படி கத்தைய வருது நம்மகிட்ட.
0: அதாவது அவர் அங்கே இருந்தாலும் நீங்கள் எல்லா பொறுப்புகளையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கோம் இல்லையா. பேசலாம், அடுத்த தோழி யார் பேச போகிறாங்க நம்ம நிகழ்ச்சியில்? வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: விஜயலட்சுமி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து எப்படி இருக்கீங்கம்மா?
2: ஆ, நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பெண்களின் தலைமை பண்பு குடும்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா?
2: யார் முடிவெடுத்தாலும் நம்ம குடும்பத்துக்கு எது சரி வருதோ அது நல்லதானே மேடம்?
0: இது நல்ல விஷயம்தான். சரி, பெண்கள் வந்து தலைமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது குடும்பங்களை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா?
2: அதாவது ஒரு மேடம், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் வந்து என் ஒப்பீனியனை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்.
0: சரி,
2: அவங்க அதை தட்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியாம நான் போய் பேசிடுவேன். பேசிட்டு எனக்கு நான் சொன்னதுக்கு அந்த விடை எனக்கு தெரியணும்.
0: சரி,
2: இல்லாட்டி எனக்கு தூக்கம் வராது.
0: தூக்கம் வராது, நீங்க ஏத்துக்கங்க, ஏத்துக்காம போங்க.
2: நான் வந்து ஒரு முடிவை சொல்றேன், அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்.
0: ஓகே ஓகே, அவங்க ஒப்பீனியன் என்னன்னு
2: தெரிஞ்சுக்கிட்டு ஆனது கிடையாது, சக்சஸ் ஆயிருக்கு.
0: சக்சஸ் தான். ஒருவேளை சக்சஸ் ஆகலன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிருவீங்க.
2: ஆமா,
0: ஓகே,
2: சொல்லி பாப்பேன், இப்படி கேட்போங்க அப்படின்னு சொல்லுவோம். அவரு வந்து சொன்னாருன்னா நான் அவரே கேட்காம போய் கேட்டுவேன்.
0: இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே. சொல்லி பாக்கணும், கேட்டா பாப்போம்,
1: இல்லன்னா
2: வந்து நமக்குதான் மேடம் பதில் வேணும். அதனால நம்ம எப்பயும் காத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க 1000 விஷயமா இருப்பாங்க. ஒரு விஷயம் இப்ப நடந்துச்சு மேடம் எங்க வீட்டுல.
0: சரி,
2: வீட்டுக்காரங்க காலி பண்ண சொன்னாங்க, அது அப்ப டயத்துக்கு சொல்லி இருக்காங்க. 2 தடவை பேசி பார்த்ததுக்கு இல்ல வீடு வேணும்னு சொன்னாங்க. இப்ப எங்க வீட்டுக்காரருக்கே தெரியாம வீட்டு ஓனர்கிட்ட பேசிட்டேன் நேத்து. அவங்க நீங்க யாருக்கு இருங்க, உங்களை சொல்லலன்ட்டாங்க.
0: இப்ப டக்குன்னு முடிவு மாறிச்சு பாத்தீங்களா?
2: ஆமா, அவங்க வந்து 1000 பிரச்சனையில இருப்பாங்க மேடம். நமக்குதான் வேணுங்கிறத நம்ம தான் கேட்கணும்.
0: இந்த கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது.
2: ஆமா,
0: நன்றி.
2: நம்ம சொல்லி பாக்குறோம்ல இவர்கிட்ட, இவர் செய்யலாம்ல,
0: செய்யலாம், செய்யாது செய்யாத
2: கேட்டுட்டேல அப்படின்னாரு. அப்ப நீங்க இவரு தெரியாமலே நான் போய் பேசிட்டேன்.
0: சூப்பர்மா, நன்றி, நன்றி.
2: முடிவு வந்து நமக்கு சாதகமா இருந்துச்சுல?
0: கண்டிப்பா சாதகமா இருக்குது. ஏன் இந்த இந்த வேலை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது நல்லதா போச்சு அப்படிங்கறது இப்ப தோணுதுல்ல.
2: இப்ப பாருங்க, தேவையில்லாம அலைஞ்சு நம்ம ஜாமான் எல்லாம் கொண்டு போய் இருந்து இருக்க முடியாம இருக்கிறத விட
1: விஜயலட்சுமிமா
2: கேட்டு பாப்பமே, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, இவங்க கேட்கட்டும் நம்ம பதில் சொல்லுவோம் இருந்திருக்காங்க
0: பாத்தீங்களா. நன்றி. 12:40 ஜோனா,
1: தலைமை பண்பு நீங்க என்னையா தர்றது, நாங்களே எடுத்துக்கிடுவோம்.

0: நாங்களாம் தந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தந்தாதான் உண்டு அப்படிங்கிற நிலைமையில பேசியிருக்காங்க விஜயலட்சுமிமா.
1: பேசலாமா அடுத்து தொழிக்கிட்ட? வணக்கம் வணக்கம் வணக்கம் ஸ்நேகி நிகழ்ச்சி.
2: ஹலோ
1: ஹலோ.
2: ஆ மீராமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமே. யார் பேசுறீங்க?
2: நான் ஆரம்பத்தில் சாந்தி பேசுறேன்.
1: சாந்திமா, உங்க
0: பக்கத்துல இவ்வளவு பெரிய ஆளு,
1: ஜோனா மறந்துட்டீங்களே.
2: நான் ஜோனாவா தான் முதல்ல கூப்பிட்டேன், நீங்க தான் கவனிக்கல.
1: அப்படியா?
2: பாத்தீங்களா,
1: பெண்களின் தலைமை பண்பு
2: எப்பவுமே வந்து பொம்பளை பக்கம் தான் இதுக்கு சப்போர்ட்.
1: சரி,
2: அதனால நம்ம கை வாங்கிட்டு
1: ஒரே ஒரே முடிச்சாச்சு. ஒரே வார்த்தை இல்ல, கை ஓகே
2: வாங்கிட்டு.
1: சரி ஓகே.
2: நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி பூரா சூப்பரா இருக்குமா.
1: நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க
0: சாந்திமா.
2: என்னமா
0: அப்படியே அந்த பாட்டு,
1: நினைவுடலுக்கு சூப்பரான தென்றல் படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். இந்த பாடலை பாடியிருக்காங்க கல்யாணி நாயர் பாடியிருக்காங்க. வித்யாசாகரோட இசையில வைரமுத்துடைய பாடல் வரிகள்ல

0: நேர்களை நேரம் ஆயிடுச்சு 12:49 ஏன்னா ஜோனா ஒரே சிரிப்பா இருக்கு.
1: இல்லை நிசாவும் நினைச்சிருச்சு.
0: ஓகே ஓகே, நம்ம தோழிகள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சொன்ன விஷயம் தலைமை பண்பு அப்படிங்கிறது குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஏத்துக்கலாம் என்ன நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசலாமா அடுத்த தோழி யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: லலிதா பேசுறேன்.
0: தாளவீத்துல இருந்து லலிதாமா?
2: ஆமா. மீராமா?
0: சொல்லுங்கம்மா.
2: மீராமா அமைதி பேசுறது நல்லா இருக்கும், ஆனா ஜோனம்மா அமைதி பேசுறது நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்காது, கலகலான்னு இருந்தா தான் நல்லா இருக்கும்.
2: பின்னால பாருங்க ஜோனம்மா.
0: பாத்துட்டாங்க.
2: பின்னால பாருங்க யாரு கேட்ட சிந்தனைக்கு.
0: அத்தடி ஏமா லலிதாமா இப்படி பயம் காட்டுறீங்க?
2: ஜோனம் எங்க?
1: இதோ பக்கத்துல பயந்து நின்னுட்டு இருக்கு. வேண்டா வலிக்குது. சிங்கனிக்கா?
0: எதுக்குமே அங்க பயப்பட மாட்டாங்க ஜோனா.
1: சொல்லுங்க
0: லலிதாமா. அப்படியா?
2: ஆமா.
1: அப்படி சொல்ல கூடாதுமா. இது எப்படி திரும்பமா சொல்லணும் லலிதாமா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா நீ என்கிட்ட வருவேன்னு தெரியும், ஏன்னா உனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு.
0: அம்மா ஒரே இடத்துல சொல்லிட்டாங்கல்ல, தும்பு என் கையில இருக்கு. ஆமா சூப்பரா சொல்லிட்டீங்க, போங்க.
2: சின்ன சின்ன விஷயத்துல அவர் தாண்டிட்டு நான் ரெண்டு பிள்ளைய கட்டிட்டு போது எனக்கு நானும்
0: தலைமையாதேன்.
2: அதான் என் பிள்ளை ரெண்டு பிள்ளை நல்லா இருக்காங்க.
1: கலக்குங்க கலக்குங்க.
0: சூப்பர் சூப்பர் லலிதாம்மா.
2: சரிம்மா
0: அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.
1: அண்ணா ஏதோ சொல்ல வந்தாங்க, நான் சொல்றேன். புளிக்கு ஒரு பாய் சொன்னீங்க, பாய் சொல்லிக்கிறேன்.
0: ஓகே லலிதாம்மா, நீ என்ன சொல்ல வரீங்க? கட் பண்ண போற சொல்றீங்களே. ஓகே பேசலாம், அடுத்த தோழிக்கு வந்து பேச போறாங்க. வணக்கம்.

0: என்னாச்சு? வணக்கம் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தோழி, வாங்க. யார் பேச போறீங்க? பேசுவீங்களா மாட்டீங்களா? யார் பேசுறீங்கம்மா? என்னாச்சு? அவங்க பேசு, நம்மகிட்ட பேசுறாங்களா, அங்க பேசுறாங்களா, ஒண்ணும் தெரியல. 12:51 நம்ம ஆயிட்டு இருக்கு ஜோனா. குடும்பங்கள்ல தலைமை பண்பு அப்படிங்கிறது, குடும்பங்களை தாண்டி இப்ப எல்லா விஷயத்திலயும் வந்து பெண்கள் வந்து தலைமை பண்புகள்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: கண்டிப்பா இருக்காங்க.
0: எல்லா துறைகள்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, வந்து தலைமை பண்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு இப்ப நிறையவே இருக்கு. பேசலாம் நம்ம நிகழ்ச்சியில. நிறைவான தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கப்பட்டு கால் பண்றீங்க, இஷ்டப்பட்டு பேசுங்க.
0: ஓகே, என்ன ஆச்சுன்னு தெரியல, வர்றாங்க அப்படி கட் ஆயிடுது. நம்ம நிகழ்ச்சியில தோழிகள் சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி, குடும்பத்துல வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வீட்டை தாண்டி வெளியும் பெண்களுக்கு தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்கு. அது இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் இருக்கு அப்படிங்கறத உண்மை. பேசலாம் அடுத்த தோழி, யார் எங்கிருந்து வரப்போறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? புரியல, எந்த ஊரு?
2: பரங்குன்றாபுரம்.
0: பரங்குன்றாபுரம்,
2: பரங்குன்றாபுரம்.
1: அங்க இருந்து யாரு? நேம் என்ன?
2: குட்டி.
1: குட்டி,
2: முத்துக்குட்டி மேடம்.
1: முத்துக்குட்டி.
0: நீங்கதான் தலைமை பண்புல இருக்கீங்க.
2: ஆமா மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருக்கீங்க? நாங்க 4 பேரும் பொம்பளை தான், வரவு செலவு பார்த்துக்கோ.
0: ஓ, அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே?
2: கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா வயசாயிருச்சு.
0: ஓகே,
2: அப்படிங்கறதுனால நாங்களே மாத்தாவே ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் முடிக்க முடியும். அடுத்து நாங்க ஒரு தலைமை பொறுப்பு,
0: ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்த பொறுப்புக்கு வருவீங்க.
1: உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எவ்வளவு பொறுப்பா இருந்தேன் அப்படின்னு குட்டிமா சொல்றாங்க, அப்படிதானே?
0: வெளியிடங்கள்ல
1: பெண்கள் தலைமை பண்பு வகிக்கிறாங்க, ஆனா வீடுகளில் தலைமை பண்பையும் தாண்டி எல்லா பொத்துக்கும் அவங்க தான் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சி மூலம் திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு.
0: அதுவும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு.
1: ஆமாம், ஃபர்ஸ்ட்ல இதை ஒரு சில கஷ்டங்களை தாண்டினாலும் அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டினதுக்கப்புறம் ஒரு தலைமை பண்பு எடுத்தேன்னு சொல்கிறாங்க பாருங்க. மொத்த குடும்பமும் நம்ம கையில் தான்.
0: அதாவது சொல்கிறாங்க, வெளியே வந்து வேலைக்கு போகிற ஆண்கள் அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது பணிக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் ஒரு தனி கவனம் வச்சுருப்பாங்க. கணவன் மேலே ஒரு கண் வச்சுருப்பாங்க, மாமியார் மாமனாக இருந்தால் அவங்க மேலே ஒரு கண், குழந்தைங்க மேலே ஒரு கண், வீட்டு பொறுப்புகளில் ஒரு கண், எல்லா விஷயத்துல இருக்கு. பெண்கள் எடுக்கிற முடிவும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறவங்க யாருமே மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஒரு விஷயம் கரெக்டா முடிவெடுப்பாங்க, கரெக்டா அந்த விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு பெண்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல பேர் இருக்கு. அதனால பெண்களுடைய தலைமை பண்பு அப்படிங்கிறது குடும்பங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதை ஏத்துக்கிட்ட எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு நன்றி நம்ம சொல்லி ஆகணும்.
1: ஒருவேளை நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைமை பண்பை இன்னும் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போறோம். பாரதி கண்ணம்மா திரைப்படத்துல இருந்தா தேவாவுடைய சேல வாலின் பாடல் வரிகள்ல பாடல் வருது. நிகழ்ச்சி இது வரைக்கும் ஜோரா வழங்கிட்டு இருந்தோம். நானுங்கள் மீரா மற்றும்
1: நானுங்கள் சுட்டிப்பன் ஜோனா.

0: ஒன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
3: ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஸ்க்ரீன்லேயே இருப்பாங்க, வெளியில் எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க. அப்போ நம்ம வெயில் படாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி கால்சியம் வந்து குறைபாடு ஏற்படும். இந்த கால்சியம் குறைபாடு எதனால் ஏற்படுதுன்னா வைட்டமின் டி அவங்களுக்கு ப்ரொடியூஸே ஆகலை, பாடியில் வந்து உற்பத்தியே ஆகாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. எலும்புக்கு வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமாக நம்ம எலும்பு இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நம்ம வந்து சூரிய ஒளிக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும். கார்போஹைட்ரேட்ஸ் எதுலேருந்துலாம் கிடைக்கும், மாவு சத்து வந்து எதுலேருந்துலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, ஓட்ஸு, மில்லட்ஸு, மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள், சிறுதானியங்களாக ராகி, திணை, இந்த மாதிரி. அப்புறம் உருளைக்கிழங்கு, எல்லாம் கிழங்கு வகைகள் எதுலனாலுமே மாவு சத்து வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தோல் உரிக்காத அரிசி வகைகள், ஹோல் கிரெயின்ஸ்னு சொல்லுவோம், அதுலேயுமே நமக்கு வந்து இந்த மாதிரி புரத சத்து வந்து அதிகமாக இருக்கும், நார் சத்துமே அதிகமாக இருக்கும். அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் வந்து நார் சத்து நிறைந்த பிஸ்கட், நார் சத்து நிறைந்த ஸ்நாக்ஸ் அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம்ல, ஏன் இந்த நார் சத்து வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது நம்ம உடம்புல அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கிற குடலுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்கிறத நம்ம உட்கொள்ளணும். ஸோ இப்போ ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு நார் வச்சு கழுவுறப்போ அதோடைய அழுக்குலாம் போயிடுதுல, நார் சத்து நிறைந்த ஒரு உணவு எடுக்கிறப்போ நம்ம குடலில் இருக்கிற அழுக்குலாம் வந்து நீங்கி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி நம்ம நிறைய நார் சத்து இருக்கிற உணவுகளை வந்து உட்கொள்ளணும். அப்புறம் இந்த நார் சத்து வேறு இதிலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் நீக்காத அரிசி வகைகளில் இருக்குது, பயிர் வகைகளில் இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதாவது பழங்கள் காய்கள், தோல் நீக்காத பழங்கள் காய்களில் கூட இது இருக்கலாம். நட்ஸும் சீட்ஸ்லேயும் இருக்குது, பம்ப்கின் சீட்ஸ் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் வகைகள்லையும் நமக்கு வந்து ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது, ஃபைபர் தான் நார் சத்து. அடுத்த முக்கியமான ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா புரோதம். புரோதம் வந்து எதில் இருக்கும்னா பருப்பு வயல் பயிரில் இருக்கும், பீன்ஸில் இருக்கும், பட்டாணியில் இருக்கும், சாய் பீன்ஸில் இருக்கும், சோயான்னு சொல்லுவோம், சோயா பீன்ஸில் இருக்கும். அடுத்து பால் வகைகள் எதனாலும் நம்ம எடுத்துக்கலாம், அது எல்லாத்துலேயுமே புரோத சத்து அதிகமாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து எக்கு முட்டையில் இருக்குது, மீன் வந்து ஒரு நல்ல புரோத சத்துக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டு, அடுத்து சிக்கனில் இருக்குது, கறியில் இருக்குது. அடுத்தது வந்து முக்கியமான ஊட்டச்சத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து. கொழுப்பு வந்து நம்ம எல்லா கொழுப்புமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு வகையான கொழுப்பு இருக்குது, ஒரு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம். நல்ல கொழுப்பு பார்த்தீங்கன்னா நட்ஸில் இருக்கும், சீட்ஸில் இருக்கும், சாப்பிட்ற வெஜிடபிள் ஆயிலில் இருக்கும். வெஜிடபிள் ஆயில்னால் சன்ஃப்ளவர் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், இது எல்லாமே நல்லெண்ணெய், கடுகெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து நல்லது. ஆனால் எதுவுமே வந்து ஒரு ஃபேட்டியுமே ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்குது, அவ்வளோ தான் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதுக்கு மீறி வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவகடோன்னு ஒரு ஃப்ரூட் உண்டு, அதிலலாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபேட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஃபேட் எதுக்கு நமக்கு தேவை, கொழுப்பு வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் சில வைட்டமின்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து அப்சர்ப் ஆகும். விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. ஸோ இந்த 4 விட்டமினும் ரொம்ப தேவையானது நம்ம உடம்புக்கு, கொஞ்சோண்டு தான் தேவை ஆனால் அதிக இம்பேக்ட் வந்து நம்ம பாடியில் இருக்கும். சாப்பிட்ற உணவில் இருக்குது ஆனால் நம்ம பாடி அதை உறிஞ்சிக்கணுமே, அதை உறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபேட் வந்து கண்டிப்பாக நம்ம உட்கொள்ளணும்.
1: நலம் தானா.

0: நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை நேரம் பிற்பகல் ஒரு மணி அரண்மடம் ஆயிட்டிருக்கு. நேர்கள் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியை கேட்க இருக்கிறீங்க. இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் எலும்பொட்டி இலையின் மருத்துவ பயன்களோடு சூப்பரான காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க.

நேரம் பிற்பகல் 1 மணி 6 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேர்கள் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியை கேட்க இருக்கிறீங்க. இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் எலும்பொட்டி இலையின் மருத்துவ பயன்களோடு சூப்பரான காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சி வழங்க மீண்டும் ஜோரம் வந்துட்டேன், நான் உங்க மீரா. இன்றைக்கு நம்முடைய இந்த தலைமுறை அப்படிங்கிறது ஒரு சாதாரண தலைவலிக்கே வந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்து போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். நம்மளுடைய முன்னோர்களை கொஞ்சம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மூலிகைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பிரதானமாக இருந்திருக்கு. அவங்களுடைய மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகித்த ஒரு மூலிகை தான் இந்த எலும்பொட்டி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய இலை. இந்த எலும்பொட்டி இலையுடைய மருத்துவ பயன்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். பத்ரகாளி திரைப்படத்திலேருந்து வாலியின் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா குரல்கள்ல, இளையராஜா இசையில் தான் பாட்டு வருது, கேட்கலாம்.

பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டு முடிச்ச நேரம் 1:13. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலந்தான நிகழ்ச்சி. இன்றைக்கி எலும்போட்டி இலையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். இந்த பேர்லேயும் இருக்குதுங்களே, இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எலும்பை ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த இலையில் அடங்கியிருக்கு. அதாவது தோல் தோளாக உடஞ்ச எலும்பு கூட ஒன்று செய்யக்கூடிய அற்புத செடி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இந்த செடியோட இலைகள் பார்க்குறதுக்கு ஒரு முருங்கைக்கீரை வந்து போலவே தான் இருக்கும். இதனுடைய இலைகள், வேர்கள், காய்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் இருந்தது. இதை வீடுகள்லேயும் கட்டடங்களில் அழகுக்காகவும் கூட வளர்க்குறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அழகு செடியாக கூட வந்து வளர்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, விலங்குகள் எதுவுமே இந்த செடியை அண்டாது அப்படிங்கிறதால இதை வந்து தாராளமாக வளர்க்குறாங்க. இந்த எலும்பொட்டி இலைகள் வந்து கை, கால், இடுப்பு எலும்புகளில் வீக்கம், வலி, மூட்டு தேய்மானத்தில் ஏற்படக்கூடிய வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த எலும்பொட்டி இலை அப்படிங்கிறது பாரம்பரிய மருத்துவத்தில் எலும்பு முறிவுகள், மூட்டு வலிகளை வந்து சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. எலும்புகளை வந்து வலுப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது அப்படிங்கிறதுனாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் கால்சியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த எலும்பொட்டி இலையுடைய மருத்துவ பயன்கள் இன்னும் நிறைய இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்களை, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எங்கள் தங்கம் திரைப்படத்துக்காக தான் பாட்டு கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகளை ஜெம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதன் இசையில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

நேர்களே, நேரமாயிச்சு 1:17 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க நலந்தார நிகழ்ச்சி எலும்பொட்டி இலையின் மருத்துவ பயன்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். உடைந்த எலும்பு அல்லது நொறுங்கிய எலும்புகள் விரைவில் வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு நாட்டு வைத்தியத்தில் இந்த இலைகள் வந்து பத்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பத்து போடுறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. முழங்கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வலிகளுக்கும் இந்த இலை நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இப்போ அடிபட்டிருக்குன்னு வைங்களேன், அந்த அடிப்பட்ட இடங்களில் உண்டாகக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இரத்த கட்டிகளை கரைக்கிறதுக்கும் இந்த இலையை பயன்படுத்துகிறாங்க. எலும்பு முறிவு அல்லது வலி இருக்கிற இடங்களில் இந்த இலையை நல்லா அரைச்சி விழுதாக பூசி அப்படி துணியில் வந்து நல்லா கட்டி வச்சிடணும். இது வந்து பாரம்பரியமாக இந்த வலிகளுக்கு எலும்பு பிரச்சனைகளுக்கு செய்யக்கூடிய மருத்துவ முறை இது. இன்னும் இந்த இலையை எப்படிலாம் பயன்படுத்த முடியும், என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நலம் தர நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. வாலியின் பாடல் வரிகள் ஸ்ரீம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதன் இசையில் தான் பாட்டு கேட்க போகிறோம். உரிமை குரல் திரைப்படத்திற்காக

அழைச்சி கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோ அழைப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன். நேத்து புத்தாளே.

காதல் வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு, இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு, நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாளே ரோஜா முற்று பறிக்க கூடாதோ.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலந்தார நிகழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு 1:24. இந்த எலும்பூட்டி இலைகள் இருக்குல்ல, இந்த இலைகளை நல்லா தோசைக்கல்லில் போட்டு நல்லா வாட்டணும். வாட்டும் போதே வந்து ஒரு எண்ணெய் வடிகிறத நம்ம பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவனாய்ட் சத்துக்கள், சஃபோனின், மியூசிலேஜ், ரூட்டின், குருசட்டின், கேஃபின் ஆசிட், இது எல்லாமே இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்லது. இந்த எலும்பூட்டி செடியோட விதைகளை கூட வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதை முகர்ந்து பார்த்தா நல்ல ஒரு காஃபி ஸ்மெல் வந்து வருங்க. இது காரணம் அதற்குள்ள இதில் இந்த இலைகளில் இந்த செடியில் இருக்கக்கூடிய இந்த கேஃபிக் ஆசிட் அப்படிங்கிறது தான். முதல்ல இந்த எலும்பூட்டி இலையிலேருந்து சாறு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 2 கைப்பிடிக்க அளவுக்கு வந்து எலும்பூட்டி இலையை எடுத்துக்கணும். அடுப்பில் ஒரு கடையை வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் இந்த எலும்பூட்டி இலையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு, அது நல்லா கொதித்த பிறகு அந்த தண்ணியை உடைந்த எலும்பை ஒட்ட வைக்க வந்து கட்டு போடும்போது பிளாஸ்டர் பயன்படுத்துவாங்க இல்லையா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு தானே கட்டு போடுவாங்க இல்லையா, அதோடு சேர்ந்து வந்து கலந்து வந்து கட்டு போடுறாங்க. முதுகு தண்டுவட பாதிப்பு இருந்தால் கூட வந்து இந்த இலைகளை பயன்படுத்தலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பாட்டுக்கு பிறகு சொல்ல போகிறேன். நேர்களை, எதிர் நீச்சல் படத்துலேருந்து தான் பாட்டு நம்ம கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகள்லாம் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சி. சுசீலா பாடியிருக்காங்க. வி. குமார் அவங்களுடைய இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

நேரம் பிற்பகல் 1:30 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம்தானா நிகழ்ச்சி. இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் எலும்பொட்டி இலையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அடி வேரோடு இருக்கக்கூடிய இந்த செடியை சிறு துண்டுகளை வெட்டி நல்லா தண்ணீர் விட்டு சுண்ட காய்ச்சி அதோடய சாறு மட்டும் இப்படியே வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த சாற்றில் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் வந்து கலந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் அல்லது முதுகு தண்டோட பாதிப்பு வலி இந்த மாதிரி இருந்தாலும் இதை தடவி கட்டு போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். எலும்பொட்டி இலையின் மருத்துவ பயன்கள் பற்றி நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. இருவர் உள்ளம் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். பி சுசிலா, டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. நேர்களே கேட்கலாம்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரம் 1:34 நிமிடம் ஆயிற்றுக்கு நலம்தான நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எலும்பூட்டு இலையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். உடைந்த எலும்பை ஒட்ட வைக்கக்கூடிய இந்த இலையை வைத்தியர்கள் இலைகளோடு சேர்த்து முட்டையோட வெள்ளைக்கரு உளுந்து இதெல்லாம் சேர்த்து மூங்கில் பற்ற வச்சு கட்டு போட்டு விடுவாங்க. அந்த அளவுக்கு எலும்பு முறிவு வந்து சரி பண்ணுறதுக்கு உடைந்த எலும்பு ஒட்ட வைக்கிறதுல இந்த இலைக்கு இந்த இலை தான் நிகர் அப்படின்னு சொல்லலாம். 1:35 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்க போகிறோம். அவளுக்கு என்ற ஒரு மனம் இந்த படத்துல தான் பாட்டு வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் தான் பாடல் வருது. கேட்கலாம்.

நேர்களை நேரம் ஒரு மணி 40 நிமிடம் ஆயாச்சு. எலும்போட்டி இலையின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இது நம்ம நிலைப்பன் மலை 102.6. எலும்பு முறிவுக்கு இந்த இலைகள்லேருந்து காய்ச்சப்படுற எண்ணெய் அப்படிங்கிறதும் ரொம்பவே சூப்பரான பலன் கொடுக்குது. இந்த எண்ணெய் வந்து பூசிட்டு வரும்போது எலும்புகள் வெகு சேரத்துலேயே வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. எலும்பு முறிவு மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான வலியாக இருந்தாலும், தோள்பட்டை வலி, குதிகால் வலி, இந்த மாதிரி எல்லா வலிகளுக்கும் இந்த எண்ணெய் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறந்த மருந்துங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த எலும்போட்டி இலை அப்படிங்கிறது முருங்கைக்கீரை மாதிரி தான் இருக்கும். முருங்கைக்கீரை, அந்த முருங்கை இலைகள் எப்படி இருக்குது அதே போல் தான் இருக்கும். இது வந்து எல்லா வீடுகள்லேயும் கூட வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் சிவந்த மண் படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். TM சவுந்தரராஜன், P சுசீலா பாடியிருக்கிறாங்க. கேட்கலாம் அந்த பாட்டு 1:40 நிமிடத்தில்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தான நிகழ்ச்சி. இன்றைய நலம் தான நிகழ்ச்சியில எலும்போட்டி இலையின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இது எலும்பு முறிம்பு, அப்போ அது மட்டும் இல்லாமல் எலும்பு வலிமையாகிறதுக்கு, அது வந்து ஒன்று சேர்றதுக்கு, மூட்டு வலி, மூட்டு வீக்கமே தவிர தசை வலிகள், தசை பிடிப்பு இதுக்கும் கூட இந்த இலைகளை வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். சுளுக்குக்கு கூட வந்து இந்த இலைகளை வந்து அரைச்சி பற்று போட்டால் அந்த சுளுக்கு சரியாகும் அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இந்த இலையில் அப்படி என்ன சத்துருக்கு அப்படின்னா, அலர்ஜி எதிர்ப்பு தன்மையும் வலி குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த இலைகளுக்கு இருக்குது. அப்படிங்கிறதால எல்லா விதமான வலிகளுக்கும் இந்த இலைகள் வந்து பயன்படுத்தலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம் எலும்போட்டி இலையின் மருத்துவ பயன்கள் பற்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு தான் கேட்டுட்டு போகிறீங்க. புதிய பறவை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் பாடல் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா குரலில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்கலாம் 1:49.

11 மணி 54 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நலம்தான நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எலும்பூட்டி இலையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த எலும்பூட்டி இலைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான வட்டார பெயர்கள் வந்து இருக்கும் இல்லையா, அதனால இது எலும்பூட்டி இலை தானா அப்படின்னு வந்து உறுதி செஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அதை மருத்துவ முறைகளை பயன்படுத்தணும். எவ்வளோதான் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள மருந்தாக எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிறதா இருந்தால் மருத்துவர்களுடைய முறையான ஆலோசனை இல்லாமல் எந்த விதமான மருந்துகளையும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப தவறு. நான் சொன்ன இந்த எலும்பொட்டி இலை அப்படிங்கிறது வெளிப்பூச்சாக வெளிப்பகுதியில் எலும்புகளுக்கு பலம் தர்றதுக்கும் எலும்பு முறிவு தசைப்பிடிப்பு வலிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வெளிப்பூச்சாக வந்து பயன்படுத்தக்கூடிய இலை தான் இந்த எலும்பொட்டி இலை. நம்ம நலந்தான நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடலும் கேட்க போகிறோம். பறக்கும் பாவை இந்த படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல் பாடியிருக்காங்க டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில். இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது நலம்தானா நிகழ்ச்சி. நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் விடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9444336794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் பெண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிங்க குக்கு நிகழ்ச்சியில். நேர்களே, மீண்டும் உங்களே 3 மணிக்கு சந்திக்கிறேன். இப்போ வந்துட்டு இருக்க நிறைவான பாடல் உங்களுக்காகவே டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். முடியாது அப்படின்னு சொல்ல

சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். முயற்சியை கண்டிப்பாக பலப்படுத்திட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களால் ஒரு நாள் முடியும். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். எனக்கு இந்த குக்கு நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் காற்றலைகளில் உலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் போயிட்டு உங்களது பெயர், உங்களது ஊர் என்ன, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு 944-33-6-0-7-9-4 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. ஃபோன் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 944-33-6-0-7-9 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தியை தட்டி விட்டீங்க அப்படின்னா குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் காற்றலைகளில் கண்டிப்பாக உலா வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குரும்பூர்லேருந்து அபி எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து மின்சார கனவு திரைப்படத்திலேருந்து வெண்ணிலவே சாங் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல் ஹரிகரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நெஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:09. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொன்றதி கேட்டிருக்காங்க நேசரத்துலேருந்து. எனக்கு கிரீடம் திரைப்படத்துலேருந்து அக்கம் பக்கம் சாங் தர முடியுமா அப்படின்னு, அதோ உங்ககிட்ட அந்த பாடல் இதோ நமக்காக.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:15 இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.6 குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ரஜினா கேட்டிருக்காங்க, எனக்கு மீட்டுக்குடி திரைப்படத்திலேருந்து அன்புள்ள மனமணி சாங் தர முடியுமா அப்படின்னு. அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ

நேரம் 2:20 இணைந்திருக்கிறோம் கொக்கோ நிகழ்ச்சியில். கொக்கோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் சதுலபதி மேலத்திரு மகேந்திரன் படம் அவர்கள் கேட்டிருக்காங்க. படம் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒரு பொய்யாவது சொல் கண்ணே சாங் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, கண் பார்வையற்ற பள்ளி சாம்பல் முத்துராமன் இவர்களுக்காக தான் இந்த பாடலை கேட்டிருக்கீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோ அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044

24 98 64 58 மற்றும் 94 45 90 70 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைகிறேன்.

நேரம் 2:27. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருச்செந்தூர் விவா கேட்டிருக்காங்க, எனக்கு ஆகா திரைப்படத்துலேருந்து பாடல் தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பாடல் ஏதோ

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முத்து லக்ஷ்மி பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. சுந்தரபாண்டியபுரத்துலேருந்து எனக்கு மறுமலர்ச்சி திரைப்படத்துலேருந்து அந்த பாடல் தர முடியுமா அப்படின்னு அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ

நேரம் 2:37. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலையாருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தருவையிலிருந்து சபரி கேட்டிருக்காங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: குக்குனே நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாரி அவர்கள் சிவநாடனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு ஜெயம் குண்டான் திரைப்படத்துலேருந்து நான் வரைந்து வைத்து

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மணி 47 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கூ நிகழ்ச்சியில. குக்கூ நிகழ்ச்சி அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆரியங்காவூர் லக்ஷ்மி, ஜானகி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:51. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கோவில்பட்டி தீபா கேட்ட அந்த பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து.

8:55 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் யாருக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேபி முனீர் படத்துல இருந்து கேட்டாங்க. எனக்கு எட்டுப்படி ரச திரைப்படத்துல இருந்து பஞ்சுமுட்டை சிலகட்டி சாங் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இது அந்த பாடலோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் இணையலாம். டாடா பை பை.

திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவேக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நலமுடன் உள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலே, சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 3:03 வாயிட்டிருக்கு. வந்துட்டேன் ஜோரா, நான் உங்க மீரா. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க, இது திரை அருவி. என்னம்மா மீரா, இன்னைக்கு என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கும் பாட்டு கேள்வி தான். என்ன பாட்டு அப்படின்னா, திருவிழா அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி திருவிழா பாடல்களை தான் கேள்விகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சமையான வைபான திருவிழா பாடல்கள் தான் உங்களுக்கு கேள்விகளை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462256113 மற்றும் 0462256213. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணைப்போற முதல் நேயர் யாரு, இங்கிருந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் நெல்லை மாவட்டம் திருமணஞ்சி கிராமம்.
1: திருமணஞ்சிலிருந்து யார் பேசுறீங்க?
2: கோமதி நாயகம்.
1: கோமதி நாயகம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா.
1: ஓகே,
2: நீங்க பாடல் கொடுக்கீங்களா?
1: பாடல் கொடுத்துடலாமா, கண்டுபிடிச்சிருவீங்களா?
2: ஆ
1: சரி கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: க்ளூ கொடுங்களே.
0: க்ளூ கொடுக்கணுமா? இது வந்து விஷால் சார் நடிச்சிருந்த ஒரு படம்.
1: இப்போ லேட்டஸ்ட் படமா?
0: இல்லை இல்லை, கொஞ்சம் லேட்டஸ்ட்லாம் கிடையாது. இது 2000களில் வந்த படம். மீரா ஜாஸ்மி நடிச்சிருப்பாங்க.
1: திமிரு?
0: திமிரில் மீரா ஜாஸ்மி நடிச்சிருக்காங்களா? மீரா ஜாஸ்மின் ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பாரு. மீரா ஜாஸ்மின் வந்து ஒரு ஒரு சேட்டக்கார பொண்ணா நடிச்சிருப்பாங்க. சரி ஓகே சரி ஓகே, அடுத்த நேரத்தை கேட்கலாம். நன்றி அழைத்ததற்கு. பேசலாம் அடுத்த நேர். யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம், டவுன் கல்நேத்தர் நடராஜன்.
0: நடராஜன்,
2: அதாவது படம் வந்து சண்டக்கோழி.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார்.
2: படம் வந்து சண்டக்கோழி.
0: சண்டக்கோழி, ஆமா.
2: பாட்டு வந்து கேட்டா கொடுக்கிற சாமி இது.
0: ஆமா, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க போங்க.
2: ஆமா,
0: சூப்பர் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி
0: நன்றி. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க திரையறிவு நிகழ்ச்சி. நம்ம திரையறிவு நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு கேட்டுட்ருக்கிறோம் திருவிழா பாடல்கள் தான். கேள்விகளாக கேட்டுட்ருக்கிறோம். நம்ம திருவிழா பாடல்களில் இன்னும் நிறைய பாடல்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம அதே சண்டக்கோழி திரைப்படத்தில் தான் பாட்டு கேட்டு வர போகிறீங்க. சூப்பரான அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. கேட்டுட்டு வாங்க. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சமையான திருவிழா பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையறிவு நிகழ்ச்சி நேரமாயாச்சு, 3:12. தமிழ் சினிமாவில் திருவிழா பாடல்கள் தான் கேள்விகளை கேட்டுட்ருக்குறோம். பாடலோட இடையில் வரக்கூடிய வரிகளை கொடுத்து என்ன பாடல் என்ன படம் அப்படிங்கிறதும் கேட்டுட்ருக்குறோம். நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அடுத்த நேயர் யார், இங்கேருந்து பேச போகிறாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா? கட்டேரிப்பட்டியிலேருந்து விஜயாம்மா. உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாமா? ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

0: பாட்டு வரும்னு நினைச்சேன்.
1: அது எப்படி இந்த பாட்டு இல்லாம ஒரு பாட்டு எடுக்க முடியும் திருவிழா சபதமா? சூப்பரா கண்டுபிடிச்சிங்க விஜயா, வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி
1: நன்றிமா. சாமியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நேர் யார் பேச போறாங்க? 3:13 வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார், எங்கிருந்து?
2: நெல்லை மாவட்டம் திருச்செந்தூர்லேருந்து ஜெயக்குமார்.
1: ஜெயக்குமார் சார், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் ஜெயக்குமார் சார். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க மேடம்,
1: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா விஜயா? அடடா, என்ன படம்?
1: ஜெயம்
0: ஜெயம் திரைப்படத்துல இருந்து.

0: கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டு என்ன திரைப்படம்னு? அதே பாட்டுதான். திரைப்படம் என்ன அப்படின்னு கெஸ் பண்ண முடியல. நானே சொல்றேன், நாடோடிகள் திரைப்படம் தான் அது. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, முயற்சி பண்ணீங்க, நன்றி சார், நன்றி. நீங்கள் சாமியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பாட்டு கேட்டு வந்துடலாம். அதே பாட்டு தான் கேட்க போகிறோம். ஜெயம் திரைப்படத்துலேருந்து திப்பு, கௌரி, ராஜா, ரவி எல்லோரும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு தான் கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம் பாட்டு.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: ஏண்டா அழுகுற?
6: அவளை காணுமேடா.
5: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
6: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

0: கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆப்பிள்

0: கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம்.

0: நம்ம நலைப்பன் மலை 102.6 இன்னைக்கு திருவிழா பாடல்கள் தான் கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறோம். பேசலாம், அடுத்த நேயர் யாரு கரெக்டா பதில் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பு கட் ஆயிடுச்சு. பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? பாட்டு கேட்டுக்கிறீங்களா? புரியல. பேசிட்டு இருந்தீங்களா? சரி, ஓகே ஓகே, பாட்டு கொடுக்கலாமா? அதாவது திருவிழா பாடல்கள் தான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான பாட்டு வருது, அது என்ன பாட்டு என்ன படம் நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டு?
1: மதுரைக்கு போகாதடி மல்லிப்பூ கண்ணா வைப்போம்.
0: என்ன படம் இது?
1: படம் வந்து அழகிய தமிழ் மகன்.
0: சூப்பரா கண்டுபிடிச்சிங்க சுகன்யா, வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றிமா. 3:21 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம் அடுத்த நேயர். யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கமா, யார் பேசுறீங்கம்மா?
2: நான் செவந்திட்டு மகாலட்சுமி.
0: மகாலட்சுமி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
2: ஆ போடுங்க மேடம்.
0: ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க பாருங்க, கேளுங்க.
2: சரி மேடம்.
0: திருப்பாச்சி. ஓகே, என்ன பாட்டு?
2: கும்பிட போன தெய்வம்.
0: அடாடாச்சா, இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: ஆ மேடம்.
0: ஓகே மகாலட்சுமி, வாழ்த்துக்கள். நன்றி.
2: வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி. திருவிழா பாடல்கள்னு எல்லாருக்குமே ஒரு வைப் வந்துருக்குது. எல்லாருமே சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே, அதே வைபோட ஒரு பாட்டு கூட கேட்டதில்லை. நம்ம நேர்கள் பதில் கண்டுபிடிச்சி அதே பாட்டு தாங்க. அழகிய தமிழ் மகன் படத்தில் இருந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாமா?

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரமாயிடுச்சு, 3:29. இன்னைக்கு நாம திரையறிவி நிகழ்ச்சியில திருவிழா பாடல்கள் தான் கேள்விகளா கேட்டுட்டு இருந்தோம். எல்லா நேர்களும் சூப்பரா அட்டகாசமா பதில் சொன்னீங்க நேர்களே. அது என்னமோ தெரியல, திருவிழா பாடல்கள் அப்படின்ற உடனே பதில்கள் எல்லாம் அப்படி பறந்து வந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கப்பா லைன் கிடைக்கலப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பெரிய நன்றி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, அடுத்த ஒரு நிகழ்ச்சியில பேசலாம். நேர்களை ஒழித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய திரையறிவு நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்க இருக்கிறீங்க தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: उमंग
1: CIET प्रस्तुत करता है
0: उमंग उमंग उमंग उमंग
2: सभी श्रोताओं

மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தமிழக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணைப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலாஸ், சமர்வீர் நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அருமநேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கங்கள். நேர்களே, நேரம் மாலை 4:02 ஆயாச்சு. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க இது பொதிகை தும்பி. கலகலப்பான நம்ம விளையாட்டு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 0462256112 மற்றும் ஒரு 0462256112 இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சி பண்ணுங்க மகிழ்ச்சியா வந்துட்டோம். நான் உங்கள் மீரா மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: என்னடா
1: இவ்வளவு கடுமையா இருக்கு அப்படின்னு பார்க்கும் போதுதான் நம்ம நாளிதழ்கள்ல போட்டிருக்காங்க. நேற்றுக்கெல்லாம் 105 டிகிரி. ஆமா, வெப்பம் வந்து நெல்லையில நிலவி இருக்கு.
0: சரி,
1: இன்னைக்கு நம்ம மாநில செய்திகள் தமிழ் செய்தி இதுல எல்லாம் சொன்னாங்க கேட்டீங்களா? நெல்லை பகுதிகளில் வந்து 2 முதல் 4 டிகிரி வரை வெப்பநிலை உயர்வதற்கு வாய்ப்பு, கடுமையான வெப்பநிலை நிலவுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓஹோ அப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. இந்த காலநிலை மாற மாற அந்த இயற்கையை நாம வந்து கொஞ்சம் சிரமப்படுத்த
0: அது நம்மளை சிரமப்படுத்த
1: அப்படிங்கிற ஒரு நினைப்போட வந்து உட்கார்ந்துருந்தேன்.
0: சரி,
1: ஆனா இருந்தாலும் கூட நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சிக்கு தயாரா வந்த மாதிரி நேர்களும் தயாரா இருப்பாங்க.
0: ஆமா, தயாராயிட்டாங்க, இணைப்புல வந்துட்டு இருக்கிறாங்க. பேசிடுவோமா?
1: கண்டிப்பா பேசணும்.
0: ஆமா, அதுக்கு முன்னாடி நாம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவோம்.
1: எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானே.
0: ஆமா, இது வந்து ரொம்பவே ஃபன்னான கலகலப்பான விளையாட்டு நிகழ்ச்சி. இதுல நீங்க கலந்துக்கலாம். நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி உடனே லைனுக்கு வந்துருங்க. ரூல்ஸ் என்ன அப்படின்னா, டாஸ்க் வந்து ஒரு நேர் வராங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கணும், ஒரு டாஸ்க் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். யார் வின் பண்றோமோ அதை பொறுத்து மதிப்பெண்கள் இருக்கும். கால அவகாசம் அப்படிங்கிறது வெறும் 40 செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கும் எங்களுக்குமே.
1: கண்டிப்பா.
0: ஆமா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு கலந்துக்கணும் அப்படின்னு
1: நினைச்சீங்கன்னா
0: 0462256112 மற்றும் 0462256112 அப்படிங்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் நேயர் யாரு? வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். அன்பான
0: அம்பலவாணன் சார்.
2: நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க

0: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா, நம்ம நிகழ்ச்சி மாதிரி இருக்கேன். அழகா குளிக்கலாமா, தண்ணி ஃபுல்லா விழுந்துகிட்டு இருக்கு.
1: சரி, குட்டால அப்டேட் கொடுத்தாச்சு.
0: ஆமா ஆமா, அதாவது அப்டேட் சொல்லிடுறேன், தலையில விழ வேண்டிய தண்ணி தரையில விழுந்துகிட்டு இருக்கு.
1: அடடாடா சார், இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் இல்ல கூட்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
0: வெறிச்சு ஓடி இருக்கு.
2: என்ன என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
0: மக்கள் சனியார் லீவா இருந்தா வருவாங்க, இப்ப என்ன சீசன் முடிஞ்சிருக்கு,
2: அதனாலயோ
0: என்ன
2: கெட்டு போச்சு?
0: பாப்போம்.
2: மௌனமான நேரம், மௌனம் தான் பேசியதே. சரிதானா?
0: இன்னொரு பாட்டு இருக்கா?
2: இன்னொரு பாட்டா? மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே.
0: கரெக்ட்.
2: சரிதானா?
0: இன்னும் ஒரு பாட்டு நான் நினைச்சு பாட்டு வந்து, மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். அந்த பாட்டு
2: நல்ல பாட்டு. நானமே
0: ஒரு வார்த்தை பேச வேண்டும். கொடிமலை படத்துல பாட்டு
2: நல்ல சிறப்பு சிறப்பு.
0: நீ சொன்ன பாட்டு போறா இது கரெக்ட்.
2: சரிதான் இல்லையா?
0: ஆமா.
2: மதிப்பெண் நான் வச்சுக்கிட்டுமா?
0: மாறி
2: போச்சு. இருக்கட்டும். இப்போ ஆமா, இப்ப வந்து நான் கேக்கணும் அப்படித்தானே? சரி, என்ன கேள்வி கேட்கலாம? நம்ம படம் சம்பந்தப்பட்டு கேப்போமா இல்ல ஒரு வேற ஏதாவது கேப்போமா? சரி, ஒரு ஜோக் சொல்லுங்களேன்.
0: பையன் ஒரு வார்த்தை சொன்னா வாத்தியார் சிரிக்கல ஆனா பையன் திரும்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
2: குட்டி குரங்கா பெரிய குரங்கான்னு கேட்டானா?
0: எந்த குரங்கானாலும் சரி, ஏதோ குரங்கு.
2: தெரியல சார், தெரியல எனக்கு.
0: அதாவது குரங்கு உள்ள நுழைஞ்ச உடனே வாஜா சொன்னாரா, என்ன நீ அட்மிஷனா அப்படின்னாரா. அந்த பையன் வந்து, இல்ல சார் நீ அப்பாயின்மெண்ட்
2: அப்படின்னா. இப்பெல்லாம் பிள்ளைகள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காங்க இல்லையா?
1: மௌனமா பாட்டு பாடுங்க சொல்லி மூணு பாட்டை பாட வச்சு உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்து
2: அவரு ஒரு மார்க் வாங்கிட்டு போயிட்டாரு.
1: அவரு ஜோக்கின்னு சொல்லி அவரு ஒரு மார்க் வாங்கிட்டாரு.
2: இதே மாதிரிதான்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க.
1: என்ன சொல்லுவாங்க?
2: புதுசா கல்யாணம் ஆன கணவன் மனைவியும் குற்றாலத்துக்கு போயிருக்காங்க.
1: சரி,
2: அப்ப வந்து கணவன் வந்து மனைவிட்ட சொல்லியிருக்காரு, என்ன அங்கங்க போறோம் உங்க சொந்தக்காரங்களா நிக்காங்களே அப்படின்னு.
1: சரி,
2: உடனே மனைவி சாதுரியமா ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
1: என்ன சொன்னாங்க?
2: எல்லாம் சொந்தக்காரன் தான், அது என் மாமியாரு, அந்த மரக்கலையில தொங்கிட்டு இருக்காரு.

0: சொந்தக்காரங்களாக நிற்காங்களே அப்படின்னு.
1: சரி,
0: உடனே மனைவி சாதுரியமாக ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
1: என்ன சொன்னாங்க?
0: ஆமாம், எல்லாம் என் சொந்தக்காரன் தான். அது என் மாமியார், அந்த மரக்கலையில் தொங்கிட்டு இருக்காரு, அது வந்து என் மூத்த குழந்தனாரு. ஆமாம், இது என் நாத்தனாரு.
1: ஆமாம்
0: அப்படின்னு இருப்பாங்களாம்.
1: இந்த பதில் எதிர்பார்க்காம அவர் டக்குன்னு வார்த்தை விட்டுட்டாரு.
0: ஆமாம், ஏண்டா இந்த கேள்வியை கேட்டோம்னு நினச்சி வருத்தப்பட்டுருக்காரு.
1: நம்ம சொந்தம் தானே, அவங்க சொந்தங்கிறத மறந்துட்டாரு.
0: பார்த்தீங்களா, எப்படி இல்லாமோ நகைச்சுவை வருது இல்லையா?
1: ஆமாம், நகைச்சுவை அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து பிறக்குதுனே.
0: கண்டிப்பாக.
1: ஓகே, இப்போ ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டு வந்துட்டு நம்ம தொடர்ந்து நேர்கள்ட்ட பேச போகிறோம். கொடி வீரன் படத்துலேருந்து பாட்டு வருதே, மோகன் ராஜா அவங்களுடைய பாடல் வரிகளில் வந்தனா ஸ்ரீனிவாசன் ஜெகதீஷ் பாடியிருக்காங்க. என்ன ரகுநாதன் அவங்களுடைய இசையில நேர்களை பாடல் வருதே கேட்கலாம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் சரியா மாலை 4:15 ஆயாச்சு. புதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க.
2: அருவியில குளிக்கிறதுக்காக படை எடுத்து போவாங்க. ஆனா வந்து ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும்,
1: அதிகமா இருக்கும், குளிக்க முடியாது.
2: அடிச்சு லேசா பட்டும் படாமல் குளிச்சுட்டு வருவாங்க. இன்னைக்கு தண்ணீர் நல்லா விழுது, ஆனா குளிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு கேக்கும்போது நம்ம இப்ப போயிடுமா அப்படின்னு தோணுது.
1: ஆமா, ஒரு பிளான் பண்ணிருவோமா டக்குன்னு யோசிக்கும் போது மத்த ப்ரோக்ராம்லாம் மண்டைக்குல வந்து.
2: ஆமா, இருந்தாலுமா குற்றாலம்னாலே ஒரு குளியல்.
1: ஆமா,
2: அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம், அப்படித்தானே,
1: சூட ஒரு டீ.
2: ஆமா, அப்புறம் வந்து பஜ்ஜி,
1: மிளகா பஜ்ஜி,
2: இதெல்லாம் இதெல்லாம் மனசுக்குள்ள
1: சொல்லும் போதே இப்ப டீ குடிக்கணும் பஜ்ஜி சாப்பிடணும்.
2: இதுதான் இதுதான் வந்து அப்படி தூண்டி விடுது அப்படின்னு சொல்றது.
1: ஆமா ஆமா,
2: இப்ப இந்த மாதிரி நேர்களும் வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நிப்பாங்க.
1: ஆமா,
2: இருப்பாங்க.
1: பேசிருமே, வணக்கம் வணக்கம், பொதிகை தும்பி நிகழ்ச்சி இணைப்புல இருக்கீங்க?
2: ஹலோ.
1: ஓகே, பேச மாட்டாங்க போல.
2: ஐயோ,
1: வணக்கம்.
3: வணக்கம்
2: நல்லா இருக்கமா?
1: நல்லா. மகாலட்சுமி, உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, உங்களுக்கும் எனக்கும். சரி, என்ன நீங்க டாஸ்க் குடுக்கறீங்களா நான் குடுக்கட்டுமா?
3: நான் குடுக்கனே.
1: குடுங்க.
3: பாட்டு பாடுவேன், அது பாட்டு பாடு யாருன்னு மட்டும் சொல்லணும்.
1: ஆஹா, சரி பாடுங்க, கண்டுபிடிக்கிறேன். ஓகே பாடுங்க.
3: சார் சொல்லி கொடுத்துடக்கூடாது.
2: நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன்.
3: தண்ணிலே இருப்பதென்ன தண்ணிலமானே, காவியமும் ஓவியமும் தண்ணிலமானே, அந்த பாட பாடினது யாருன்னு
1: சொல்லணும். தண்ணிலே இருப்பதென்ன தண்ணிலமானே. ஏ, டிஎம்எஸ் கிடையாது.
2: அந்த பாட்டிலே பாட்டை பாடினவங்க பேர் வரும்.
1: அப்படியா?
2: நீங்க தானே போடுவீங்க?
1: நான் போடுவேன். இப்படி கேளுங்க கேள்வி. ஆஹா, எனக்கு இப்ப ஞாபகம் வரலையே. கண்ணிலே இருப்பது ஜமுனா ராணியா?
2: அந்த பாட்டுலே, அந்த பாட்டுலயே,
1: பாட்டுலயே வருமா?
2: பாடினவங்க பேர் வரும்.
1: அப்படியா? தெரியலே.
2: நேரமுக வெண்ணிலவில் கண்டி இளமானே, வண்டு வந்தது படியும் கண்டி இளமானே. அந்த பாட்டுலயே அவங்க பேர் வரும். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க
1: சொல்லுங்க சொல்லுங்க. ஓ,
2: கட்டுதற்கோ கண்ணி இளமா.

0: என்ன வரும்.
1: சூப்பர் சூப்பர் மகாலட்சுமி, சூப்பராக வந்து ஒரு மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்க. என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இப்போ நான் என்னோடய டாஸ்க் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஒரு கேள்வி தான் உங்களுக்கு, சரியா? எந்த காட்டிலையும் கிடைக்காத பூச்சி எது?
2: கண்ணம்பூச்சி.
1: சே, எப்படி இப்படி கண்டுபிடிச்சு
2: விட்டீங்க?
1: இது பழைய ஜோக் ஆயிருச்சா? சே, அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கேள்வி நான்
0: அதெல்லாம் கிடையாது,
1: அது அடுத்த நிகழ்ச்சியில். ஓகே, அப்போ மார்க் மகாலட்சுமி உங்களுக்கு தான், ரெண்டு மார்க் உங்களுக்கு தான்,
0: ரெண்டு மதிப்பெண் உங்களுக்கு தான்மா.
1: நன்றி நன்றி
0: நன்றி. மகிழ்ச்சி
1: என்னண்ணே, எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க?
0: அப்படி ஈஸியான கேள்வியா கேட்கணும்னு அர்த்தம் அதுக்கு.
1: ஆமா, ஈஸியா நேர்கள் பதில் சொல்லிட்டு கேட்டா படார்னு டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லி
0: முடிச்சிட்டாங்க. அதேதான் அதேதான்.
1: ஓகேண்ணே, நம்ம இப்போ பாட்டு கேட்டுட்டு வேகமா வந்துடலாம். கொம்பன் படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை பாடியிருக்காங்க வேல்முருகனும் மாளவிகாவும் பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில பாட்டு வருது, கேட்கலாம்.

0: நேரம் ஆயிடுச்சு 4:25 நிமிடம். பொதுகுத்தி நிகழ்ச்சி மகிழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பேச போற விளையாட போற நேயர் யாரு பேசலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம். மீனாட்சிபுரத்துல இருந்து யாழினி. ஓகே, விளையாடலாமா?
1: ஏமா, பாட்டு அப்படின்னு வரக்கூடிய ஒரு 5 பாட்டு. பாட்டுன்னு வார்த்தை வரணும், அப்படி ஒரு 5 பாட்டு.
0: 5 பாட்டு சரியா? உங்களுக்கு 40 செகண்ட்.
1: பாட்டு பாட்டு ஏதோ யோசிங்க, ஒன்னாவது சொல்லாமே.
0: அப்படியே வாயில பாட்டு பாட்டுன்னு முணுமுணுத்துட்டே இருங்க, ரெண்டு பாட்டு வந்துடும். தெரியலையே
1: என்ன,
0: நான் யோசிக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல.
1: ஐயா
0: இல்லையா, நீ
2: பழைய பாட்டு மட்டும் ஒன்னு
1: சார், நிறைய புது பாட்டுமே இருக்க.
2: பாட்டு
0: அப்படின்னு சொல்லும் போதே டைம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு.
2: பாடாத
1: பாட்டெல்லாம் பாட வந்தாய், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய். அப்படி வரும், அப்படி ஒரு பாட்டு இருக்கு. என்ன, இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது.
0: அதுல எங்க நான் பாட்டு வருது?
1: வருமா?
0: வருமா?
1: இது பின்னால வரும். ஒரு டெஸ்ட் தான், வண்ண வண்ண சொல்லெடுத்து வந்தது செந்தமிழ் பாட்டு.
0: பாட்டுக்கு பாட்டு
1: அப்புறம் வந்துடுச்சா? அப்ப நான் ஏதாவது தப்பா சொன்னா தானே சரியான பாட்டு வருது. அப்படி நிறைய பாட்டு இருக்கு சரியாமா?
0: அண்ணே,
1: நீங்க கேளுங்க
0: அண்ணே, உங்களுக்கு ஒரு மார்க்.
1: ஆமா, எனக்கு மார்க் அப்பயே போட்டாச்சே. அப்புறம்
0: இப்ப யாழ் நீ, நீங்க டாஸ்க் கொடுங்க.
1: கேளுங்கம்மா.
2: ஒரு ஊர்ல 24 சமைச்சுக்கிட்டே இருப்பாங்களா?
1: ஏன் அந்த ஊர்ல எல்லாரும் எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க,
0: அதானே,
1: அதனால சமைச்சுக்கிட்டே இருக்காங்க.
2: இல்ல,
1: அப்படியா? இல்லையா?
0: 24 சமைச்சுக்கிட்டே இருக்காங்களா?
2: ஆமா.
1: அது என்ன ஊரு?
0: 24 சாப்பிட்டாதான் சமைக்க முடியும்.
1: குக்கூரா இருக்குமாமா? குக்கரா?
0: குக்கூராமம்.
1: ஊருன்னா ஒரு பேர் வேண்டாமா?
0: இது வந்து
2: அடி
0: ஜோக்ல வச்சுக்கலாம்.
1: இது எப்படி
0: மார்க் எதிர்பார்க்க
1: முடியாது? பேர் இருக்கணுமா வேண்டாமா? கிராமம்னா எத்தனை கிராமம் இருக்கு? சரி பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல அருமையான கேள்விமா.
0: குக் கிராமம்.
1: ஆமா, குக்கு. நான் குக்கர் நினைச்சாதான் குக்கூர் அப்படின்னேன். எப்படி, அது உண்மை தானே?
0: ஆமா,
1: குக் கிராமம், குக் ஊர்.
0: குக் ஊர், 24 குக் பண்றாங்க,
1: அவ்வளவுதான்.
0: மூளையை நிறைய பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்படியே நம்ம ரெடி ஆகிட்டு ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? மத யானை கூட்டம் இந்த படத்துல தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் பாடி இருக்கிறாரு. என் ஆர் ரகுநாதனுடைய இசையில தான் பாடல் வருது, கேட்கலாம்.

இலை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் சரியா மாலை 4:33 ஆகிட்டு இருக்கு. நேர்களே, ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது புதிய தமிழ் நிகழ்ச்சி. இன்னைக்கு கலகலப்பா சூப்பரா ஃபன்னா விளையாடிட்டு இருக்கிறோம். நேர்கள் செமையா விளையாடிட்டு இருக்கிறீங்க. அடுத்து யாரு விளையாட வரப்போறாங்க, பேசலாமண்ணா?
1: ஆமாமா, பாக்கணும்ல.
0: வணக்கம். போட்டி உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி.
2: ஹலோ,
0: உங்களுக்கும் எனக்குமே போட்டி. யாரு சுல்தானிமா தானே பேசுறீங்க? சுல்தானிமா கேக்குதா?

0: ஓகே ஓகே ஓகே. சுல்தானியம்மா, நீங்க முதல்ல டாஸ்க் கொடுக்குறீங்களா நான் கொடுக்கட்டுமா?
1: யாராவது ஒரு ஆள் கொடுக்க வேண்டியது.
0: யாராவது ஒரு ஆள். சரி, நானே கொடுக்குறேன்.
1: கொடுங்க கொடுங்க, ஈஸியா கொடுங்க.
0: சரிங்களா? இப்போ வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு 1 2 3 சொல்லணும்.
1: 1 2 3.
0: ஆமா, 1 2 3 முடிச்சிட்டீங்களா? அப்படி இல்ல, எப்படி 1 2 3 சொல்லணும் அப்படின்னா, எப்படின்னா, ஒன்னு இங்கிலீஷ்ல சொன்னா அடுத்து என்ன தமிழ்ல சொல்லணும்,
1: தமிழ்ல ரெண்டு
0: அப்படி சொல்லணும், அடுத்து இங்கிலீஷ்ல 3. புரிஞ்சிருச்சா?
1: சொல்ல முடியாது, மெதுவா தான் சொல்ல முடியும்.
0: கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நீங்க சொல்லணும்.
1: அப்படியா? சரி.
0: ஆமா, சரிங்களா? ரெடியா?
1: ரெடி
0: ரெடி. ஓகே சொல்லுங்க.
1: 1 2 மூணு. ஃபோர் ஃபோர் என்ன சொல்லணும்? ஒன்னு தமிழ், ரெண்டு இங்கிலீஷ். அப்படி சொன்னா ஒன்னு டூ தமிழ்ல, ரெண்டு த்ரீ மூணு இங்கிலீஷ்ல, நாலு அஞ்சு நாலு தமிழ்.
0: அஞ்சு தமிழ் இங்கிலீஷ்ல சொல்ல வேணாம், நீங்க அப்படி கடகடன்னு சொல்லணும்.
1: ஆறு செவன் எட்டு
0: ஒரு வழிய முடிச்சிருக்கீங்க. போங்க, ஒரு வழிய குழப்பி எடுத்து வந்து ஆனா புடிச்சிருக்கீங்க. ஓகே சரிம்மா, ஒரு மார்க் உங்களுக்கு கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க என்ன டாஸ்க் எனக்கு வச்சிருக்கீங்க?
1: சாப்பாட்டில்
2: போட முடியாத சால்ட்.
0: நான் சொல்லட்டுமா?
1: ஈஸியா சொல்லிருக்கேன்.
2: அப்படி இல்ல, அது இல்ல,
0: அதுதானா?
2: அது இல்ல,
1: அதே
2: சம்மர் சால்ட்.
0: அத கூட சொல்லலாம்,
1: அத கூட சொல்லலாம், சம்மர் சால்ட்.
0: ஆனா சுல்தானியம்மா நினைச்சது அசால்ட்.
2: அப்படியா?
1: அசால்ட் நான் நினைச்சது அசால்ட்.
2: சரி ரைட்.
0: ஓகேமா, சூப்பர்மா, அட்டகாசமா எனக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கீங்க சுல்தானியம்மா. நன்றி. நன்றி நன்றி.
2: மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி.
0: அண்ணே, இப்படி நம்மள கேள்வி கேட்ட நிறைய மார்க் வாங்கிடலானே.
2: ஆனாலும் கூட சமையலுக்கு உதவாத சால்ட். ஆமா, உண்மையிலே சால்ட் இருந்தாலும் சமையலுக்கு உதவாது, ஏன்னா பண்ணா தானே உதவும். அப்படியே ஜார்ல இருந்தா எப்படி உதவும்?
0: ஓகே, அதெல்லாம் வேணாம், அந்த கிச்சன்ல கதையில
2: நமக்கு எதுக்கு.
0: இப்ப நம்ம பாட்டுக்கு போய் கேட்டுட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாட்டு வந்துருக்கு, மத கஜ ராஜா. இந்த படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாட்டு பாடியிருக்காங்க சின்ன பொண்ணு பிரபு பண்டாலா பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட அட்டகாசமான இசையில தான் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. நேரம் மாலை 4:42 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அண்ணே உங்க கூட விளையாடுறதுக்கு யார் வரப்போறாங்க?
1: நானும் அந்த யோசனையில தான் அப்படியே சம்பிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன்.
0: சம்பிச்சிருக்கீங்களா?
1: யாருக்கு, நமக்கா இல்ல அவருக்கான்னு தெரியலே.
0: பாத்துருவோமே நம்ம.
1: சரி ரைட்டு,
0: பேசிடுவோமே.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
2: விக்கால்பட்டில இருந்து ரேணுகா தேவி.
1: சரிம்மா, கேளு கேட்டுருமா?
2: கேளுங்க சார்.
1: ஆமா ஏமா, பஸ் காரு ரயில் வண்டி எது வந்தாலும் சரி, எப்படியாவது வர்ற மாதிரி ஒரு அஞ்சு பாட்டு நச்சுன்னு சொல்லுங்க.
0: வாகனங்களை வச்சு.
1: ஆமா,
0: அதையும் சேர்த்துக்கலாம்.
1: சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம்.
0: உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
1: ஓடி வருது ஒரே ரயில் எல்லாம் வருது.
0: அடுத்து மூணு. ரெண்டு பாட்டு சொல்லிருக்கீங்க. இன்னும் 25 செகண்ட் இருக்கு.
1: சூப்பர்.
0: மூணு. அடுத்து
1: ஆட்டோ வந்துட்டே.
0: ரெண்டே தான் போங்க, டைம் முடிஞ்சு போச்சு.
1: இல்ல நிறைய பாட்டு. ஆமா, மாட்டு மாட்டு வண்டி பாதையிலே. ஆமா ஆமா ஆமா ஆமா, மாட்டு வண்டி பாதையில கூட்டு வண்டி போகையிலே, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. ரயிலே ரயிலே நீயும் பெண் தானோ. மதிப்பெண் எனக்கு வச்சுக்கம்மா, அவங்களே சொல்லிட்டாங்க. அறையெல்லாம் கிடையாது.
0: முழுசா கொடுத்தாச்சு.
1: சரி, இப்ப நீங்க கேளுங்க எனக்கு.

0: கேள்வி.
1: சரி, நான் பாட்டு ஒன்று ஊடே படிக்க, நீங்க அந்த பாட்டு முதல்ல எவ்வளவு
0: சரி,
1: அடியும் சொல்லிடணும்.
0: முயற்சி பண்றேன்,
1: படத்தோட பேர் சொல்லிடுறேன்.
0: முயற்சி பண்றேன். படத்தோட பேர் வேற வேணுமா?
1: ஆமா,
0: சரி ரைட்டு,
1: பிடிச்ச படம்.
0: சரி முயற்சி பண்ணுவோமா, சொல்லுங்க.
1: தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் அது வெறும் சிலைதான்.
0: உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை.
2: சரி சரி, என்ன படம்
0: அது? அந்த சிவாஜி கணேசன் படமா தான் இருக்குமோ? அது சட்டன் வரமாட்டேங்க. சொல்லில் ஆமா, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி, உள்ளம் என்பது ஆமை. இந்த ஆனா ஆவண்ணா அந்த படம் தானமா அது?
1: ஆனா
0: படம் அதே படம்
1: தான்.
2: என்ன படம்னா?
0: ஏதோ பாஸ் சீரிஸ் படம். ஆனா அது என்ன, பால ஆரம்பிக்கும்.
2: வலை பாண்டியவா?
0: பாவண்ணா.
2: சொல்லிருங்க நீங்களே.
0: இந்த அன்று ஊமை பெண்ணல்லோ, இன்று பேசும் கண்ணல்லோ. தெரியலமா?
2: தெரியவினையா?
0: தெரியலமா? ரொம்ப நாள் ஆச்சுலாமா. இப்ப வந்து நம்ம வந்து அதுல தொடர்ந்து வந்து நம்ம ஒரு இல்ல, இப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து நம்ம ஒரு தொடர்புல இல்லாததுனால சட்டன் கண்டுபிடிக்க
1: முடியாது.
0: அது நமக்கு தெரிஞ்ச பாட்டு. அப்ப மதிப்பெண் வந்து இதுல வேணா அரை அரை வச்சுக்கிடுவோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.
2: நன்றி நன்றி.
0: அது வந்துமா
2: சொல்லுங்க.
0: நான் இந்த கேள்விக்கு அரை அரை வச்சுக்கணுமான்னு
2: கேக்குறேன்.
0: சரி இருக்கட்டுமே,
2: பரவாயில்லனே. இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தோம், மைனா படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை பாடியிருக்காங்க சோலார் சாய், கல்பனா இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. டி இமானுடைய இசையில தான் மைனா திரைப்படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நீங்கள் ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க. புதிய துமி நிகழ்ச்சி நேரமாயாச்சு. மாலை 4:51. நேர்களின் நினைவருக்கு நேர்களை இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் இந்த தலைப்பில் தான் நேர்முகத்தில் பங்கேற்று நமக்கு ஆலோசனை வழங்க இருக்கிறாங்க சித்த மருத்துவர் மதன் அவர்கள். தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் இந்த தலைப்பில் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதை கால் பண்ணுங்க 0462256132 மற்றும் முறையின் 0462256132. ஓகே, நம்ம புதையதுமி நிகழ்ச்சியில பேசிடுமா?
1: கண்டிப்பா பேசலாமா.
0: நிகழ்ச்சியில நிறைவான நேயர் வணக்கம். புதிய வானம் தானே,
2: மழை போலீசீரது
0: மாணிக்காசன் சார், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி இப்ப. ஆமா, நீங்க டாஸ்க் நீங்க குடுக்கறீங்களா நான் குடுக்கட்டுமா? ஏதோ ஒண்ணும் செய்யுங்க, ஏதோ ஒண்ணு அப்படின்றீங்க. சரி, நம்ம வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாடலாம் சரிங்களா?
2: சரிமா,
0: மாத்தி யோசி தான் விளையாட போறோம்.
2: எத்தனை சைக்கிள் போகுது?
0: கார் போகுது. எங்க போகுது?
2: மரம் அசைவு காத்துல.
0: என்ன மரம் சார்? புளி மரமா?
2: குருவி பறக்கு.
0: குருவி பறக்குதா? எங்க, எந்த திசையை நோக்கி பறந்துட்டு இருக்கு?
2: என்ன
0: மேய்து?
2: கரடி காட்டுக்குள்ள போகுது.
0: கரடியா?
2: மீன் துள்ளுது.
0: அப்படியே, என்ன மீன் சார்? கெண்ட மீனா? அத்தாடி ரொம்ப தெளிவாலாம் இருக்கீங்க. எப்படி சார் இப்படி? அதானே, நாங்க முன்னாடி விளையாடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கோம், எங்ககிட்டயே விளையாட்டா அப்படின்றாங்க. சூப்பர் சார். சரி சூப்பர். மாணிக்கவாசன் சார், இப்ப நீங்க என்ன டாஸ்க் என்ன கொடுக்க போறீங்க?
2: உலக ஒலி வாங்கி ரெண்டு, ஒலி பரப்பு ஒண்ணு.
0: ஒளி வாங்கி ரெண்டு, ஒளி பரப்புற

0: இது ஒண்ணா?
1: ஒண்ணு. ஆமா.
0: காது வாயா?
1: அதேதான்.
0: ஆஹா, ரெண்டு ஒளி வாங்கிக்கிறது ரெண்டு காது, ஒளிபரப்புறது வாய்.
1: வாய். ஆமா.
0: சரி, ரொம்ப ஈஸியான கேள்வியை கேட்டீங்க, ஒரு மார்க்கும் கொடுத்துட்டீங்க. நன்றி மாணிக்க வாசகம் சார்.
1: நன்றி.
0: கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கு வந்து என்ன பண்றது உங்களுக்கு?
2: இல்ல, அது போட்டி போட்டி உங்க ரெண்டு பேருக்கும் தான். நான் உள்ள வந்தோம்னா அது வேற மாதிரி போயிடும். பாரு,
1: நல்லா இருக்கும்.
2: ஆமா, என்ன
0: பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா?
1: மனசுக்கு நல்லா இருக்கும்.
2: பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க விளையாண்டு ஜெயிச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. 4:55 நிமிடம் ஆயிடுச்சானே.
2: அதாவதுமா, இப்ப வந்து நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன்னு வையேன், அது நிலைமை வேற மாதிரி போயிருக்கும்.
0: வேற மாதிரி போயிருக்குமா?
2: ஆமா ஆமா.
0: சரி,
2: ஏன்னா அவருக்கு அவரு பேச பேச்சுக்கு அவர்கிட்ட நீ பேசின பத்தியா, அதுக்கே உனக்கு இன்னைக்கு 10 மார்க் கொடுக்கலாம்.
0: அப்படியா?
2: ஆமா ஆமா.
0: சரி, அப்ப நான் இன்னைக்கு வின்னர் நினைக்கிறேன். 10 மார்க் கொடுத்துருங்க எனக்கு,
2: மொத்தமாவே கொடுக்கலாம்.
0: ஓகேண்ணே, நமக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு. 4:55 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய போறோம். படிக்காதன் படத்துல இருந்து சூப்பரான பாட்டு தான் கேட்க போறோம். பாவிஜியோட பாடல் வரிகள்ல மாலதி லட்சுமணன், உதித் நாராயணன் பாடியிருக்காங்க. மணி சர்மாவோட இசையில தான் பாட்டு கேட்க போறோம். இன்னைக்கு புதிய தூமி நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அட்டகாசமா விளையாடி மதிப்பெண்களை வாங்கிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். லைன் எங்கம்மா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு காலப்படாதீங்க, இன்னொரு நேரில் நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவு செய்யறோம். நானுங்கள் மீரா மற்றும்
2: எல் சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சியில் வந்துட்டு இருக்கு நேர்களை படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 5 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவைக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலஸ், சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள் நேர்களே. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. இது ஆலோசனை நேரம். நேர்களே, ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் நிறைய விதவிதமான ஆலோசனைகள், பயனுள்ள ஆலோசனைகள் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்ருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு

0: நம்ம ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நம்ம நிலையத்திற்கு வந்து நேர்முகத்தில் பங்கேற்று நமக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக நம் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க சித்த மருத்துவர் மதன் அவர்கள். தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும், இதை பற்றி நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு 0462-256-1133. ஓகே நேர்களே, இன்னைக்கு ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர்
1: வணக்கம்.
0: வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் நிலையத்திற்கு வந்து எங்கள் நேர்களுக்காக ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக.
1: நிச்சயமாக நேர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
0: ஓகே டாக்டர், இப்போ நம்ம எவ்வளோதான் வந்து நம்ம ஒரு ஃபாஸ்டான ஒரு யுகத்தில் இருந்தாலும் கூட நம்மளே கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற வரும்போது முதல்ல ஞாபகம் வருது இந்த முகம் நல்லா இருக்கணும், பர்சனாலிட்டி இருக்கணும், நல்லா இருக்கணும்.
1: ஃபேஸ் இஸ் ஆஃப் இன்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றோம் இல்லையா,
0: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ட்டு. நம்ம உடல் முழுக்கவே நம்ம தோல் இருக்கு இருந்தாலும் கூட நம்ம எடுத்தோடனே நம்ம முகத்தை வந்து அழகா வச்சுக்கணும், இந்த ஸ்கின்னை பராமரிக்கணும் அப்படிலாம் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு ஆசை வந்து இருக்கும். ஆனால் தோல் அப்படிங்கிறது நம்ம மனித உடம்புல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம நேயர்களுக்காக தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் அதில் என்ன தீர்வுகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறீங்க. முதல்ல நேயர்களுக்காக தோளுடைய மனிதனுடைய தோல் அமைப்பு எப்படி இருக்கு, அந்த தோளுடைய பணிகள் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா.
1: நிச்சயமா மேம், நிச்சயமா. தோல் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு சார்ந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு உறுப்பு தான். இப்போ எப்படி கிட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில எரித்ரோபயாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு சத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை மேம்படுத்தக்கூடிய தன்மையும் உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையும் இருப்பது போல தோலுக்கும் அந்த ஒரு தன்மை 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு தோலுக்கு கீழே ஒரு நீர்த்துவமான ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கும். அது சூரிய ஒளியில் பட்ட உடனே அது கோலி கால்சிஃபரால் விட்டமின் D3 ஃபார்ம் ஆகும். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அதில் பட்ட உடனே அந்த மாதிரி தோலுக்கும் உற்பத்தி திறன் இருக்குது. அதே மாதிரி உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வேர்வை மூலமாக நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால தோலை வந்து பார்த்திங்கன்னா உறுப்புன்னு சொல்கிறாங்க. மனித உடலில் பெரிய உறுப்பு தோல் தான். ஆமாம், அதுவும் மிகவும் நீளமான உறுப்பு. அதனால தான் நோய்கள் வந்தாலும் நமக்கு வந்து தோலில் வந்ததுன்னா உடனே தெரிஞ்சு போகும். ஆமாம், ஏன்னா எங்கே முகத்தில் இருந்தாலும் சரி, கையில் இருந்தாலும் சரி, உதிங்காலில் இருந்தாலும் சரி, அது காலாணி இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு தோல் நோய் தான். அது செகண்ட் லேயர் அப்படிங்கிற ஸ்ட்ரேட்டம் கார்னியா அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து ஸ்கின்னில் திக்கனிங் ஆகிறதுக்கு பேர் தான் காலாணிங்கிறது. இப்படி தோலில் வந்து பல வகையான நோய்களும் வரும். அது ரொம்ப பெரிய உறுப்பு ங்கிறதுனால அதை வெளியில் உள்ள நோய்களினுடைய குறியீடும் தோல் நோயாக வெளியில் தெரியும். வேற ஒரு நோய் உள்ளே இருக்குது, அது சார்ந்து தோலில் சில குறிகுணங்கள் காட்டும். அதை சார்ந்து அதை நம்ம இந்த பிரச்சனை வந்ததுன்னா உள்ள இந்த உறுப்புகளுடைய சேதங்கள் இல்லைன்னா வேற ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு அறிந்துக்கிறதுக்கும் உதவும். அது ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாகவும் தோல் வந்து செயல்படுது. வெளியிலேருந்து வரக்கூடிய சுற்றுப்புழல்லேருந்து வரக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நுண்கிருமிகள், தூசிகள் போன்றவை உடலில் வந்து நமக்கு பட்டு நோய் நொடிகள் வராமல் பாதுகாக்கிறது மட்டுமில்லாமல் உடம்பில் உள்ள தட்ப வெப்பத்தையும் அது பாதுகாக்குது. இப்படி தோலுக்கு எண்ணற்ற பயன்கள் உண்டு. இது போக காய்ச்சல் வந்ததுன்னு வைங்களேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது, இந்த ஃபேர் அண்ட் ஹீட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தெர்மல் டாக்டர்ஸ் போனோடனே டெம்பரேச்சர் பார்ப்பாங்க, 98.4 இருக்குது அப்படின்னா காய்ச்சல் இல்லை, அதுக்கு மேலே இருந்ததுன்னா காய்ச்சல் இருக்குது. இப்போ 100 வரைக்கும் காய்ச்சல் இருக்குதுன்னா இப்போ ஒரு பேராசிட்டமாலோ காய்ச்சல் மாத்திரையோ நிலவேம்பு கஷாயமோ விஷக்குடி நீரோ ஏதாவது குடித்தோன்னா உடனே உடம்பில் வேர்த்து வடியும். அது உடனே டெம்பரேச்சர் நார்மலுக்கு வந்துடும். இந்த 100 மேலே இருக்கும்போது உடலில் வேர்வை வெளியே வந்த உடனே அந்த டெம்பரேச்சர் நார்மலுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து தோல் வந்து கழிவுகளை வெளியேற்றி இந்த பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அதை வெளியேற்றி சமநிலைப்படுத்தலைன்னா உள்ளே உள்ள உறுப்புகள் அங்கே சேதமுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் வரும். சில பேருக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வரலாம். அப்போ அதை பாதிப்பு அடையாமல் செய்வதற்கும் இந்த மாதிரி தெர்மோஸ்டாட்டிக் ஆக்ஷனும் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து 100 மேலே இருக்குன்னா அடிக்கடி மாத்திரைகள் வழங்க வேண்டாம், அது ஹாட் வாட்டரில் வந்து டவல் பாத் முக்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தோலில் வெளிப்பிரயோகமாக நம்ம வந்து அந்த டவலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கி தொடச்சி எடுக்கும்போது அந்த ஈரத்தன்மை அந்த தோல் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது அதே மாதிரி அக்கில்

0: உள்ள தொடை இடுக்குள்ள இந்த இடத்துலலாம் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். அந்த இடத்துலையும் துடைக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி டெம்பரேச்சர் அங்கே குறையும். இது மூலமாக நமக்கு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்படி தோல் வந்து ரொம்ப இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஆசிட் பேஸும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணும். சில பேருக்கு தோலில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு படிஞ்ச வேர்வையெல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு உடம்புல தண்ணி சத்து குறைவாக இருக்குது, தண்ணி நீர் சரியாக குடிக்கல அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஒரு இயற்கை கொடுத்த வரம்னே நமக்கு சொல்லலாம் தோலை பொறுத்தவரையில.
1: சொன்ன மாதிரி நம்ம உடம்புல பெரிய ஒரு உறுப்பு அப்படின்னா நம்ம தோலை சொல்லலாம். நம்ம நேர்கள் வந்து பேசுகிறதுக்கு இனிப்பில் வந்துட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சுமுத்து.
1: பேச்சுமுத்து சார், நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் கிட்ட பேசுங்க.
2: ரெண்டு கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேங்க மேடம்.
1: பேசுங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
2: சார். வணக்கம் சார். இப்ப வந்து ஸ்கின் அலர்ஜி

0: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க? இங்கிருந்து
0: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
1: பேச்சுமுத்து சார், நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் கிட்ட பேசுங்க.
2: தீர்மானிக்கிறது சார் இப்போ இந்த நோய் உடனே? இது வந்து ஒரு அற்புதமான கேள்வி. அட்ரிகேரியா அப்படின்னா இப்போ நேயர்களுக்கும் புரியற மாதிரி நம்ம அதை ஃபுல்லா விளக்கம் சொல்லிடுமா? நீங்க கேளுங்க. அட்ரிகேரியா அப்படின்னு சொன்னா காணாக்கடி, விஷக்கடி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. பொதுவா தடிப்பு தடிப்பாக சாட்டை சாட்டையாக வந்து பார்த்திங்கன்னா தோலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த தடிப்பை தான் நம்ம அட்ரிகேரியல் ரேஷஸ், ஹியூஸ் ஃப்ளூ அப்படின்லாம் சொல்லுவோம். இது சில பேருக்கு காணாக்கடி, விஷக்கடி ஏதாவது கடித்த பிறகு வரலாம். ஆனால் அதுக்கு பிறகு உணவு பழக்கங்கள் மூலமாகவும் இது கூடுறதுக்கு, அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேர் புரோட்டீன் சார்ந்த உணவுகள், இப்போ வந்து கத்திரிக்காய், வாழைக்காய், கருவாடு சாப்பிட்டா இந்த அட்ரிகேரியா உள்ள நோய்கள் உள்ளவங்களுக்கு இந்த கத்திரிக்காய், வாழைக்காய், கருவாடு சுத்தமாக ஒத்துக்கிடாது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 100 பேர்னா 100 பேருக்கும் இதை கொடுத்தோம்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த காணாக்கடி, விஷக்கடி அதிகமாக வரும். இந்த ஒருத்தருக்கு வந்து அட்ரிகேரியா இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலன்னா, சில பேருக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தோலில் சாட்டை சாட்டையாக படியும். சில பேருக்கு சில உணவுகள் எடுத்த உடனே அதிகரிக்கிறத காணலாம். இந்த தோலில் கைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கோடு மாதிரி பெண்ணோடைய பிளெண்டான ஒரு பகுதியை வச்சு, இல்லைன்னா நம்ம கீச்செயினில் மழுங்கி இருக்கிற பகுதியை வச்சு கோடு மாதிரி போட்டோம்னா அந்த இடம் தடிப்பு உண்டாகும். அதுக்கு பேர் டெர்மோகிராஃப் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது தோலில் வரையக்கூடிய கிராஃப் மாதிரி ஒரு படம். அது வந்து ஒரு 3 கோடோ 4 கோடோ போட்டோம்னா அந்த கோடு போட்ட வடிவிலே வந்து பார்த்திங்கன்னா தடிப்பு உண்டாகும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து உள்ள நோயாளிகளுக்கு வந்து இவங்களுக்கு அட்ரிகேரியா பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது எத்தனை வருஷமாக இருக்குது, இது அவங்களுக்கு எப்படி வந்தது, அவங்க உணவு முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நோயோடைய கால அளவு, தீர்வு அளவு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் கேட்டதுக்காக இதை சொல்கிறேன். எவ்வளோ நாளில் தீர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் இருக்கலாம். இவங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து இந்த புரோட்டீன் டயட்ஸை ஃபுல்லாக இவங்க கொஞ்சம் குறைக்கணும். பொதுவாக முட்டை, அடுத்தது நான்வெஜ்ஜில் மட்டன், சிக்கன், மீன் இதெல்லாம் சாப்பிட்டா வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணணும். சில பேருக்கு சில வகையான மீன் ஒத்துக்கிடும், சில வகையான மீன் ஒத்துக்கிடாது. சில பேருக்கு முட்டை ஒத்துக்கிடும், சிக்கன் ஒத்துக்கிடாது. சில பேருக்கு மட்டன் ஒத்துக்கிடும். அப்படி அவங்களுக்கு சாப்பிட்டு 3 மணி நேரத்துக்குள்ளே ரேஷஸ் வருதுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த முறையும் இது போன்று சாப்பிடும்போது அவங்களுக்கு இதே மாதிரி ரேஷஸ் வருதுன்னா அதை நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த உணவு ஒத்துக்கிடலைன்னு அர்த்தம். இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை 2 தடவை அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி திருப்பி அதில் ரேஷஸ் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இந்த உணவுகளையும் எடுத்துகிட்டு நம்ம மருத்துவம் எடுக்கும்போது காலதாமதமாகும் இந்த நோய் சரியாவதற்கு. இந்த அதுபோக வெஜிடபிள் ஃபுட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் நம்ம பிரித்தோம்னா வெஜிடேரியன் ஃபுட்டுலேயும் நிறைய இந்த நோய்களை உண்டு வந்ததற்கு வாய்ப்பு இருக்குது. கம்பு, வரகு, சோளம், கோதுமை, மைதா, தெனை, கேப்பை இது சாப்பிட்டு 3 மணி நேரத்துக்கு உள்ள இந்த மாதிரி ஊறல் வந்ததுன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கரப்பான் பண்டங்களும் இந்த தோல் நோயை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை குறைக்கணும். குப்பமேனி, சிவனார் வேம்பு போன்ற மருந்துகள் நாம் தொடர்ந்து வந்து பத்திய முறையில் எடுக்கும்போது இந்த அட்ரிகேரியல் ரேஷஸ் வந்து நன்றாக அங்கே குணமாகும், படிப்படியாக குணமாகும். இரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறது பொதுவாக இரும்பு சத்தோடைய ஆயுட்காலம் 90 to 120 நாள்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம அந்த இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கே 90 to 120 நாள் ஆகும். இதை தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது இந்த ரத்தம் நன்றாக சுத்திகரிக்கும், இந்த அட்ரிகேரியல் ரேஷஸும் தீரும். இது தீராத நோய் கிடையாது, கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள்னாலும் மருந்துகளாலும் கண்டிப்பாக தீரும். அடுத்தது ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டிங்க, பல் வந்து பார்த்திங்கன்னா சொத்தைப்பல்னால தோல் நோய் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. சொத்தைப்பல்னால பல் வலி இருக்கிறதுனால முகத்தில் வந்து வீக்கம்

0: காணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உள்ளே வந்து கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாயில் நாக்கில் படியும் போது அது வெளியில் தோல்லையும் நமக்கு பிரதிபலிக்குமே தவிர அந்த சொத்தை பல்லுனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தோலில் வந்து ஒரு தோல் நோய் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்து அது வந்து முகத்தில் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
1: நன்றிங்க சார்.
2: நன்றி வைத்தியம் பேசுவோம் சார். நன்றி டாக்டர், ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அந்த இந்த பாதிப்பை வந்தால் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக நேர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறேன். நேர்களே ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கிறீங்க. நேரமாயாச்சு மாலை 5:15. தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். நம்ம நேர்முகத்தில் பங்கேற்று ஆலோசனை வழங்கிட்டுருக்கிறாங்க சித்த மருத்துவர் மதன் அவர்கள்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரமாலை 5:16 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியோட. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பற்றி நேர்முகத்தில் பங்கேற்று ஆலோசனை கொடுத்துட்ருக்கிறாங்க சித்த மருத்துவர் மதன் அவர்கள். டாக்டர், நம்ம தொடர்ந்து நிறைய கேள்விகள் வெயிட்டிங்கில் இருக்கு, ஆனால் நேர்களும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. பேசுகிறோமா?
0: நிச்சயமா.
2: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
5: அதாவது முதல்ல வந்து இந்த வேர்வை இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா.
5: இந்த வேர்வை வந்து சிலருக்கு வந்து ரொம்ப அதாவது வித்தியாசமான ஒரு வாடை இருக்கு, அதனால அவங்க வந்து பெர்ஃபியூம் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அது எப்படி என்ன காரணம் அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அது ஒண்ணு. வேற அடுத்தாப்புல வந்து இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, வெண்புள்ளி?
0: ஆமா ஆமா, விட்டிலிகோ.
5: அது இதான் இப்போதைக்கு சஜன சிலர்லாம், என்னுடைய ஒரு நண்பர் எல்லாம் ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தார்.
0: ஓகே ஓகே.
5: என் வயசுல உள்ள 67, அவர் கடைசி வரைக்கும் சரியே ஆகல. இப்போ அது சரியாக கூடியது, அந்த வெண்புள்ளி சரியாகுமா? அந்த இதுக்கு ரெண்டுக்கும் எனக்கு சொல்லுங்க சார்.
0: நிச்சயமா சார், நீங்க தொடர்ந்து கேளுங்க, நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலா முதல் கேள்வி வேர்வை துர்நாற்றம் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. பொதுவா வந்து வேர்வை அப்படிங்கிறது ஒரு கழிவு, கண்டிப்பாக கழிவுகள் நாற்றம் அடிக்க தானே செய்யும், அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது இல்லையா? அதனால் வேர்வையில் கண்டிப்பாக ஒரு ஸ்மெல் வந்து அன்வான்ட் அன்பிளசன்ட் ஸ்மெல் இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஒரு அளவுக்குள்ளே இருக்கும். பொதுவாக அந்த அளவுக்கு மீறி நமக்கு இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும். இது பொதுவாக இந்த டீனேஜில் இருக்காங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செபேஷியஸ் கிளாண்டு அந்த டைமில் உள்ள ஹார்மோன் செக்ரீஷனால் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஆண் தன்மையான ஹார்மோன் பெண் தன்மையான ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சுரக்கும் போது இந்த வேர்வையிலுடைய ஸ்மெல்லும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது போக நாம் எடுத்துக்கூடக்கூடிய உணவை பொறுத்து நம்முடைய வேர்வை அங்கே மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேர்வை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் நமக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னாலும் அந்த வேர்வையில் அது கழியும் போது உங்களுக்கு ஸ்மெல் கொஞ்சம் வந்து வேறுபாடு அங்கே ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது போக உள்ளுறுப்புகளில் ஏதாவது கல்லீரலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அந்த வேர்வையில் கொஞ்சம் ஸ்மெல் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்மெல் அதிகரிக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்னலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சவுக்கார கட்டிகள் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறது, இல்லைன்னா நலங்குமா போட்டு நம்ம குளிக்கிறது, அடுத்தது சீகக்காய் போட்டு குளிக்கிறது, அரப்புத்தூள் போட்டு குளிக்கிறது, இந்த மாதிரி நம்ம குளித்து தொடர்ந்து அதுக்கு பிறகும் பிரச்சனை வந்ததுன்னா உள்ள ஏதாவது உறுப்புகள் பாதிப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். டீனேஜர்ஸ்க்கு இது வர்றது காமன். இது வந்து அவங்களுடைய ஹார்மோனல் பிரச்சனை ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுனால வரும். இந்த செபேஷியஸ் கிளாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசுபிசுப்பான தன்மை அதிகமாக வெளியேறுவதனாலே வரும். இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது ரெண்டாவது கேள்வி கேட்டிங்க, வெண்படை. இது விட்டிலி

0: ஓ அப்படின்னு சொல்லுவோம், அல்லது லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லுவோம். இது தோலில் உள்ள நிறமிகள், மெலனின் அப்படிங்கிற நிறமிகள் குறைபாடுனால வரும். இந்த நிறமிகள் எப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சுரக்கும் அப்படின்னா, நைட்டு தூங்கினா நல்லா சுரக்குங்கிறாங்க, காலையில் தூங்கினா சுரக்காது. நைட்டு டைமில் நம்ம தூங்கும்போது இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது மெலனினாக ஃபார்ம் ஆகி இந்த தோலுக்கு நிறமிகளை கொடுக்கும். அதனால் டீப்பாக நைட்டு தூங்கணும். சில பேருக்கு நைட் டியூட்டி இருக்குது, என்னால் தூங்க முடியல, நைட்டு தூக்கமே வரல, காலையில் தான் தூங்குகிறேன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுற்றுப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம தூங்கும்போது இந்த மெலனின் சுரக்கும். இதற்கு மாறாக செய்யும்போது இந்த மெலனின் சுரப்பிகள் கம்மியாகும். சில பேருக்கு பரம்பரையாக தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாருக்காவது இருந்தது, அதை தொடர்ந்து வந்திருக்கலாம். இதனால் ஒன்றும் வேற எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வெளியில் போகும்போது அசிங்கமாக இருக்கும், நம்ம பக்கத்தில் யார் பக்கத்துலயாவது நிற்கும் போது அசிங்கமாக இருக்கும். அந்த தோல் வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு ஒட்டுவார் ஒட்டி கிடையாது, ஒருத்தர்கிட்டருந்து என ஒருத்தருக்கு பரவுவதும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் நம்ம போகும்போது நமக்கு அந்த மெலனின் குறைபாடு இருந்ததுன்னா டைரெக்டாக சூரிய ஒளி படும்போது கொஞ்சம் காந்தல் எரிச்சல் மற்றவங்களோட நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இதுக்கு கார்போக அரிசி அப்படின்னு சொல்லி ஒரு சூரணம் வந்து சித்த மருத்துவத்திலே வழங்கப்படுது. இந்த கார்போக அரிசியை வந்து பார்த்திங்கன்னா எலும்பிச்சைப்பழ சாறில் ஊற வைக்கணும். அதை ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 21 நாளுக்கு பிறகு அதை அரைச்சி எடுத்து அதை வந்து ஒரு 500 கிராம் வரைக்கும் நம்ம 500 மில்லிகிராம் வரைக்கும் காலையிலையும் நைட்டும் நம்ம உட்கொள்ளும் போது இந்த மெலனின் வந்து இயற்கையாக சுரக்கும். இரும்பு சத்து குறைபாடு இருந்ததுன்னா இரும்பு சத்து குறைபாடையும் அங்கே நிவர்த்தி பண்ணும்போது தான் இந்த மெலனின் சுரக்கும். அதனால் கொஞ்சம் பேரிச்சம்பழம், செவ்வாழைப்பழம், சோப்பு கொய்யாப்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், சுகர் பேஷண்ட்னா கீரை வகைகள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மெலனின் கொக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த இரும்பு சத்தையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கடுத்தது சில தைலங்கள், கார்போகரிசி சேர்ந்த தைலங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம அந்த உடம்பில் போட்டுட்டு வெயிலில் கொஞ்சம் நிற்கணும். அதை நிற்க நிற்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளி அந்த தோலில் அந்த தைலத்துக்கு மேலே படும்போது உங்களுக்கு அந்த தோல் நிறங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆனால் விட்டிலிகோவை பொறுத்தவரையில் ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப ஸ்லோவாக தான் குறையும், ஃபாஸ்ட்டாக குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நவீன கண்டுபிடிப்புகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா தோலுக்கு மேலே சில மேற்பூச்சிகள் போடும்போது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த நிறம் வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி காட்டுது, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வருது. சில இதை இப்போ இந்த மாதிரி க்ரீம்களை நம்ம தொடர்ந்து போட போட கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கண்டிப்பாக குறைக்கலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி
2: நன்றி நன்றி சார். நன்றி. நேரலை நேரம் மலை 5:22 ஆயிற்றுக்கு. தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்முகத்தில் பங்கேற்று நமக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க சித்த மருத்துவர் மதன் அவர்கள். டாக்டர், நம்ம பேசலாமா அடுத்த நேர்கிட்ட?
0: நிச்சயமா
2: பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: பரமசிவானந்தம் சார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார்.
3: இனிய மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம்.
3: அதாவது பொதுவாகவே நம்ம வந்து தோல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நல்லா இருக்கணும்னா அதற்கான எதுவும் நம்ம சாதாரண ஆயில்கள் நம்ம அப்ளை பண்ணோம், அந்த எண்ணெய்கள் எந்த மாதிரி எண்ணெய்கள் நம்ம தோலுக்கு அப்ளை பண்ணலாம், இது ஒரு கேள்வி.
0: ஓகே.
3: அடுத்தால ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த காது இந்த மூக்கு சைடுல பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா வருது.
0: காது மூக்கு பக்கத்துல கருப்பு கருப்பா வருதா? எத்தனை வயசுல உள்ளவங்களுக்கு வருது
3: அது? இந்த 18-19 வயசுல உள்ள. இது பாத்தீங்கன்னா இந்த சட்டை பையன் கலதி போட்டோம்னா மித்த சட்டையில தெரிய மாட்டேங்குது, அந்த வெள்ள சட்டைனா அந்த கக்கத்துக்கிட்ட மஞ்சளா இருக்கு.
0: அது நான் சொன்னேன் இல்லையா, டீனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து ஆண் தன்மையான ஹார்மோன் ஆண்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு பெண் தன்மையான ஹார்மோன் வந்து சுரக்கும் போது இந்த மாதிரி மஞ்சள் கலர் வேர்வை வருவது இயல்பு. அது படிப்படியாக ஒரு 20-22 மேலே நார்மல் ஆயிரும். அது இயற்கை. அது அதுக்கு கற்றாழை நாற்றம் அப்படின்னே பேர் உண்டு. அது வந்து கற்றாழை ஒரு அற்புதமான மருந்து. இயற்கை கொடுத்த கொடை வந்து கற்றாழை. அது ஒரு ப்ரீஷியஸ் ஹெர்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி நம்ம தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி அதுவும் ஒரு ப்ரீஷியஸாக கொண்டாடப்படக்கூடிய ஹெர்பல். ஆனால் நம்ம பெருசாக அதை நம்ம காலுக்கு அடியில் கிடைக்குது, நிறைய கிடைக்குது, அது ரேரான பிளான்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்ம பெருசாக பயன்படுத்துறதில்ல. கற்றாழை அனைத்து தோல் நோய்களுக்கும் ஒரு அற்புதமான மருந்து. அது வந்து பார்த்திங்கன்னா பைல்ஸுக்கு ஒரு அற்புதமான மருந்து. அதுக்கடுத்தது உள் மருந்தாக பயன்படுத்தும் போது பெண்களுக்கு கற்பப்பை பிரச்சனைகளெல்லாம் அங்கே சால்வ் பண்ணும். அது குமரி அப்படின்னு மற்றொரு பேர் உண்டு.

0: இப்படி கற்றாழை வந்து ஒரு அற்புதமான மருந்து. நீங்க சொன்னீங்க இல்லையா தோலுக்கு எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்ட்டு, பொதுவா தனியா எந்த தைலமும் தேவையில்லை. பழைய காலத்துல தேங்காயிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் வந்து தேங்காய் நெய்ன்னு தான் பேர், ஆனா எண்ணெய்னா எல் கூட்டல் நெய் தான் எண்ணெய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெயை மட்டும்தான் எண்ணெய்ன்னு சொல்லணும், ஆனால் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம், தேங்காய் நெய்ன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தெரிகிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி தேங்காயிலிருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தலாம், அது போதுமானது. அது போக அருகன் புல் தைலம் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டாலே போதும். உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோலுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகன் தைலம் பயன்படுத்தலாம். அடுத்தது சந்தனாதி தைலம் அப்படின்னும் கிடைக்கும். அது உடம்புல ரொம்ப குளிர்ச்சி இல்லாமல் தோலெல்லாம் வெடிக்குது, ரொம்ப ட்ரைனஸாக இருக்குன்னா தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். உடம்புல தோலுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். கற்றா இந்த மாதிரி வேர்வை நாட்டுறதுக்கு முகத்துக்கு கற்றாழை போடுங்க. கற்றாழை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள நொங்கு மாதிரி உள்ள பகுதியை ஏழு முறை தண்ணீரில் அலசி, ஏழு முறை தண்ணீரில் அலசி நம்ம உள்ளேயும் எடுத்துக்கிடலாம், வெளிப்பிரயோகமாக போடலாம். இந்த வேர்வை நாட்டுறதுக்கும் அந்த மஞ்சள் கலர் வேர்வைக்கும் நீங்கள் வந்து அக்கிள்லாம் போட்டு கற்றாழை வச்சே நம்ம குளிக்கலாமே, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்கள். டீனேஜர்ஸ் எல்லாம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே போதும், அது உடம்பில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த வெளியேறும்போது வேர்வை வந்து அந்த மஞ்சள் கலர் நிறம் வர்றது கொஞ்சம் குறையும்.
1: நிறைய இளைஞர்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும்.
0: நிச்சயமா அது கற்றாழையை பயன்படுத்தினாலே போதும். நம்ம வீட்டில் முற்றத்தில் இருக்கக்கூடிய கற்றாழையை பயன்படுத்தினாலே போதும். அது கற்றாழை ஒரு ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்கும். இப்போ நிறைய சோப்புலாம் ஆலோவீரா அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க இல்லையா, அதனால அது ஒரு நல்லது. அடுத்தது இந்த ஷேவிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துருக்காங்க, அதனால அது ஒரு அதாவது சின்ன சின்ன வெட்டுப்பட்டால் கூட அது புண்ணை ஆற்றக்கூடிய அற்புதமான தன்மை உண்டு அந்த கற்றாழைக்கு. நீங்களும் கண்டிப்பா இளைஞர்களுக்கு வழிகாட்டுங்க.
1: நன்றி,
0: வணக்கம்.
2: நன்றி, நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
0: வணக்கம், சொல்லுங்க.
2: யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்கம்மா. கோயில்பட்டிலிருந்து காந்திமதி. ஓகே, நீங்க பேசலாம் டாக்டர் கிட்ட.
3: சார், மற்றொரு சார் கேக்குறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேக்குது.
3: ஒன்னும்
0: ஆபத்து கிடையாதுமா. அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சில இடத்துல டென்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கமா வந்து மெலனின் வந்து அங்க ஒரு இடத்துல கூடி இருக்கலாம், அதனால அது தொடர்ந்து வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா தலையில் உள்ள முடி வளரக்கூடிய இது மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வளரக்கூடிய ஒரு தோல் அதிகமாக நெருக்கமாக அந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். பக்கத்தில் வேணால் ஒரு சித்த மருத்துவரையோ இல்லைன்னா தோல் மருத்துவரையோ நீங்கள் பாருங்கள். ஆனால் 100% அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முகத்தில் இருக்குது, ஒரு 60 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பொதுவாக இது பிறந்ததுலேருந்தே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா நம்ம வளர வளர தானே அந்த ஸ்கின்னும் பெருசாகும், அப்போ தானே இது வெளியில தெரியும், சரியா? அதனால இது
3: 6-7 முடி வரையும் வரும் சார். வெள்ளை முடி, கருப்பு முடி சேர்ந்து வளரும்
0: சார். இதுக்கு 100% ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைம்மா. ஆனால் பக்கத்தில் உங்களுக்கு அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குன்னா பக்கத்தில் ஒரு மருத்துவரை பார்த்து அது என்ன டெஸ்ட்டு அது பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
3: சரி சார், நன்றி சார்.
0: நல்லதுமா, வணக்கம்.
2: நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. பேசலாம், அடுத்த நேர் யார் வரப்போகிறாங்கன்னு பேசுகிறோம். இனிப்பில் வந்துட்டாங்க, அடுத்த நேயர் என்ன சந்தேகம் கேட்க போகிறாங்க, பேசலாம். வணக்கம். தெளிவா கேக்கலாமா? எங்க இருந்து பேசுறீங்க சார்? அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: நெல்லையில இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
2: கண்ணம்மா,
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
4: வணக்கம் சார். எனக்கு இந்த கரண்ட காலுக்கு கீழ அதாவது முட்டில இருந்து கணுக்கால் வரையும் ஒரு இந்த வெயில் டைம்ல ரொம்ப அரிக்குது சார். எப்போதும் அரிக்காது, ஒரு ஒரு அரை நிமிஷம் இந்த கால் கருத்தா வெட்டுடிப்பா இருக்கு.
0: கருப்பு கருப்பா சின்ன சின்னதா வட்ட வட்டமா இருக்கா? ரெண்டு கால்லயும் இருக்கா, ஒரு கால்ல இருக்கா?
4: ரெண்டு கால்லயுமே இருக்கு.
0: சரி, உங்க வீட்ல கொசுக்கடி உண்டாமா? கொசுக்கடி உண்டா?
4: அதெல்லாம் கிடையாது.
0: சரி,
4: வந்து ஒரு மாதிரி

0: வெடிப்பு வெடிப்பான தோல் வறட்சியாகி அந்த மாதிரி ஊறல் இருக்கா? உங்களுக்கு சுகர் பிரஷர் ஏதாவது உண்டா? சுகர் உண்டா?
1: ஆமா சுகர் பிரஷர் உண்டு. பாதம் ரெண்டையுமே நான் எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணியும் பார்த்தாச்சு. ஆனா அந்த ரொம்ப ஒண்ணு சொன்னாங்க. அந்த வெட்டை வெயிட்டா
0: கேக்கல கேக்கல
1: அரிக்குது
0: அரிக்குது.
1: அப்புறம் நான் நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது நரம்ப பிடிச்சி இழுக்குது அந்த அரிப்பு வந்த அன்னைக்கு.
0: அதாவதுமா நரம்பு பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது உடம்புல உள்ள நீர்த்துவம் குறைந்ததுன்னா அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து பொதுவாக வெயில் சமயத்தில் 20 கிலோ உடல் இடை உள்ள நபர் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். மழை சீசன்லேயும் பனி சீசன்லேயும் 25 கிலோ உடல் இடை உள்ள நபர் 1 நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நீர் சத்து குறையும் போது அந்த கால் இழுக்கும். அடுத்தது மெக்னீஷியம் அப்படிங்கிற சத்து குறைபாடு இருக்கும் போதும் கால் இழுக்கும். விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கும் போதும் கால் இழுக்கும். நீங்கள் சுகர் இருக்கிறதுனால விட்டமின் B12 வந்து பார்த்தீங்கன்னா ஓரலாவோ இல்லைன்னா இன்ஜெக்ஷனாவோ நீங்கள் கூட எடுத்துக்கிடலாம். அது ஓகே. சரி, இப்போ காலில் ஊறல் இருக்குது. காலில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கு கீழே இருந்து உங்களுக்கு வந்து வறட்சியாக இருக்குது, அப்படி தானே? அதுக்கு வந்து வெளிப்பூச்சா நீங்கள் வந்து அருகம்புன் தைலம் தேங்காய் எண்ணெயை போட்டு பாருங்கள். தேங்காய் எண்ணெயும் வந்து
1: ஆ தேங்காய் எண்ணெயும் போடுறேன், அருகம்புல்லும் போடுறேன். இப்போ வெயில் வெக்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப அரிப்பு ஏற்படுது. அதான் ஒரு 1/2 நிமிஷம் தான் இந்த எண்ணெயை போட்டோன்னு சரியாது.
0: அப்போ உங்களுக்கு நீர்த்துவம் இல்ல, தண்ணி நீங்க குடிக்கிறது இல்லன்னு அர்த்தம்?
1: நிறைய குடிக்கிறேன் சார்.
0: சரி,
1: எனக்கு 70 வயசு ஆறது. 2 1 லிட்டர் பால் பாட்டிலுக்கே 2-3 பாட்டில்.
0: சரி அம்மா, இப்போ ஓகே, இப்போ 70 வயசு ஆயிடுச்சு இல்லையா? ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு அழியிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே அதிகமாக இருக்கும். உற்பத்தி ஆகிற ரேஷியோ கம்மியாக இருக்கும். பொதுவாக ஸ்கின் வந்து தன்னைத்தானே வந்து புதுப்பித்துக்கிடுறதுக்கு கிட்டத்தட்ட 28 நாள் to 40 நாள் ஆகும். வயதானவர்களுக்கு கிட்டத்தட்ட 80 நாள் வரைக்கும் ஆகுமா. அதனால் டெத் செல்ஸ் அங்கேயே அதிகமாக தேங்குறதுனாலையும் இந்த மாதிரி வரும். நீங்கள் இதுக்கு வெளிப்பூச்சா போட்டாலே போதும், உள்ளே எதுவும் மருந்து தேவையில்லை. வெளிப்பூச்சா நீங்கள் கற்றாழையை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் தேங்காய் எண்ணெய் வெறுமனையாகவும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா அருகம்புல் தைலம் பயன்படுத்தலாம். போடுங்க, அதுவே போதும், அதுவே போதும். நீங்கள் வந்து தேன்மெழுகோ இல்லை தேன்மெழுகு கிடச்சதுன்னா அதை தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு தேன்மெழுகை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு கலக்கி அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: ஓகே சார்.
0: சரி, நன்றிம்மா.
2: நன்றிம்மா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இனி போகிற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், பேசலாம். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். ஜோதி பேசுறேன்
2: மேடம். ஜோதிமா, நீங்க கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளை.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் மேம், சொல்லுங்க.
3: எனக்கு வந்து நான் டெய்லர் சார். நான் இந்த கை மடக்கி தைக்கிறேனா, வேர்வை இந்த மடக்கிற இடத்துல மட்டும்
0: சரி, ரைட், ஓகே. இப்போ நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது வேர்க்கூறு தான். பொதுவாக கை மடித்து வச்சிருக்கிற இடத்துல வேர்வை வந்து ரொம்ப நேரம் நீண்ட நேரம் தங்கும். அந்த நீண்ட நேரம் தங்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சைகள் வளர்ச்சிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இதனால் அது வேர்க்கூறு மாதிரி அதில் ஃபார்ம் ஆயிரும். அது ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த இடத்துல வேர்வை படும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படும். இதுக்கு குப்பைமேனி இருக்கு இல்லையா, குப்பைமேனி இலையும் வந்து பார்த்திங்கன்னா உப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அந்த இடத்துல காலையிலையும் சாயங்காலம் போட்டிங்கன்னா குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு கற்றாழையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குப்பைமேனியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்து அரைச்சி போடுங்க. இல்லை இல்லை, இதை போட்டுட்டு அந்த குப்பைமேனியும் உப்பும் போடும்போது உங்களுக்கு வந்து சில பேருக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். அந்த எரிச்சல் போகிறதுக்காக கற்றாழை, மற்றபடி அது கற்றாழை வந்து இதில் டைரெக்டாக வேலை செய்யாது. இதில் குப்பை மேனியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பும் கொஞ்சம் அரைச்சி போடலாம். இல்லைன்னா மேனி தைலம்னு கிடைக்கும், குப்பை மேனி தைலம். அது வந்து கடைகளில் கிடைக்கும், பச்சை எண்ணெயின்னு கிடைக்கும், மத்தன் தைலம். அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போதும் இந்த வேர்வை வேர்க்கூறு

0: உங்களுக்கு போகுமா?
1: இந்த கையில மட்டும்தான் வேற மாதிரி
0: நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, அந்த இடத்த மடக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மடக்கி வைக்கிறதுனால அந்த இடத்துல வருது.
1: ரொம்ப நேரம் அதனால
2: அப்படி. நன்றி ஜோதிமா, நன்றி நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில் இனி போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் மாலை. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்கம்மா? கேளுங்கம்மா, உங்களுடைய கேள்விகள் இருந்தா.
3: தோல் நோய்க்கு இந்த பைல்ஸ் சொல்லுவாங்களா டாக்டர் சார்?
2: இல்ல, இது தோல் நோய் சம்பந்தப்பட்ட கேள்விதான். சரி, கேளுங்க கேளுங்க.
3: அதான் சங்கரம் கோயில்ல ஒரு ஆஸ்பத்திரியில போய் பைல்ஸ்க்கு ஆபரேஷன் பண்ணிருந்தேன். அது அடிக்கடி அப்படிதான் அந்த பைல்ஸ் மாதிரி இருக்கு, அதுல ஒரு மாதிரி கட்டி மாதிரி வந்து அப்படியே சலமும் ரத்தமா ஒரு 10 நாள் கூட கொடுக்க மாட்டேங்கி. மறுபடியும் போய் வெட்டி வெட்டி எடுத்துட்டு தான் வர வேண்டியிருக்கு சார்.
0: ஆமா, நீங்க சொல்றது பைல்ஸ் மாதிரி இல்ல. பைல்ஸ்ங்கிறது ஆசன வாயில உள்ள ரத்த குழாய்கள் வீங்கிறதுக்கு பேர் பைல்ஸ். அதுல இருந்து ரத்தம் தான் வரும், சலம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க சொல்றது பௌத்திரம், ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லி பேரு. ஆ, பௌத்திரம் தானே? ஆ, இந்த பௌத்திரம்ங்கிறது என்னன்னா, ஒரு தொலை வந்து உள்பக்கம் இருக்கும், ஒரு தொலை வந்து ஆசன வாய்க்கு வெளியில இருக்கும். அந்த தொலையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரும், அதாவது ஆசனவாய் பக்கத்தில் வரக்கூடிய வேநீர் கட்டியை நம்ம அவ்வளோ தூரம் கண்டுக்கிடாமல் விடுறதுனால அந்த வேநீர் கட்டியோடைய ஆழம் வந்து உள்ளே போய் அது உள்ள ஒரு ஓப்பனிங் துறப்பு வந்து உண்டு பண்ணும். அதிலிருந்து வரக்கூடியது தான் அது. இது வந்து கொஞ்சம் ரெகுலராக மருந்து எடுத்து உள்ளெல்லாம் மருந்து சாப்பிட்டா தான் குறையுமா?
3: நீங்க சொல்ற எனக்கு புரியுது தராசு தட்டுல ஒரு கிலோ வைக்கிறோமா உங்க நோய் ஒரு கிலோன்னு வைங்க ஒரு கிலோ கல்ல வைக்கிறோம் அடுத்தது கால் கிலோ பொருளை வச்சுட்டு சமமா வருமா வருமானு பார்த்தா வருமா நம்ம அந்த நோயோட தன்மை சரியாகிற வரைக்கும் எடுக்கணும் இல்லையா? ஆறு மாசம் அவங்க சொல்ற மாதிரியே ஆறு மாசம் அது வந்து அப்படின்னா நீங்க நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஃபிஸ்டுலோகிராம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை நம்ம பார்த்து அது எவ்வளோ தூரம் உள்ள போயிருக்குன்னு பார்த்து அதை சரியான மருத்துவத்தை அதுக்கு தீர்வு என்னங்கிறத கண்டிப்பா சொல்லுவாருமா?
1: அங்க போய் அதான் சங்கரம் கோயில் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னு சொன்னாங்க.
0: சரி,
1: அங்க போனா எல்லாருக்குமே ஆனால் அவங்க சொன்னாங்க இது அடிக்கடி இப்படி வரதான் செய்யுமா, நீங்க ஆபரேஷன் இருக்கவோ நான் கேரண்டி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லதான் செஞ்சாங்க. வந்து அந்த புண்ணு கூட வரல, மறுபடியும் அதே இடத்துல சலம் கட்டிக்கிட்டு இப்படிதான் அடிக்கடி இப்படி வந்துகிட்டே இருக்கு சார். ஆபரேஷன் பண்ணியும் 8 மாசமா ஆயிட்டு.
0: இல்லை, நீங்கள் முறையாக இது வந்து ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. இதுக்கு முறையான மருத்துவம் பார்த்தா கண்டிப்பாக சரியாக வரும். சரியா? அந்த மருத்துவர் இல்லைன்னா வேற ஒரு மருத்துவரை பாருங்கள். நமக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ, நமக்கு எந்த நோயை டாக்டர்கிட்ட போனால் தீரும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட போங்க, கண்டிப்பாக சரியாகும். அதாவது இந்த வேதனையினால நீங்கள் ரொம்ப புலம்புறீங்க, கண்டிப்பாக இது வந்து சரியாகக்கூடிய நோய் தான். சரியான முறையில் மருத்துவம் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சர்ஜரி கூட பண்ணிக்கலாம். அதாவது எல்லாருக்கும் ஒரு லிமிட்டேஷன் உண்டு, மருந்தில் தீரும் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. மருந்தில் தீராது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம சர்ஜரி கூட பண்ணிக்கலாம். திருப்பி புலம்பல் தான் அதிகமா இருக்கு உங்ககிட்ட. சரியா? ஆனா இவ்வளவு நாள் சரியாகலன்னு உடனே அந்த இது இருக்கு. நீங்க வேற மருத்துவரை அணுகுங்கம்மா. சரியா? அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போய் அணுகுங்க. கண்டிப்பா இது கேன்சர் மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பௌத்திரம்ங்கிறது ஒரு தொலை. அந்த தொலையை வந்து சரியான முறையில சர்ஜரி பண்ணி அடைச்சிட்டோம்னா சரியாயிரும். அது எவ்வளவு தூரம் உள்ள போயிருக்கு அப்படிங்கறத பாக்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல பண்ணணும். என்னம்மா?
2: நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நேர் பேசலாம். அடுத்த நேர் யாருங்க இது பேச போறாங்க? வணக்கம்.
4: அம்மா வணக்கம்மா, மண்ணை பொன்னாகூர் இருந்து காரிமுத்தி பேசுறேன். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: கிருஷ்ணன் சார், கேளுங்க சார்.
4: பொதுவான கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு மண்பாட்ட சொசைட்டி வேலை பண்றேன் சார்.
0: சரி.
4: அதுல 100 பேர் வேலை பார்க்கும்போது ஒரு 20 பேருக்கு பாத்தீங்கன்னா விரல்ல வந்து ஒரு அலர்ஜி மாதிரி
0: ஆயிருது. நீங்க தான் காரணமே சொல்லிட்டீங்களே. ஆக்சுவலாக இதுக்கு பேர் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு பேர். அதாவது தோலில் ஒரு இடத்துல நமக்கு ஒரு கெமிக்கல் அந்த மாதிரி படுது அப்படின்னு சொன்னால், இல்லை தொடர்ந்து ஒரு இடத்துல உராய்வு ஏற்படுது அந்த பொருளால் அப்படின்னா அது ஏற்படும். இதுக்கு பேர் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். அதாவது ஒரு கெமிக்கலோ இல்லைன்னா ஒரு மண்ணோ ஏதோ ஒன்று உராய்வு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறனால வருது. சில பேருக்கு லெதர் செருப்பு இருக்கு இல்லையா, தோல்னால நெய்யப்பட்ட செருப்பை வந்து போடும்போது காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உராய்வு ஏற்பட்டு அந்த கால் ஸ்ட்ராப் எங்கெங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் நோய்கள் வரும். அந்த தோல் தடிமன் ஆகிறது எல்லாம் பார்க்கலாம். இது வந்து கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். இது அவங்க வந்து அந்த பானை செய்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்கள் பிசுபிசுப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம்.

0: வேஸ்லின் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க செஞ்சாங்கன்னா இதை தடுத்துக்கலாம், இல்லை க்ளவுஸ் ஏதாவது யூஸ் பண்ண முடியும்னா அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் வராது, இல்லைன்னா நம்ம வேலையை முடித்து போகும்போது அந்த கைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையான விஷயங்களை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணால் அது சரியாயிரும். இது கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். சரியா? கண்டிப்பா. அதாவது ஏதாவது ஒரு பொருள் நம்ம உடம்புல தேவையில்லாமல் தொடர்ந்து தொடர்பு பட்டுக்கிட்டே இருக்கிறது என்று சொன்னால் அது வரக்கூடிய நோய் தான் அந்த கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். சரியா ஐயா?
1: நன்றி. நேர்களை நேரம் மாலை 5:40 ஆயிட்டிருக்கு. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியெல்லாம் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர் மதன் அவர்கள்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் மாலை 5:41 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தோல் நோய்களுக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் நேர்முகத்தில் பங்கேற்ற நமக்கு ஆலோசனை வழங்கிட்டு இருக்கிறாங்க சித்த மருத்துவர் மதன் அவர்கள். டாக்டர், நம்ம நேர்கள் வந்துட்டே இருக்காங்க, இனி இப்ப பேசிடுவோம்.
0: சந்தோஷம். நிச்சயமா.
1: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க சார்? சண்முக சுந்தரம் சார், உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம்.
0: சொல்லுங்க ஐயா. இல்ல ஐயா, இத சொல்றேன். இந்த படர் தாமரைங்கிறது சில பேர் என்னமோ சொத்து மாதிரி 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அப்படின்லாம் வச்சிருக்காங்க. அது பெரிய விஷயமே இல்லை. மொத்தமே ஒரு 15 நாள் 1 மாதத்தில் சரியாகக்கூடிய நோய் தான். அது சித்த மருத்துவத்தில் ஏராளமான மருந்துகள் இருக்குது. பொதுவாக ஒரு தடவை போட்ட இன்னர், அதாவது ப்ரீஃபு, ஜட்டி, பனியன், ப்ரா, இதெல்லாம் 7 நாள் கழித்து தான் போடணும். சரியான பிறகு திருப்பி வர்றதுக்கு காரணம், நம்ம போட்ட ஒரு பழைய இன்னர்ஸே போடும்போது அதில் உள்ள ஃபங்கஸ் புஞ்சைகள் வந்து திருப்பியும் நம்ம மேலே நம்ம தோலில் பட்டு திருப்பியும் அந்த மாதிரி படர் தாமரை வருது. இது வந்து தொடை இடுக்கில் வர்றது டீனியா குரூரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளாடைகள் வேர்த்து வடியும் போது அந்த இடத்துல வந்து ஆசிட் நேச்சர் அதிகமாக ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல இந்த டீனியா ரிங் வார்ம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இது வருது. இது வந்து ஒரு தடவை வந்த பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிகளை வந்து நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை போட்ட துணியை 7 நாள் கழித்து தான் நம்ம அடுத்தது போடணும். ஒரு தடவை போட்ட துணியை டெட்டாலில் முக்கி வெயிலில் காய போட்டு உள்பக்கத்தை அயன் பண்ணணும். இன்னர் தானே, நம்ம இதை யார் பார்க்க போகிறான்ட்டு அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அந்த ஃபங்கஸ் இறக்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணி போடணும். இப்படி போட்டால் ஒரு தடவை வந்தது திருப்பி வராது. இதுக்கு குப்பமேனி தைலம்லாம் நம்ம போடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் பத்துன்னு சொல்லி சில மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா தயிரில் கலந்து போட்டு இந்த ஆசிட் நேச்சர், அந்த ஃபங்கஸ் கிருமி வளரக்கூடிய நேச்சரை நம்ம கட் பண்ணி அதுக்கு பிறகு வேறு மருந்துகள் நம்ம போடும்போது கண்டிப்பாக ஒரு 15 நாள் to 45 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எப்பேற்பட்டவங்களுக்கும் வருஷ கணக்கில் இருக்கவங்களும் சரியாயிடும். அதுக்கு பிறகு ட்ரெஸ்ஸை மட்டும் உள்ளாடைகளை மட்டும் மாற்றிடணும். இது வந்து உணவுனால இல்ல, வேர்வையினால வருது. கத்திரிக்காய், வாழைக்காய், கருவாடு சாப்பிட்டா கூடும். மற்றபடி இது வேர்வையினால தான் அதிகரிக்க கூடியது. அதுக்கு பிறகு போட்ட ட்ரெஸ்ஸே திருப்பி போடுறதுனால வருது.
5: வயிறு பிரச்சனை
0: அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது வேர்வையினால பியூரா வந்து வெளியில வந்து ஆசிட் செக்ரிஷன்னால வருது.
1: நன்றி சண்முக சுந்தர சார். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. இப்போ பொதுவாக இந்த காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் தோல் நோய்கள் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னு சொல்லியிருக்கேன்.
0: நிச்சயமா மேம். அதாவது தோல் நோய்கள் அப்படிங்கிறது மன அழுத்தத்தினால கூட வரும். பொதுவாக வந்து தோல் நோய்களுக்கு இப்போ ஐயா அழகாக கேட்டாங்க, உணவுப் பொருளால் வருமானு. இந்த எண்ணெய் பலகாரங்கள் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிடும்போதும் சில தோல் நோய்கள் வரும். சில பேருக்கு தண்ணி குடிக்கலைன்னா ட்ரைனஸ்

0: உடம்பில் ட்ரைனஸ்னாலையும் வரும்.
1: வரும்
0: பொதுவாக மன அழுத்தத்தினால வரக்கூடியது சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
1: சரி,
0: இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால வரும்னு தான் சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் நம்மளுடைய நோய் செல்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதுனால ஏற்படுது. ஆனால் ஒரு தடவை வந்த பிறகு சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், மன அழுத்தம் கூடும்போது இது ஃப்ளாரப்பாது. இது வந்து நல்லா மங்கி இருக்கிற மாதிரி ரெமிஷன் அண்ட் ஃப்ளாரப் வந்து இந்த சோரியாசிஸில் சடனாக இருக்கும். அதாவது ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பண கஷ்டமோ இல்லைன்னா வீட்டில் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையோன்னா உடனே அது ஃப்ளாரப் ஆயிரும், அதிகமாக கூடியும். அதனால் மனம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அங்கம் இந்த தோல் நோய்கள் வராமல் இருப்பதற்கு.
1: அதனால் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மனநலமும் முக்கியம்.
0: ரொம்ப முக்கியம்.
1: டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக, சந்தேகங்கள் கேட்கறதுக்காக நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார. வணக்கம்.
1: வணக்கம்.
3: பத்தம்பட மாடசாமி பேசுறேன்.
1: மாடசாமி சார், பேசுங்க பேசுங்க.
3: வணக்கம் சார். அதாவது தோல் நமக்கு கால வந்து வெடிப்பா இருக்கு, அடிக்கால வெடிப்பா இருக்கு,
0: பித்த வெடிப்பு
3: வருது.
0: பித்த வெடிப்பு நீங்க செருப்பை மாத்துங்க, அதுலேயே ஒரு 50% குறைஞ்சிரும். அதாவது செருப்பு கட்ட மாதிரி, பிளாஸ்டிக் மாதிரி, லெதர் மாதிரி செருப்புகள், தோல்ல செய்த செருப்புகள் எல்லாம் போடக்கூடாது. ரொம்ப மைக்ரோ செல்லுலார் ரப்பர்னு சொல்லிட்டு சாஃப்டான செருப்பு போடணும். நம்ம மிதிக்கிற இடமும் சாஃப்டா இருக்கணும், அந்த செருப்பு தரையில படுற இடமும் சாஃப்டா இருக்கணும். அப்படி செருப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு பித்த வெடிப்பு குறைஞ்சிரும். பொதுவாகவே இது
3: ஊரல் இருக்கு சார். ஊரல் இருக்கு
0: எந்த இடத்துல?
3: ஆமா, அது ஃபுல்லா ஊரலா இருக்கு.
0: ஆஹா, சரி.
3: ஊரலா இருக்கு.
0: ஓகே. அதாவது
3: அது மேல பூரா அந்த பருவு இருக்கு, தோல் பருவு இருக்கு.
0: எந்த இடத்துல? அதே கால்ல, உள்ளங்கால்ல லேவா?
3: கண்ணுல இருக்கு, தோல் பருவு வந்து கண்ணுல இருக்கு.
0: ஆ, சரி சரி சரி. ஆ,
3: தோல் பருவு இருக்கு. ஆமா ஆமா.
0: அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் செருப்பை மாத்துங்க, அதுக்கு அடுத்தது வந்து தண்ணி நிறைய குடிங்க. அதுக்கு பேரே பித்த வெடிப்புன்னு பேரு. ஆமா, தண்ணி நிறைய குடிக்கணும். நீர் சத்தும் நார் சத்தும் உடம்புல அதிகமா எடுத்துட்டீங்கனால அந்த பித்த வெடிப்பு படிப்படியா குறையும். கண்ணில் பருவு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் ஸ்டை அப்படின்னு பேரு. அதாவது வேநீர் கட்டி மாதிரி கண் இமைகள்ல வந்திருக்கா உங்களுக்கு?
3: இல்ல இல்ல, கருப்பு கணக்கா, தோல் கணக்கா இருக்கு. தோல் கணக்கா இருக்கு.
0: தோல் கணக்கா இருக்குன்னா அது அது அது வந்து வாட் மறு அப்படின்னு பேரு. அது ஆமா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு கழுத்துல அது எல்லாம் நிறைய வரும். அதுக்கு பேரு அதுக்கு பேரு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பேரு. சுகரு இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அதெல்லாம். அது வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க. இது வந்து ஹியூமன் பாப்பிலோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் நோயினாலையும் இந்த மாதிரி மருள் வரலாம். பொதுவாக 40 வயசுக்கு மேலே வர்றது நீங்கள் வந்து சுகர் வர்றதுக்கு காரணம் இருக்கும். அதாவது உடம்புல வந்து இல்லையா, நான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இப்போ தான் ஃபார்ம் ஆகுது. இது கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி சுகர் வர்றதுக்கு உள்ளே கொண்டு போயிடும். சரியா? அது நீங்கள் கொஞ்சம் இப்போமே வாக்கி சுகர் வர்றதுக்கு முன்னாடியே வாக்கிங்கு, எக்ஸசைஸு, டயட்டு எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வராது. இதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பேர்.
1: நன்றி சார். நன்றி மாடசாமி சார். பேசலாம் அடுத்த நேர். யார் பேச போறாங்க? வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: வணக்கம், சந்திரன்.
1: ஓடிபன் சார், நீங்க பேசலாம்.
4: நலமா இருக்கீங்களா
0: ஐயா? நலமா இருக்கிறோம், சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம்.
4: நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: நைட் வீட்டில் இருக்கும்போது ஒரு ரூம் அந்த ரூம்ல உட்காந்துருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிக்குது எங்க காலை. அதை நம்ம தொழிஞ்சிருந்தோம். தொழிஞ்ச உடனே திரும்ப அதே அந்த கொசு திரும்ப வந்து கட்டிய மாதிரியே ஒரு உணர்வு தோல்ல ஏற்படுது. அது ஏதாவது மருத்துவ ரீதியா ஏதாவது?
0: ஐயா, அது மொஸ்கிட்டோ பைட் அலர்ஜின்னு பேரு. அது கொசு கடிக்கும் போது நமக்கு அது தீண்டும் போது அது பக்கத்தில் உள்ள அது கடிக்குது இல்லையா, அது பக்கத்தில் உள்ள செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படும். அது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது

0: குறைஞ்சது கொஞ்ச நேரம் அந்த ஒரு கடித்த ஒரு உணர்வு கொண்டு வரலாம். திருப்பியும் நம்ம சொரிஞ்சோம்னா அதுதான் மொஸ்கிட்டோ பைட் அலர்ஜி, சொரிஞ்சோம்னா அது புண்ணாகி மொஸ்கிட்டோ பைட் அலர்ஜினால பெரிய புண்ணே ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சின்ன
1: எனக்கு
0: குழந்தைங்களுக்கெல்லாம்
1: வந்து
0: வட்ட வட்டமாக தோல் மாதிரி தோலில் வந்து இந்த மொஸ்கிட்டோ பைட் அலர்ஜினால சின்ன சின்ன புண்ணுகளாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. முட்டுக்கு கீழே நிறைய பேருக்கு இந்த மொஸ்கிட்டோ பைட் அலர்ஜி உண்டு. சின்ன கொசு தானே, அது என்ன பண்ணுன்னு நினைக்கிறோம், அது பெரிய பெரிய வேலைகளெல்லாம் பார்த்துரும். அதனால் நீங்கள் நைட்டு படுக்கும்போது காலுக்கு முட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி தடவிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரிச்சல் காந்தல் குறையும். இது மொஸ்கிட்டோ பைட்டில் வர்றது காமன் தான். நீங்கள் அருகன் தைலம் போடுங்க, அருகம்புல் தைலம் போடலாம், சந்தனாதி தைலம் வந்து பார்த்தீங்கன்னா அது தலைக்கும் தேய்க்கலாம், இதுக்கு மொஸ்கிட்டோ பைட் அலர்ஜிக்கும் நீங்கள் போடலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தோலை நம்ம பிசு பிசுப்பாக வச்சுக்கிட்டோம்னா அந்த கொசு வந்து அதில் கடிக்கும் போது நமக்கு எரிச்சல் காந்தல் ஏற்படாது ஐயா. நல்லது, நல்லது
2: சார், நன்றி. நேர்களை நேர்மாலை 5:50 நிகழ்ச்சி நினைப்புற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: மேலச்சேவிலிருந்து முருகன் பேசுகிறோம்.
2: மேலச்சேவிலிருந்து முருகன் சார், நீங்க பேசலாம் சார்.
3: சார் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
3: இந்த தண்டிகை கரண்ட கால் வரைக்கும் இந்த தலையில போட்டு இருக்கலாம்.
0: ஆமா,
3: அதே மாதிரி இருக்கு.
0: ஆ ஆ, அதுதான் இப்போ உங்களுக்கு முன்னால் ஒரு நேயர் கேட்டாங்க, அதுக்கு பேர் தான் ரிங் வார்ம் இன்ஃபெக்ஷன் சொல்லி, படர் தாமரை மாதிரி இருக்கு, அப்படி தானே? இல்லை இப்போ நீங்கள் பேசுகிற கேட்கல, அதாவது தொடை இடுக்கில் இருக்கா இல்லைன்னா தொடையிலேருந்து கீழே வரைக்கும் இருக்கா? கரண்ட் வரைக்கும் இருக்கு. எவ்வளோ நாளாக இருக்கு?
3: ரொம்ப நாளாக இருக்கு.
0: சரி, வயசு என்ன? என்ன நோய்னு சொல்லி டாக்டர்ட்ட காமிச்சிருப்பீங்கல்ல, என்னன்னு
3: சொன்னாங்க?
0: தேங்காய் எண்ணெய் போடுங்க சரியாகும் சொன்னாங்களா? இல்லை இப்போ நோயை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலையே. இப்போ வந்து இப்போ அது வந்து சோரியாசிஸாக இருக்குமான்னு பார்க்கணும். அதாவது செதில் செதிலாக சில்வர்ஸ், அதாவது மீன் செதில் மாதிரி உதிருது. அது உதிர்ந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் பாயிண்ட் ப்ளீடிங், ஒரு சொட்டு ரத்தம் மாதிரி உள்ளே இருக்கா? சரி, படர் தாமரை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு அளவுக்கு மேலே வந்ததுனால உங்களுக்கு தொடையிலிருந்து வந்து கால் வரைக்கும் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். மருந்து போடலாம்னா நோய் என்னன்னு தெரிஞ்சா கரெக்டா போட்டுடலாம். பக்கத்துல உள்ள மருத்துவரை வேணா பாருங்களேன். ஏன்னா நீங்க சொல்றது என்ன நோயின்னு அழகா சரி பண்ணலாம். இதெல்லாம் தோல் நோயில உள்ள இதுதான். அந்த உங்களுக்கு அந்த ஓரம் வந்து பாத்தீங்கன்னா எலும்பி இருக்கிற மாதிரி இருக்கா?
3: அப்படி
0: பொடுக்கு மாதிரி. சரி, அதுக்கு வெட்பாலை தைலம்னு ஒரு தைலம் போடலாம் ஐயா. நாட்டு மருந்து கடைகளில் ஃபர்ஸ்ட் வெட்பாலை தைலம்னு ஒன்று தைலம் போடுங்க. அதில் கேட்கலன்னா டாக்டர் அனுங்க. வெட்பாலை, வெட்பாலை அப்படிங்கிற தைலம், வெட்பாலை.
2: நன்றி, நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் பேச எடுத்துருக்குறாங்க. வணக்கம்.
4: வணக்கம்
2: சார். வணக்கம், யார் பேசுறீங்க? சங்கரசுப்பு சார், பேசுங்க சார்.
0: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க சார். குதிங்கால வலியா? ஆக்சுவலா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 ஸ்டெப் நடக்க கஷ்டமா இருக்கா?
4: தண்ணி எடுக்கறதால அடிக்கடி நம்ம அடிக்கடி தண்ணி எடுக்கலாம்.
0: சரி,
4: அதனாலே அடிக்கலாமா?
0: இல்ல, ரெண்டு காலையும் இருக்கா, ஒரு காலில இருக்கா?
4: ரெண்டு காலையில இருக்கு.
0: காலையில எந்திரிச்ச உடனே காலை ஊன முடியுதா? அப்ப வலி இதுதான் இருக்கா? காலை காலையில எந்திரிச்ச உடனே வலி இல்ல, நடக்கும்போது உங்களுக்கு வலி இல்லாம நடக்கிறீங்க? எப்பவுமே இருந்துகிட்டுதான் இருக்கா? இது குதிங்கால் செருப்பு கட்ட மாதிரி எதுவும் போட்டிருக்கீங்களா? ஹார்டான செருப்பு போட்டிருக்கீங்களா? நடக்கும் போது செருப்பு கட்ட மாதிரி, பிளாஸ்டிக் மாதிரி, லெதர் மாதிரி போடக்கூடாது. செருப்பு ஒரு சைடா தேயாம பாத்துக்கோங்க. இது குதிங்கால் வாதம்னு பேரு. பிளான்டார் ஃபேசைட்டிஸ் சொல்லிட்டு கால்ல உள்ளங்கால்ல ஒரு பிளான்டார் அப்படின்னு ஒரு சின்ன மசில் லேயர் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல புண்படுற மாதிரி இருந்தா வரும். அடுத்தது வந்து குதிங்கால்ல கால்கனியன் ஒரு போன் இருக்கும்.

0: அந்த போன் வந்து வளர்ந்ததுன்னா, அந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா உராய்வு ஏற்பட்டு அதில் தேய்மானம் ஏற்பட்டு வளருதுன்னா வரும், அது எக்ஸ்ரே பார்த்தோம்னா தெரியும். சரி, நல்லது. ஆமாம், செருப்பு இமிடியேட்டாக மாற்றுங்க, அதுலேயே நிறைய பேருக்கு சரியாயிரும். அதில் சரியாகலைன்னா டாக்டரை பார்த்து அதில் எக்ஸ்ரே பார்த்து அதுக்கான சரியான மருத்துவம் எடுங்க, சரி பண்ணிக்கிடலாம் ஐயா, அது பெரிய ப்ராப்ளம் இல்லை.
1: நன்றி நன்றி நன்றி டாக்டர். நேரம் 5:55 ஆயாச்சு. இன்னும் நேர்கள் வந்து இணைப்பில் வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்குறது வந்துட்டுருக்காங்க. நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைவாக தோல் நோய்கள் வந்து எதனால் ஏற்படும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நேர்கள் கேட்ட கேள்விகள் மூலமாக நிறைய பதில்கள் விளக்கங்கள் நேர்கள் கிடைச்சிருக்கும். நிறைவாக நம்ம தோலை வந்து எப்படி பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு, என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: நிச்சயமாக. இப்போ நமக்கு வந்து மார்க்கெட்லேயே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்கள் பல விதமாக கிடைக்குது. ஆனால் அந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் போடாமல் சும்மா நம்ம தேங்காய் எண்ணெயை ரெகுலராக கை காலில் தேய்ச்சிட்டாலே தோலை ஓரளவு பராமரிக்கலாம். உள்ளே சாப்பிடக்கூடிய விஷயங்களை பொறுத்து நமக்கு வெளியில் தோல் வந்து காட்டும். அதனால் நீர் சத்து நிறைய எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, 20 கிலோ உடல் எடை உள்ள நபர் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி எடுக்கணும். இது வந்து வெயில் காலங்களில், மழைக்காலங்களில் 25 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நார்ச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிடணும். மலச்சிக்கலும் நிறைய நோய்களை உண்டு பண்ணும். அதனால் மலச்சிக்கலும் இருக்கக்கூடாது, மனச்சிக்கலும் இருக்கக்கூடாது, அதுதான் நோய்க்கு அடிப்படை காரணம். அப்போ நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் எடுத்தாலே மலச்சிக்கல் இருக்காது. பொதுவாக நெத்தியில் பரு வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட்னால தான் வரும். நெத்தியில் பரு, தலையில் டேண்ட்ரஃப், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட்னாலேயும் மலச்சிக்கல்னாலையும் வரும். அதனால் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிடணும். சும்மா வெளியில் இப்போ பெரிய பெரிய க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கணுமான அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய் மாதிரி தோலுக்கு நல்ல இதமளிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வேறு எதுவும் கிடையாது. அதனால் தேங்காய் எண்ணெயை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம், கற்றாழை அதிகமாக பயன்படுத்தலாம். இது மூலம் தோலை நன்றாக பராமரிக்கலாம்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சித்த மருத்துவத்தில் வந்து தோல் நோய்களுக்கான காரணங்கள் பற்றி சொன்னீங்க. சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்னு நேர்களுக்கு அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. எங்களுடைய நிலையத்திற்கு வந்து இன்றைக்கி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு, ஆலோசனை வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நிச்சயமாக நன்றி. நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நமக்கு வந்து ஆலோசனைகள் வழங்கிய மருத்துவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிவிட்டு, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேள்விகளை சந்தேகங்களை கேட்டு தெளிவடைந்த நேயர்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு, நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்க இருக்கிறீங்க நேயர்களே. பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பக்தி மாலை நிகழ்ச்சி நேயர்கள் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தாவேகா அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தாவேகா அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என எச்சரித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மணப்பெல்லி, பிரணாய், ரோனுக் சௌஹான், சனி தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆரியா கோர்காங்கர், கிரண்குமார் மெக்லாஸ், சமர்வீர், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிற பக்தி மாலை நிகழ்ச்சியோடு எஃப்எம் ரெயின்போ 102.6. மன அமைதியை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை. அமைதியான மனமே நிறைவான வாழ்க்கைக்கு அடித்தளம்.

இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நாம் பிறருக்கு கொடுப்பதே ஒரு நாள் நம்மிடம் திரும்பி வரும். அதனால் நல்லதை மட்டும் விதைப்போம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க பக்திமா லை நிகழ்ச்சி. சில நேரங்களில் விட்டுக் கொடுப்பது தோல்வி அல்ல, உறவையும் மன அமைதியையும் காப்பாற்றும் வெற்றி.

கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி நிலை பண்பலை 102.6. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளையை மாற்றும்.

இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நேரம் 6:30.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பில்.

நேர்களினி கேட்கலாம் சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, NMMS தேர்வுக்கான பிரத்யேக செயலியை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், இந்த தேசிய வருவாய் வழி மற்றும் திறனாய்வு தேர்வு அப்படிங்கிறது 8ஆம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக, உயர்கல்வி படிக்கும் போது உதவித்தொகை பெறுவதற்காக நடத்தப்படக்கூடிய தேர்வு. அவங்க அந்த தேர்வில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 4 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 12,000 ரூபாய் வீதம் 48,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை பெறுவார்கள். கடந்த ஆண்டு 651 மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு முந்தைய ஆண்டு 508 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 508 மாணவர்கள் வெற்றி பெற்று திருநெல்வேலி மாவட்டம் இந்த தேசிய வருவாய் வழித்திறனாய்வு தேர்வில் முதலிடம் பிடித்திருக்கிறது. இதை ஊக்குவிக்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதற்காக பிரத்யேக செயலி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. NMMS நெல்லை அப்படிங்கிற பிரத்யேக மொபைல் ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆப்பில் என்ன தகவல்லாம் இருக்கும் அப்படின்னா, தேர்வு தொடர்பான பாடப்பகுதிகள், பயிற்சி வினாக்கள் மற்றும் மாதிரி தேர்வுகள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தங்களது திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த செயலி அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கு. பிளே ஸ்டோரில் இது அவைலபிளாகவும் இருக்குது. இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்காங்க. இந்த தகவலோட இப்போ பாடல் மருது பாடலுக்கு கீழங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 6:37 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க. சேவை செய்திகளில் அடுத்த தகவல் சுற்றுலாவுக்கானது. தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதுதான் அடுத்த தகவல். சுற்றுலா பணிகளை மேற்கொண்டு வர்றவங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் சுற்றுலாத்துறை மூலமாக அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஹோட்டல் முகவர்களுக்கு 13 வகையான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருது. அந்த 13 விருதுகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பிற்கான சிறந்த மாவட்டம், சுத்தமான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகசம் மற்றும் தங்கு முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம். இந்த விருதுகளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகுதியான நபர்கள் தங்களது விண்ணப்பங்களை வரக்கூடிய 30/9/2026 www.tntourismawards.com அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தகவல் தந்திருக்காங்க. இந்த தகவலோட சூப்பரான பாடல் விருது சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நெல்லை பண்பலை 102.6.

அடுத்த தகவல் அரசு பொருட்காட்சி குறித்த தகவல் தான். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை எதிரில் இருக்கக்கூடிய ஃப்ளேரன்ஸ் சுவைன்சன் காது கேளாதோர் மேல்நிலைப்பள்ளி அருகில் இருக்கக்கூடிய மைதானத்தில் அரசு பொருட்காட்சி 2026 29/8/2026 தொடர்ந்து நடைபெற்று வருது. 45 நாட்கள் நடைபெறுது. இந்த அரசு பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வனத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, காவல்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை,

கைத்தறி மற்றும் கதர் கிராம தொழில்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உள்ளிட்ட 26 அரசு துறை அரங்குகள் மற்றும் மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், ஆவின் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் குவாப்டெக்ஸ், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு.

இந்த அரசு பொருட்காட்சியில் பொதுமக்கள் அனைத்து துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரங்குகளில் துறைகளின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசின் சாதனைகளை பற்றியும் அரசின் நலத்திட்ட உதவிகளை எப்படி பெறுவது என்பது பற்றியும் துறை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிப்பாங்க. அரசு பொருட்காட்சி தினமும் மாலை 4 மணி முதல் 10 மணி வரைக்கும் நடைபெறுது. பொதுமக்களுடைய வசதிக்காக பொருட்காட்சியினுடைய துவக்க நாள் முதல் நிறைவு நாள் வரை தினமும் பிற்பகல் 3 மணி முதல் 11 மணி வரைக்கும் போக்குவரத்துக் கழகத்தினுடைய சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு பொருட்காட்சி முன்பு நின்று செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அரசு பொருட்காட்சியினுடைய நுழைவு கட்டணமாக பெரியவர்கள் ₹15, சிறியவர்களுக்கு ₹10, பள்ளி மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை கட்டணமாக ₹5 என நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அரசு பொருட்காட்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கண்டுகளித்திருக்கூடிய வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள், ராட்டினங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களுடைய அரங்குகள் மற்றும் சிற்றுண்டி அரங்குகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறுது. பொதுமக்கள் அனைவரும் அரசு பொருட்காட்சிக்கு வருகை தந்து பார்வையிடுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போ நிகழ்ச்சியில் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 6:55. இனி கேட்கலாம் நமது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. ஏழு மணிக்கு அறிவியல் தகவலுடன் திரை இசை, 7:05 குக்கு நெருப்பு பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கியச்சாரல், திருக்குறளும் சிலப்பதிகாரமும் செல்லும் மரநெறி என்னும் தலைப்பில் விழா வர காத்திருக்கிறது இன்றைய சுகமான ராகங்கள். 10 மணிக்கு சுகமான ரகங்கள், தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தான் நிலவை கேட்க உரை வழங்குவோர் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 வணக்கப்புகழ் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள், 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் உரை வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழை அமுதை உரை வழங்குவோர் இளங்கோ அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குவோர் எஸ் முத்தையா அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் உரை வழங்குவோர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, நாளுக்கு நாள் நாளிதழ் வாசிப்பு அவசியமா, 10:02 மனம் விரும்புவதை நெருப்பு பாடல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு பன்னர்கட்டா தேசிய பூங்கா, 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே. குழந்தைகள் கேட்டதையெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா, தேவையை புரிய வைப்பது சிறந்ததா, 1 மணிக்கு ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குவோர் உணவியல் நிபுணர் மெலின் அவர்கள், 1:10 நலம் தானா தேசிய கண்தான விழிப்புணர்வு 2 வார விழா, கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குவோர் கண் மருத்துவ நிபுணர் அனிதா அவர்கள், தொடர்ந்து கல்லீரலை பாதுகாக்கும் கடுகு, 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையறிவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு பதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 1983 வெளிவந்த திரைப்பட பாடல்கள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியினுடைய நேரடி வர்ணனையை நேரலையிலும் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்கலாம். 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிட இசை மழை, 9:30 இலக்கிய சாரல், நாளைய இலக்கிய சாரல் தர காத்திருக்கிறது சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் தோழி தேவந்தியின் பாச பிணைப்பு பற்றி, 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேரூர்ப பாடல்கள். நேர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகள்சின் ஒலிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புறவர்களுக்கு பண்பான வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நெல்லை பண்பலை 102.6. நேர்கள் கேட்கவிருப்பது அறிவியல் தகவல்கள். அறிவியல் தகவல் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் வருது ரட்சகன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தேருங்கள். இது நிலைப்பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. முதல் தகவல் என்ன அப்படின்னா வெப்பநிலை பற்றி தான். ஏன்னா நாளுக்கு நாள் இந்த வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாகிறதுக்கான காரணம் வெறும் பருவநிலை மாற்றம் மட்டுமல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள். உலகளாவிய வெப்பநிலை உயர்வுடனும் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் 2026 ஜூலை மாதம் இருக்கு இல்லையா, இப்போ கடந்த ஆகஸ்ட் மாதம் முந்தைய ஜூலை மாதம் இருக்கு இல்லையா, அது 2024 ஜூலை மாதத்தோடு இணைந்து உலக அளவில் இதுவரை பதிவான மிக வெப்பமான ஜூலை மாதமாக தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த 2024 ஜூலை மாதமும் 2026 ஜூலை மாதமும் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கான வெப்பநிலையை கொண்ட மாதமாக பதிவாயிருக்கு அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உலக சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது கடந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய சராசரியை விட 1.18 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த உலக வெப்பநிலை உலக வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள். இந்த வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து இணைந்தீர்கள் நிலைப்பண்பலை 102.6. இப்போ சூப்பரான பாடல் வருது, மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல் நிகழ்ச்சியோடு. 2026 ஜூலை மாதம், 2024 ஜூலை மாதமும் வெப்பநிலையில் புதிய உச்சத்தை தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கடல் வெப்பநிலை குறித்த தகவல் தான். பூமியில் அதிகரிக்கக்கூடிய இந்த வெப்பத்தினுடைய பெரும்பகுதி அப்படிங்கிறது கடலும் உள்வாங்கிக் கொள்றதுனால கடலோட வெப்பநிலையும் அதிகமாக உயர்ந்துகிட்டே வர்றதும் அடுத்த முக்கியமான அறிவியல் குறியீடாக பார்க்கப்படுது. 2026 ஜூலை மாதமும் இந்த கடல் வெப்பம் அதிகமாக பதிவான மாதமாக இப்போ கணக்கிடப்பட்டிருக்கு. உலக கடல் மேற்பரப்போட வெப்பநிலை இந்த 2026 ஜூலை மாதத்தில் ஒரு புதிய உச்சத்தையே தொற்றுக்கு அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் தரக்கூடிய இந்த தகவல். இந்த அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினங்களுடைய வளர்ச்சிதையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும், அது மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த வானிலை நிகழ்வுகள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தேருங்கள். இது நிலைப்பண்பலை 102.6.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

இரவு 7:23 கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்களோடு அருமையான பாடல்களும் வந்துட்டுருக்கு. எந்த ஒரு பருவநிலையுமே தொடர்ச்சியாக நீடிச்சிச்சு அப்படின்னா மக்களுக்கு ஒரு சலிப்பு மட்டுமில்லை, அவதியும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வெப்பம் அப்படிங்கிறது நமக்கு காட்டிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் காட்டுத்தீ அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு சவாலாக உருவெடுத்துட்ருக்கு. தொடர்ச்சியான இந்த வெப்பநிலை மாறாமல் வெப்பநிலை உயர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால காட்டுத்தீ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு காட்டில் ஏற்படக்கூடிய அந்த காட்டுத்தீ பாதிப்பு அப்படிங்கிறது அந்த காட்டோட முடிகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள். தீயிலிருந்து வெளிவாகக்கூடிய புகையில் மிகச்சின்ன துகள்களும் வேதிப்பொருட்களும் கலந்திருக்கும். அது காற்றோட ஓட்டத்தோடு கலக்கும்போது அந்த புகையோடு கலந்து நீண்ட தூரமாக அது பயணிக்குமா, அதனால் காட்டுத்தீ ஏற்பட்ட இடத்துலேருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் காற்றோட தரம் பாதிக்கப்படும், அதனால் சுவாச பிரச்சனைகள் ஏற்படும், நுரையீரல் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்றாக இருக்குது. இயற்கையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக தொடர்போடு தான் இருக்குது. இந்த தகவலோடு இப்போ சூப்பரான பாடலும் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் வரக்கூடிய திரைப்படம் மஜ்னு.

7:30 இணைந்திருக்கிறோம். இது நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. கடற்கரை சதுப்பு நிலங்கள், பொதுவாகவே நீங்கள் கடற்கரையோரம் நீங்கள் போகும்போது இந்த சதுப்பு நிலங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். கடற்கரையோரத்தில் காணப்படக்கூடிய இந்த சதுப்பு நிலங்கள் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு சாதாரணமான ஒரு ஈரமான நிலப்பகுதி போல தான் இருக்கும். ஆனால் இந்த சதுப்பு நிலங்கள் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலில் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த ஈர நிலங்கள் தாவரங்கள் மற்றும் மண்ணின் மூலம் கார்பனை நீண்ட

காலத்துக்கு சேமித்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுதான். இதனால் வளிமண்டலத்தில் அது இருக்கக்கூடிய கார்பன் அளவை கட்டுப்படுத்த இயற்கைக்கு உதவக்கூடிய அமைப்புகளில் இந்த சதுப்பு நில காடுகள் மிக முக்கியமானது அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த தகவலோட இப்போ பாடல் வருது பூச்சுடவா திரைப்படத்தில் இருந்து.

ஹரிஹரன் ஏ ஆர் ரஹ்மானுடைய காம்போல தான் இன்னைக்கு பாடல்கள் உள்ள வந்துட்டு இருக்கு. அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 7:36. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஆர்க்டிக் பனி அப்படிங்கிறது

உருவாகக்கூடிய அந்த பரப்பளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அடுத்த அறிவியல் தகவல். பூமியினுடைய வடதுருவ பகுதியில் பனி உருவாகிறதும் சரி, அது இயற்கையாக உருவாகிறதும் உருகிறதும் அப்படிங்கிறது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயந்தான். அது ஒரு பருவ சுழற்சி தான். ஆனால் இது வந்து இப்போ 2026 மார்ச் 15 அன்னைக்கு ஆர்க்டிக் கடலுடைய பனியினுடைய குளிர்கால அதிகபட்ச பரப்பு அப்படிங்கிறது 14.29 மில்லியன் சதுர கிலோமீட்டராக இருந்திருக்கு. இது வந்து 1979 முதல் பதிவான மிக குறைந்த அதிகபட்ச அளவுடன் புள்ளியியல் ரீதியாக சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை ரொம்ப விவரமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனி படரக்கூடிய அந்த பரப்பளவு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை காரணமாக பூமியினுடைய வடதுருவ பகுதியில் பனி உருவாகக்கூடிய அந்த பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. 1979 கணக்கிடும்போது இது மிக குறைவு அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. எல்லா பெஞ்ச் மார்க்கையுமே தட்டி உடைச்சிக்கிட்டே இருக்குது இந்த 2026 வெப்பநிலை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தகவலிலிருந்து. சரி, இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது ஜீன்ஸ் திரைப்படத்துலேருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

இணைந்திருக்கிறோம். இது நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோடு. அறிவியல் தகவல் இன்னைக்கு பெரும்பாலான தகவல் வெப்பநிலை பற்றின தகவலாக தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா கடலை பற்றின தகவல். கடல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த பெரிய நீல நிற நீர்க்கூட்டம் தான். அது மட்டும் இல்லை, பெரிய சுறா மீன்கள், திமிங்கலங்கள், இது தான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன உயிரினங்கள் தான் கடல் அப்படிங்கிற அமைப்பை ரொம்ப உயிர்ப்போட வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடலோட இயக்கத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதும் இந்த சிறிய உயிரினங்கள் தான். ஃபைட்டோஃப்ளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து கடல் உணவு சங்கிலினுடைய அடிப்படை அப்படின்னு அறிவியலறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த சதுப்பு நிலக்காடுகள், இந்த சதுப்பு நிலக்காடுகள் அமையறதுலேயும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களும் இந்த ஃபைட்டோஃப்ளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களும் தான். இதுதான் வந்து நாசாவினுடைய பேஸ் செயற்கைக்கோள் விண்வெளியிலிருந்து இந்த நுண்ணுயிர்களை ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்களாம். இந்த கடல் என்னும் அற்புதத்தில் இன்னும் எத்தனை விஷயங்கள் உள்ளார இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோள் இன்னும் நமக்கு படம் பிடிச்சு காட்டும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இப்போ சூப்பரான பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்பிலிருந்து வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது நெல்லைப்பண்பலை 102.6. அதுக்கு முன்னாடி 8:05 இடம்பெற இருக்கிறது குக்கு நேர் உட்ப பாடல்கள் நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடல்கள் காற்றலைகள்.

உலா வரக்கூடிய நேரமா அந்த 8, 5 முதல் 9 மணி வரைக்கும் இருக்குது. நீங்க குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்ப வேண்டிய எண்கள் 9443363704. எண்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், 9443363704. இந்த எண்ணுக்கு நீங்கள் குறுஞ்செய்தியும் அனுப்பலாம், குரல் பதிவும் அனுப்பலாம். என்ன திரைப்படம், என்ன பாடல், யார் விரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறத, எங்கேருந்து விரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட மறந்துடாதீங்க. இப்போ பாடல் ஏதோ காற்றலைகளில்

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6ல் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பதிவு வந்துட்டோம். நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, விண்வெளியை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிட்டே வருது. ஏன்னா ஒவ்வொரு நாள் புதிய புதிய தகவல்கள் விண்வெளி பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த பயணத்துடைய ஒரு புதிய அத்தியாயமாக, புதிய தொடக்கமாக நாசாவோட நான்சி கிரேஸ் ரோமன் அப்படிங்கிற விண்வெளி தொலைநோக்கி 2026, அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வந்து விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. அது வந்து ஹப்பிள் தொலைநோக்கியை போலவே தெளிவாக படங்களை காட்டக்கூடியது. ஆனால் அந்த ஹப்பிள் தொலைநோக்கியை விட 100 மடங்கு துல்லியமாக காட்டக்கூடியது, 100 மடங்கு வந்து பெரிதாக காட்டக்கூடிய தொலைநோக்கி தான் வந்து இப்போது அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த விண்வெளி தொலைநோக்கியான நான்சி கிரேஸ் ரோமன் அப்படிங்கிறது. இந்த தொலைநோக்கி மூலமாக இன்னும் மிக பரந்த வான்பரப்பை நம்ம ஆய்வு செஞ்சு, கோள்கள், விண்மீன்கள், விண்மீன் மண்டலங்கள் உள்ள பல்வேறு விதமான விண்வெளி மர்மங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் வருங்காலங்களில் இந்த நான்சி கிரேஸ் ரோமன் என்னென்ன புகைப்படங்களை எடுத்து அனுப்புது அப்படிங்கிறது நம்ம பார்க்க ஆவலாக இருக்கும். இப்போ நிறைவான பாடல் வர காத்திருக்கு. விஐபி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை கால தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாய்

0: நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தாவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தாவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ சிட்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேத்தன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் 12ம் தேதி தொடங்கி 14ம் தேதி வரை நடைபெற உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகாலேஸ், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சஹுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேசவர்களுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய் குக்கு நேர்வு பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. இந்த எண்ணுக்கு நீங்கள் குரல் பதிவு அனுப்பலாம் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பலாம். யார், எங்கிருந்து விரும்பி கேட்குறீங்க, என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடல், இது எல்லாத்தையுமே குறிப்பிட மறந்துடாதீங்க நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பும்போது. அதே போல் குரல் பதிவு அனுப்பும்போதும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பின்பகுதியில் இறைச்சலோ பாடலோ எதுவுமே ஒலிபரப்பாகாமல் மிக அமைதியான இடத்துலேருந்து குரலை பதிவு செஞ்சு அனுப்புங்கள். அதுதான் ஒலிபரப்புறதுக்கு எதுவாக இருக்கும். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வருது அப்படின்னா, சுபயாபுரம், அசோக்குமார், ஆனந்த்ராஜ், ராஜாத்தி இவங்களுக்காக தான் வருது. இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொன்மனச் செல்வன். பாடல் ஏதோ காற்றலைகளில்

நேரம் 8:10 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கீங்க. குக்கு வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் பாடலை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. காட்டேரிப்பட்டியிலிருந்து பிரதீபா அவங்களுக்காக பாடல் வருது. வெள்ளக்காரதுறை திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

8:15 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கக்கூடிய அன்பான நேயர் யார் அப்படின்னா சாத்தான்குளம் வைதேகி. அவங்களுக்காக பாடல் வருது. அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1100 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். இது குக்கு நேரு பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்காங்க யார் அப்படிங்கிறத அவங்க குரல் பதிவு மூலமாகவே கேட்டலாமா?
1: வணக்கம் சார், வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, மண்வசனை படத்துலேருந்து அரிசி குத்தும் அக்கா மகளே இந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: வெங்கடேஸ்வரர் மகேஸ்வரிக்காக பாடல் இதோ காற்றலைகளில் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேரமிட்டு மணி 25 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார் அப்படிங்கிறத அவங்க குரல் பதிவு மூலமாகவே கேட்டலாமா?
1: வணக்கம் சார், முக்குடல்ல இருந்து காஞ்சன தேவி பேசுறேன். நானே ராஜா நானே மந்திரி படத்துல இருந்து மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேங்கிற பாடல் போடுங்க சார். நன்றி, வணக்கம்.
0: முக்குடல் காஞ்சனா தேவிக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் பாடல் விருது பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது குக்கு நிலை பண்பலை 102.6 மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 8:31 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குக்கு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர் அவருக்காக பாடல் வருது, உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து.

0: குக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1100 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார் கேட்டிருக்கா அப்படிங்கிறத கேட்டலாமா?
1: அன்பான நெல்லை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். வில்லாங்குடியிலிருந்து பாபு. எனக்கு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து ஏதோ

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் பத்தல்மேடு கிருஷ்ணா ஹரிராம். இவருக்காக பாடல் வருது மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு

6 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நேர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடித்த பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாடல் கேட்க இணையும் அன்பு உள்ளம் யார் அப்படிங்கிறது பார்த்துடலாமா? மம்சாபுரம் சுரேஷ் சுரேகா, இவங்களுக்காக தான் பாடல் வர காத்திருக்கு. நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நிலை பண்பலையோடு மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸோடு.

கேட்டுட்ருக்கீங்க வாட்ஸ்அப் சாய்ஸ் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் அன்பான நேயர் பூலங்குளம் முத்து அவருக்காக பாடல் வருது. மாயி திரைப்படத்திலிருந்து பூலாங்குளம் முத்து அவருடைய விருப்பத்தில்

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை கேட்க ஆர்வமாக இருப்பீங்க. கேட்கக்கூடிய நேரம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? திருநெல்வேலி டவுன்லேருந்து சங்கர நாராயணன் பெரியசாமி. இவங்களுக்காக பாடல் வருது சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய குக்கு நிகழ்ச்சி.
1: பிறந்த மகளே என் மகளே.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் இடைவிடா இசைமழை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்றும் என்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மனம்.

நேரம் 9:30. நெஞ்சில் நிறைந்த நேய உறவுகளுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காவியங்களின் வாசமும் தலைமுறைகள் கடந்து நிற்கும் கருத்துக்களின் ஒளியும் கலந்து தமிழின் இலக்கிய பாதையில் தென்றலாய் மனதை வருடும் இந்நிகழ்ச்சி இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? சொல்லில் அழகையும் சிந்தனையில் ஆழத்தையும் தந்து ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய இலக்கிய உலகத்திற்குள் நம்மை அழைத்துச் செல்லும் இந்த பயணத்தில் இன்றும் ஒரு சிறப்பான சிந்தனைக்காக நாம் சந்திக்கிறோம். வாழ்வுக்கு வழிகாட்டும் அறம் வள்ளுவரின் குரலில் சொல்லாக மலர்ந்து இளங்கோவடிகளின் சிலம்பில் வாழ்க்கையாக விரிகிறது. அந்த அறத்தின் அழகையும் ஆழத்தையும் தேடி இன்று நம் இலக்கிய பயணம் செல்லும் பாதை திருக்குறளும் சிலப்பதிகாரமும் சொல்லும் அறநெறி என்னும் தலைப்பில்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 9:35 இணைந்திருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம். இது இலக்கிய சார நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது திருக்குறளும் சிலப்பதிகாரமும் சொல்லும் அறநெறி என்னும் தலைப்பில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். அறம்தான் வாழ்க்கையினுடைய முதற் பொருள் என்கிறது இலக்கியங்கள். அறத்தான் வருவதே இன்பம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். மனிதன் பெறுகின்ற உண்மையான இன்பமும் நிம்மதியும் அறத்தின் வழியாகவே கிடைக்கும் என்பதே இதன் பொருள். அறம் என்பது பிறருக்கு உதவுவது மட்டுமல்ல, நம்முடைய எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் நன்மையை பேணுவது. சிலப்பதிகாரத்தில் கோவலன் தன் வாழ்க்கையில் செய்த தவறை உணர்ந்து கண்ணகியிடம் திரும்பி வருகிறான். கண்ணகியும் நடந்ததை பொருட்படுத்தாமல் அவனை ஏற்றுக்கொள்கிறாள். இங்கே மன்னிப்பு, பொறுமை, மனமாற்றம் போன்ற அறக்கருத்துக்களை நாம் காண்கிறோம். திருக்குறள் அறத்தை வாழ்க்கையின் அடிப்படை நெறியாக காட்டுகிறது. சிலப்பதிகாரம் அந்த அறம் மனித வாழ்க்கையில் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை பாத்திரங்களின் வழியே உணர்த்துகிறது. ஆக அறம் என்பது நூலில் படிக்கும் கருத்து மட்டுமல்ல, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நெறி.

நேரம் 9:41. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இலக்கிய சேனல் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. திருக்குறளும் சிலப்பதிகாரமும் சொல்லும் அறநெறி என்னும் தலைப்பில் இன்றைய இலக்கிய சேனல் நிகழ்ச்சி உலா வந்து கொண்டிருக்கிறது. அறத்தினுடைய அடித்தளமே அன்புதான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்று திருவள்ளுவர் அன்பின் பெருமையை எடுத்துரைக்கிறார். அன்பு என்பது நம்மை சார்ந்தவர்களிடம் மட்டும் காட்டும் பாசம் அல்ல, பிறருடைய துன்பத்தையும் உணர்ந்து செயல்படுகின்ற மனித நேயமும் அன்புதான். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் அன்பு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. கோவலன் அவளை விட்டு விலகிச் சென்றிருந்தாலும் அவன் திரும்பி வந்தபோது கண்ணகி அவனை ஏற்றுக்கொள்கிறாள். தன்னிடமிருந்த சிலம்பையும் கொடுத்து அவனுடன் மதுரைக்கு புறப்படுகிறாள். அதேபோல் கவுந்தியடிகள் அவர்களுக்கு துணையாக பயணிப்பதும் மனிதநேயத்தின் வெளிப்பாடாகிறது. திருக்குறள் அன்பை அறத்தின் அடிப்படையாக காட்டுகிறது. சிலப்பதிகாரம் அன்பு, பொறுமை, தியாகம் ஆகியவை வாழ்க்கையில் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை உணர்த்துகிறது. அன்பு இருக்கும் இடத்தில்தான் அறமும் அழகாக மலர்கிறது.

நேரம் 9:46. இணைந்திருக்கிறோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது திருக்குறளும் சிலப்பதிகாரமும் சொல்லும் அறநெறி என்னும் தலைப்பில். ஒழுக்கம் உயர்வின் அடையாளம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒரு மனிதனோட உண்மையான உயர்வு அவன் பெற்றிருக்கும் செல்வத்திலோ புகழிலோ இல்லை, அவன் காக்கும் ஒழுக்கத்தில்தான் இருக்கிறது. சிலப்பதிகாரம் கண்ணகியின் உறுதியும் கற்பும் அவளுடைய ஒழுக்கத்தின் அடையாளங்களாகின்றன. அதே நேரத்தில் கோவலனின் வாழ்க்கையில் ஏற்படும் தடுமாற்றங்கள், வாழ்க்கையின் சரியான பாதையிலிருந்து விலகும்போது ஏற்படும் சிக்கல்களை நமக்கு உணர்த்துகின்றன. பின்னர் மாதவியும் தன் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாள். இவ்வாறு சிலப்பதிகாரம் மனித வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களையும் அவற்றிலிருந்து கிடைக்கும் பாடங்களையும் எடுத்து காட்டுகிறது. திருக்குறள் ஒழுக்கத்தை விடவும் மேலாக பாதுகாக்க சொல்கிறது. ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக பாதுகாக்க சொல்கிறது. சிலப்பதிகாரம் அதன் மதிப்பை வாழ்க்கை நிகழ்வுகளின் வழியே உணர்த்துகிறது. ஒழுக்கம்தான் மனிதனின் உண்மையான உயரம்.

இணைந்திருக்கிறோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. நீதி அரசின் உயிர் நெறி என்கிறது இரண்டு இலக்கியங்களும். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று வள்ளுவர் அரசருடைய பொறுப்பை வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் அறத்திற்கே அன்பு சார் என்பதறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்று வள்ளுவர் அறத்திற்கும் அன்பிற்கும் உள்ள தொடர்பை எடுத்துரைக்கிறார். திருக்குறளும் சிலப்பதிகாரமும் வெவ்வேறு காலங்களில் தோன்றியிருந்தாலும் அவை சொல்லாலும் செயலாலும் நமக்கு உணர்த்தும் வாழ்க்கை பாடங்கள் இன்றும் நமக்கு தேவையானவையே. திருக்குறள் அன்பு, வாய்மை, ஒழுக்கம், நீதி போன்றவற்றை எவ்வாறு வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. சிலப்பதிகாரம் அதே அறக்கருத்துக்களை மனிதர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளின் வழியாக நமக்கு உணர்த்துகிறது. கோவலனின் தவறு, கண்ணகியின் பொறுமை, அவளுடைய நீதிக்குரல், பாண்டிய மன்னனின் தவறான தீர்ப்பு, பின்னர் அவன் உணர்ந்த குற்ற உணர்வு என ஒவ்வொரு நிகழ்வும் அறத்தின் பல்வேறு முகங்களை வெளிப்படுத்துகிறது. சுருக்கமாகச் சொன்னால் திருக்குறள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. சிலப்பதிகாரம் அறம் தவறினால் என்ன நிகழும் என்பதை உணர்த்துகிறது. காலம் மாறினாலும் அறத்தின் மதிப்பு மாறுவதில்லை. உண்மை, அன்பு, நீதி, ஒழுக்கத்தோடு வாழ்வதே இந்த இருவரும் தமிழ் இலக்கியங்களும் நமக்கு தரும் நிலையான வாழ்க்கை பாடம். ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சார் நிகழ்ச்சி.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இலக்கிய சேனல் நிகழ்ச்சி நேரம் 10 மணி. அன்பு சொந்தங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்களுடைய விருப்ப பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நிரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களது பாடல் விடப்பெற அழைக்கலாம். இந்த எண்களில் 0462251132 மற்றும் ஒரு இலக்கம் 256113. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அன்பு உள்ளம் வருக. வணக்கம், சுகமான ராகங்கள்
1: இரவு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்க அன்பு அறிவிப்பாளர் கணேஷ் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்க்கலாம். வசந்தா, நலமா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: மகிழ்ச்சிமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: கருப்பு நிலா படத்துல இருந்து சின்னவரை சின்னவரை அந்த பாட்டு பாடுங்க சார்.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்ல. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார், நன்றி.

0: இரவின் ஓசையை இசையால் ஆட்சி செய்கிறது. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: அன்பு தம்பி மணிமுத்தாறு கணேசுக்கு இரவு வணக்கம் சொல்லுவது தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவன். ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நல்ல நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க. நிலையத்தில் உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள்.
0: சரிங்க, மகிழ்ச்சி.
1: சின்ன பசங்க நாங்கிற படத்துல ஜோடி நல்ல ஜோடி தான்ங்கிற பாட்டை போடுங்க.
0: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம். நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
1: மிக்க மகிழ்ச்சியா.

0: இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்களை மீட்டு வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சார், புலுக்காட்டு வலைசையிலிருந்து முருகேசன்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: சார், நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சார், காக்கி சட்டை படத்திலிருந்து கண்மணியே பேசுது மௌனம் என்ன.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா சார்?
1: கொடுத்துருங்க சார்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: இசை மீட்டும் இனிய வீணகிது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்களில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் தங்கச்சி, யார் பேசுறீங்க?
1: தாயர்புரம் முத்து மகேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் அண்ணா.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எஜமான் படத்துல இருந்து ஒரு நாள் முனை மறவாத இனிதான வரம் வேண்டும்.
0: அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி. நான்
0: நன்றிமா. நன்றி.

0: இசையால் இரவை நீட்டித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ரகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ரகங்களில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: வில்லங்கிலேல இருந்து கார்த்திகா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை பாட்டு போடுங்க சார்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றிங்க சார்.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சுகமான ராகங்களில் அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: சுத்தமான வணக்கம் சார்.
0: வணக்கம் செல்வது யார்?
1: நான் திருநெல்வேலி டவுன்ல இருந்து அன்பு நேயர் ஆவன் ராதாகிருஷ்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நலமா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நலமா இருக்கிறேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: வாழ்வோம்.

0: சுமைகள் சுகங்களாகும் நேரம் இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்களில் அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: அன்பு சகோதரி யாரு?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோமா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கறீங்க?
1: எனக்கு வட்டத்துக்கு சோதரம் படத்துல இருந்து இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அந்த பாடல் சார்.
0: அருமையான பாடல். இதோ காற்றலைகள்ல நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.

0: தாய்மடியாய் தலாட்டி கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். இதமான வேளையில் இசைத்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இன்றைக்கு அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம் சொல்வது யார்? மகிழ்ச்சியமா நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்குறீங்க?
1: கல்யாண
0: உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலை கல்யாணமா? நன்றி நிகழ்ச்சியில.

0: நேரம் 10:45 இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இணைக்கும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம். வணக்கம்.
1: இசையோடு எப்பொழுது மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி மற்றும் பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் மணிமுத்தர் கணேஷ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு நமஸ்காரம் சார்.
0: வணக்கம் சிந்துபுதிரை முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: புறவலே பொண்ணு தாயி நானும் வரேன் நில்லு தாயி என்ற பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.

0: மதிமயக்கும் பாடல்களை மனம் குளிர தந்து கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சிகள் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல்?
1: சோலையம்மா படத்துல இருந்து குவர குயில சேவலை பார்த்து படிக்குது பாட்டு, அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடலை கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு. மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு.
0: பரவாயில்லையே. பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

0: இதமான வேளையில் இசைக்கும் ராகமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம், நான் திருநெல்வேலி மாவட்டம் திண்டல் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன்னா.
0: சொல்லுங்கம்மா, நீங்க நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: அந்த டிசம்பர் பூக்கள் படத்துல இருந்து அந்த
0: அழகாக
2: சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: கேளு சிவந்திட.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
0: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது.

0: இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்களோடு. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு தாய் முகாந்தி பட்டுமே நீங்க அந்த பாட்டு
0: உங்களுக்காக பாடல் இதுவுமா காற்றலைகள்ல. நன்றி, நிகழ்ச்சியில
1: நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சுகமான ராகங்களை நிறைவு செய்ய வரும் அன்பான நேயர் வருக வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம் சார், வணக்கம் சார், நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் சார். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்சிஸ் சார். படம் கொக்கரகோ பாடல் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம்.
0: சார் நீங்க தான் நிறைவான நேயர்,
1: நன்றி சார், நன்றி.
0: நீங்க தான் நிறைவான நேயர், உங்களுக்கான பாடல் இதோ. நன்றி நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 PM.
1: நேரம் 11:38 40 நொடி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல். தொடர்வது திரைகானம், முதல் பாடல் அதே கண்கள். படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: பார்த்தவன் என்னென்னமோ சொல்ல துடிக்கிறான்.
1: மீண்டும் அதே குரல்கள், படம் இருமலர்கள்.

0: Scheduled to hold talks with his Ukrainian counterpart Andrei Sibiha. And in women's cricket, India will take on Hong Kong in the second Group A match in the 2020 Asia Cup 2026 at Dubai International Stadium in UAE today. The match will begin at 8 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இதில் இடம்பெறுவது எதிரும் புதிரும், ஜோடி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் எதிரும் புதிரும் படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

0: இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை எதிரும் புதிரும் ஜோடி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பவ்தாரிணி. பிரதான்மந்திரி

0: கீதை ஆகிய படங்களில் இருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலில் ஒலிப்பது எங்க ஊர் ராஜா படத்திலிருந்து பாடல்கள்.
1: பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி, ஜெகதீஸ்வரி, பாகேஸ்வரி,

0: உடல் வேர்த்து வேர்த்து மனமாலே
1: ஆசை என்ன சொல்லட்ட, ஆவேசம் என்ன சொல்லட்ட, ஆசை என்ன சொல்லட்ட, ஆவேசம் என்ன சொல்லட்ட,
0: எங்க அம்மா இங்கே வந்துட்டா
1: அல்லே அல்லே அல்லே
0: போட்டுடாத வாழைத்தன்.

0: ஐ பூக்கட்டா
1: நடிய மாத்து கல்சா ஜல்சா குல்சா பண்ணணுமாலே.

நினைவில் என்றவை நிகழ்ச்சியில் இதுவரை எங்கள் ஊர் ராஜா, பணமா பாசமா, ஸ்நேகிதி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். இளையராஜா குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கும் அடுத்த பாடல்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

அங்கம் ஒரு தங்கக்குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

இனியராகும் நிகழ்ச்சியில் இதுவரை கிஷன் மகாராஜ் அவர்களின் தபலா இசையம், நீலாத்ரி குமார் அவர்களின் சிதார் இசையம், விரைவாக அனூப் ஜலோட்டா அவர்களின் பஜன்ஸும் கேட்டீர்கள்.

இதுவரை பொங்கும் மகரம் நிகழ்ச்சியில் கோளேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டீர்கள். செம்போலி வனம் எஸ்ஜி தீனதயாளன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குரலில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல்

நேரம் 5:30 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் புது நிகழ்ச்சியில் அடுத்து திருவருள் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

கண்ணி தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை, ஆறுபடை, ஆறுபடை. இன்று எங்கள் மருதமலை கோ

மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க

சிவனா அருள்மிகு செமலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுத்திய மலை. எத்தனையோ முனிவர் எல்லாம் சுத்திய மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனை

வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து